0: பாடல்கள் வழங்கியிருக்கிறார். ஸோ அதை பற்றி சூப்பர் லீட் சிங்கர்
1: ரொம்ப வயசாயிடுச்சுன்றதை சொல்கிறீங்க?
0: இல்லை இல்லை அப்படியெல்லாம் கிடையாது. பட் நாங்கள் அந்த ரிஹர்சல் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அதில் தெரிஞ்சது இவர் ஒரு ஜாம்பவான். ஐயோ இவரோட நம்ம பாடுறதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும்.
1: சூப்பர் சிங்கர்னு ஒரே வார்த்தை சொன்ன அதுக்கு ஓகே. இந்த இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமை நீங்கள் வந்து டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சியில் பார்க்கலாம், ஆர் யூ கேன் லிசன் டு இட் ஆன் சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி ரேடியோ.

0: வால்யூம் ரேடியோ வால்யூமை கம்மி பண்ணிட்டு எங்களோட பேசுனீங்கன்னா சரிவர பேசிக்க முடியும், இல்லைன்னா ஒரு லாகிங் ஒன்று இருக்கும். நாங்கள் ஹலோ ஹலோ எத்தனை கிலோ அப்படின்னோ நீங்களும் ஹலோ ஹலோன்னு ரொம்ப டைம் ஆயிரும். ஸோ இன்னைக்கு நாங்கள் வெரைட்டியான சாங்ஸ் கொண்டு வந்திருக்கோம், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும் அப்படின்னு. அப்போவே பார்த்தீங்கன்னா யார் பிரவீனுக்கு மூச்சு முட்டுதா அப்படியா?
1: ஒரு ரெண்டு மூணு சாங் இருக்கு, அது ஐட்டம் சாங் மாதிரி சொல்ல முடியாது, பட் லைட்டாக அந்த மாதிரி தான் இருக்கும். பட் என்ஜாய் என்ஜாய் ரிலாக்ஸ் வித் யோர் ஃபேமிலி என்ஜாய் இட். ஸோ நாங்கள் க்ளூவும் கொடுப்போம் அடுத்தடுத்த சாங்குக்கு. ஸோ ப்ளீஸ் கால் அஸ், கெஸ் பண்ணுங்க அந்த சாங்ஸை, அண்ட் லெட்ஸ் மேக் திஸ் ஈவினிங் அ கிரேட் ஈவினிங் ஃபார் ஆல் ஆஃப் அஸ்.
0: டெஃபினெட்லி. ஸோ ஸோ இப்போ ரீசெண்டாக தான் எலெக்ஷன் முடிஞ்சு விஜய் இளைய தளபதி விஜய் வந்து சிஎம்மா பதவி ஏற்றிருக்கிறார். ஸோ
1: இளைய தளபதிலாம் நேத்திக்கு,
0: அது நேத்தி, இன்னைக்கு
1: மாண்பிகு முதலமைச்சர்,
0: முதலமைச்சர்
1: நெஞ்சில் குடியிருக்கும்.
0: அடுத்த எலெக்ஷன்ல பிரவீன் நிக்க போறாரு.
1: குட்டி குட்டி நண்பா,
0: அது மாதிரி கொஞ்சம் ஹேண்ட்ஸமா கிளம்பி வரணும் அப்படின்னு நல்ல அழகா ட்ரெஸ் அப் பண்ணி வந்திருக்காரு.
1: அப்படி
0: நான் நீங்க சொல்லும் நான் சொல்லும் போது நீங்களும்
1: நீங்க வந்து அடுத்த வர பாடல்ல நான் எப்படி உங்களை த்ரிஷா மாதிரியே வந்திருக்கீங்க. இல்ல இல்ல அது தப்பா போயிடும்.
0: நம்ம நெக்ஸ்ட் வாங்குறதுக்கு நீங்க காரணமா இருக்கலாம்.
1: பாட்டுக்கு போயிடலாங்க ப்ளீஸ். ஓகே, சோ நாங்க ஃபர்ஸ்ட் ஒரு பாடல் பாட போறோம்.
0: நெற்றிக்கண் திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல், கே ஜி ஜேசுதாஸ் மற்றும் எஸ் ஜானகி அம்மா பாடிய பாடல், அருமையான பாடல்.
1: ஆனா அதுக்கு அடுத்த ஒரு பாடல் பாடுவோம், அதுக்கு நாங்க இப்பவே க்ளூ கொடுப்போம்.
0: கொம்பேரி மூக்கன் திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல்,
1: ஒரு சூப்பரான சாங், ஒரு மெலோடியஸ் சாங்,
0: ஒரு ஃப்ளவரும் இன்வால்வ்டா இருக்கு. அது மாதிரி ரொம்ப க்ளூ கொடுத்தா கண்டுபிடிச்சிருவாங்களோ.
1: கொம்பேரி மூக்கன்ல ரெண்டு மூணு பாட்டு தாங்க இருக்கு. சரி அதுக்கு போயிடுவோம், ஃபர்ஸ்ட் சாங் போயிடலாம்.

0: கிரேட் சிங்கிங் விஜிதா,
1: அருமையான பாடகர். அவங்களோட பாடுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம், பாக்கியம்னு சொல்லலாம். ஸோ தேங்க்யூ பிரவீன். இப்போ நீங்கள் கால் பண்ணலாம், கால் பண்ணுங்கள் 416-292-4059 இந்த நம்பருக்கு கால் பண்ணி எங்களோட பேசலாம், உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு தெரிவிக்கலாம். முதல் நேர சந்திக்கலாம் பிரவீன்.
0: முதல் நேர் வணக்கம்.
2: வணக்கம்,
0: எப்படி இருக்கீங்க?
2: நல்லமா இருக்கிறோம், நீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கின்றோம்.
0: சூப்பரா
1: எப்படி இருந்தது பாட்டு?
2: நல்ல சூப்பரா இருந்தது. முதல் பாடல் அசத்தலா இருந்தது.
1: தேங்க்யூ தேங்க்யூ.
2: நல்ல முதல் பாடம் ரெண்டு பேருக்கும்.
0: நன்றி நன்றி. க்ளூ கொடுத்தோம், அதை பை எனி சான்ஸ் சொல்லுங்க.
2: வேற
0: பாட்டு இல்லையா படத்துல? அந்த பாட்டா இருக்கல, பெரிய வாய்ப்பு இருக்கு சார்.
2: நன்றி
0: நன்றி
1: நன்றி. கலந்தோடு அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம் உங்களுக்கு.
3: என்னெங்கில் குடியிருக்கும் விஜிதா மற்றும் பிரவீன் அவர்களே, வணக்கம். நான் நிர்மலா.
1: வணக்கம் வணக்கம். சொல்லுங்க, எப்படி இருந்தது பாட்டு? எப்படி இருந்தது? அடுத்த பாட்டு என்னன்னு நீங்க கண்டுபிடிச்சீங்களா?
3: அதான் அதான் அண்ணாச்சி சொல்லிட்டாரு, ரோஜா ஒன்று முத்தாமுக்கு பேர நேரம் அந்த
0: கேட்டீங்க. ஓகே
3: கரெக்டா?
0: கரெக்ட் தான். இதுக்கு மேல
3: அடுத்த அமேசிங் சிங்கிங், யூ வில் கோ பிளேஸஸ். காட் bless both of you.
0: ரொம்ப நன்றிங்க. Thank you so much.
1: அடுத்த நேர சந்திக்கலாம். வணக்கம், என்ன பேர் உங்களுக்கு?
4: வணக்கம் வணக்கம். டான் மிஸ் சந்திரன். அப்படி இருவரும் இருக்கீங்க?
1: டான் மிஸ் சந்திரன், நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நீங்க இல்லன்னா எங்க கச்சேரியே கிடையாது சார்.
4: நான் முதலாவது பார்த்தா எனக்கு முன்னாடி ரெண்டு பேரும் உட்கார்ந்துட்டாங்க.
1: வந்துட்டோம் என்ன இருந்தாலும் பரவாயில்ல.
4: நன்றி நன்றி. உண்மையிலே ஆளுமையுமே அசத்திங்க, எனக்கு தெரியும். அது உங்களை சொல்ல தேவையிட்டேன். பார்த்து பார்த்தையால கூறாது ரெண்டு நாள் அப்படி. நீங்க இந்த முறையிலையும் கலக்கு கலக்கன்று கலக்குன்ற இருவரும் தொடர்ந்தும் பாடுங்கள். உங்களுக்கும் இந்த நிகழ்ச்சி எடுத்து வரும் டிவிஐசிமாருக்கும் வாழ்த்துக்களை குறிக்கொண்டு அடுத்த பாடல் அதே பாடல்தான், ரோஜா ஒன்று முத்தன் கேக்கு நேரம் அந்த பாடல் கூறி.
0: உங்க வாய்ஸ்ல கேக்குறதுதான் சூப்பரா இருக்கு.
4: ஆமா, பார்த்து கொண்டிருக்கின்றேன். தொடர்ந்தும் பாடுங்கள். வாழ்த்துக்கள்.
0: நன்றி
4: நன்றி.
1: அடுத்த நேரம் சந்திக்கலாம்.
0: அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம் சாரா.
0: ஹாய், எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கும் விஜிதா. பிரவீன் நல்லா பாடுனீங்க, உண்மையில ரசித்து கேட்டு கொண்டிருந்தா. நல்ல குரல், நல்ல எல்லாம் நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள்.
1: நன்றி நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.
0: ஒரு மட்டும் இல்ல, ரெண்டு மூணு கூட கால் பண்ணலாங்க. நீங்க ஓகே
1: சரி. நாங்க இப்போ நெற்றிக்கு கொம்பேரி மூக்கன் திரைப்படத்துல இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களும் ஜானகியம்மா பாடிய பாடல் தான் இப்ப பாட போறோம். இப்ப இதுக்கு அடுத்த பாட்டு என்ன பாட்டா இருக்கும்னா, உன்னிகிருஷ்ணன் யுவன் சங்கர் ராஜா.
0: ஆமா,
1: யுவன் சங்கர் ராஜாவோட இசையமைப்புல உன்னிகிருஷ்ணன் மற்றும் சுஜாதா மோகன் பாடிய ஒரு பாடல்.
0: ஒரு பியூட்டிஃபுல் மெலடி, ஃபாஸ்ட் நம்பரும் கூட, பட் சேர்ந்து வருவோமா?
1: நாங்க பாட்டை படப்பேர் சொல்லிடுறேன். பாலா படத்துல இருந்து இடம்பெற்ற ஒரு பாட்டு.
0: ஓ, அவ்வளவு ஈஸியா சொல்லிடுறீங்க. இது நம்ம ஸ்கிரிப்ட்ல இல்லையே?
1: இல்ல, அவங்க கூகுளே கூகுளே கேட்டு பிடிச்சி வர்றதுக்குள்ள.
0: பாலான்ற ஒரு படத்துல இருந்து அடுத்த பாடல், அதுக்கு முன்னாடி நம்மளோட ரோஜா ஒன்று அந்த பாட்டை பாடிடலாம்.

0: சூப்பர், நல்ல ஒரு அருமையான பாடல், அருமையா பாடியிருந்தீங்க பிரவீன். இப்போ நாங்க நேர்களை சந்திக்கலாம். வணக்கம், என்ன பேர் உங்களுக்கு? வணக்கம் வணக்கம் வணக்கம், என்ன சுணக்கம்?
1: நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, பேசலாங்க. ஹலோ, வெல்கம்.
0: ஹலோ,
1: நீங்க தான்.
0: நாங்க அடுத்த பாட்டுக்கு நாங்க க்ளூ கொடுத்துறோம். இப்போ நாங்க ஏற்கனவே சொல்லிருந்தோம், பாலா படத்துல இருந்து அடுத்த பாட்டு நாங்க பாட போறோம். அதுக்கு அடுத்த பாட்டு என்னோட சோலோ,
1: உங்களோட சோலோ. சோ ஒரு க்ளூ கொடுத்தறேன். அது வந்து க்ளூனா எப்படின்னா, நம்ம நார்மலா அலிபாபாவும் 40 திருடர்களும் ஒரு படம் கேள்விப்பட்டிருக்கீங்களா?
0: ஆமா.
1: அலிபாபாவும் 10 திருடர்களும் அப்படி ஒரு படம் வந்திருந்தா அது உங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த மாதிரி ரேர் பீஸ்,
0: 10 குறைச்சிட்டாங்க
1: அந்த மாதிரி எடுத்திருப்பாங்க கண்டிப்பா. அலிபாபாவும் 10 திருடர்களும் அப்படின்னு யாருக்குமே தெரியாத ஒரு படத்தை எடுத்திருப்பாங்க. அதுல ஒரு நல்ல பாட்டு இருக்கும். அந்த மாதிரி ஒரு ரேர் சாங் எடுத்து இப்ப விஜிதா அவங்களோட சோலோ சாங் பாடுவாங்க. அதுக்கு முன்னாடி நாங்க பாலா படத்துல இருந்து இருக்கிற பாட பாடுறோம்.
0: பாட்டு முடியறதுக்கு ஒரு, இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே பாடல் வந்து ரொம்ப பரிச்சயமான பாடல்களை நாங்கள் பாடிட்டு இருக்கோம். அப்போ உங்களுக்கு தெரியும் எப்படியும் பாட்டு முடிய போகுது அப்படின்ன உடனே நீங்க கால் பண்ண ஆரம்பிச்சிருங்க. கால் பண்ணும்போது நீங்க உங்க டிவி வால்யூமை நல்லா கம்மி பண்ணிட்டு நீங்க பேசுனீங்கன்னா எங்களோட நல்லா பேச முடியும்.
1: நீங்க இங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க கரெக்டா?
0: Once upon a time.
1: அடுத்த நேரோட பேசுறோம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் பிரவீன், சுஜிதா.
0: வணக்கம், என்ன பேர் உங்களுக்கு?
2: நான் படிவாம்பல் கதைக்கிறேன், மிஸ் அகாவில இருந்து.
0: நன்றி.
2: அப்படியே தொடர்ந்து வச்சிருங்க.
0: Thank you.
2: உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் உங்களுடைய பாட்டுக்கு.
0: Thank you. Thank you so much.
1: Thank you.
0: கே ஜே ஜெயசுதாஸ், எஸ் பி பாலசுப்ரமணியம், அப்புறம் ஹரிஹரன், அந்த மாதிரி பாட்டு எல்லாமே இவரோட வாய்ஸ்க்கு அப்படியே சூட் ஆகும் போது நம்ம ஏதோ ஒரு ஜானகி அம்மாவோட ஒரு பாட்டு,
1: பாதி மிருகம் பாதி அந்த மாதிரி எல்லாமே இருக்கேன் உருள.
0: சரி, தேங்க்யூ. அடுத்து என்னோட சோலோ வந்து நான் குழு கொடுத்துடுறேன். புதிய ராகம் திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல். அடுத்த நேரம் சந்திக்கலாம்.
1: அடுத்த நேரோட பேசுறோம். வணக்கம். ஹலோ.
0: வணக்கம், என்ன சுணக்கம்
1: சார்? ஹலோ, யார் பேசுறதுங்க நீங்க? எங்களோட சரிங்க, காலர்ஸ் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க. நாங்கள் மூணாவது பாடலுக்கு போயிட்டு வந்துடும். நீங்கள் எல்லாரும் கெஸ்ட் பண்ண மாதிரி பாலா படத்துலேருந்து அடுத்த ஒரு பாடல், பியூட்டிஃபுல் மெலடி.
3: சிஎம்ஆ தமிழ் எஸ்டி மற்றும் டிவிஐ மூலமாக தமிழ் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களையும் உங்களுடைய கேட்டு நீங்கள் அவர்களுடைய அவர்களை நீங்கள் உற்சாகப்படுத்துங்கள். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் வந்து 4162924059.

0: Wow, beautiful. Summer finish. அடுத்த நேரோட பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம். உண்மையிலேயே அருமையான தொகுப்பு, அருமையான பாடல் செலக்ஷன்கள், உண்மையிலேயே நன்றா இருக்கின்றது தர்மேந்திரன். அடுத்த பாடல் வந்து என்ன படம் சொன்னீங்க?
2: புதிய ராம் திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு சோலோ பாட்டு.
1: சித்ரா கவனிக்கிறதே உங்களோட பாடல ஆழ்ந்து விட்டேன். அடுத்த பாடலுக்கு வருகிறேன். தொடர்ந்து பாடல்கள் நன்றிகள் இருவருக்கும்.
0: நன்றிங்க. நன்றி. தேங்க்யூ.
2: அடுத்த நேர் பாட்டு முடியறதுக்கு ஒரு 1 மினிட்க்கு முன்னாடியே நீங்கள் கால் பண்ணிட்டீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ கரெக்டாக பாட்டு முடிஞ்ச உடனே நீங்கள் எங்களோட பேசலாம். இப்போ 416-292-4059 இந்த தொலைபேசியினோடாக நீங்கள் எங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசலாம். பிரவீன், விஜித்தாவை சுஜித்தா மாத்திட்டாங்க. சரி, அடுத்த நேர்.
0: அடுத்த நேர் ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், என்ன பேர் உங்களுக்கு?
0: தலைவா காலில் தான் இருக்க தலைவா, பேச தலைவா. ஹலோ, ஒரு தலைவி.
2: வணக்கம். சரி, ஹலோ ஹலோ, வணக்கம், எப்படி இருக்கிறீங்க, என்ன பேர் உங்களுக்கு? ஹலோ ஹலோ
3: ஹலோ,
0: இப்ப கடைசி கேக்குதுங்க. ஹலோ,
2: கேக்குதா உங்களுக்கு? நாங்க பேசுறது
3: கேக்குதா? நான் பேசுறது?
2: நீங்க பேசுறது இப்ப கேக்குது உங்களுக்கு? கேக்குதா?
3: ஓகே, வணக்கம் வணக்கம்.
2: என்ன பேர் உங்களுக்கு?
3: ஓகே ஓகே. ஸோ கொஞ்சம் ஓவர்லாப் இருக்கு எங்களுக்கு, லிசன் பண்றவங்களுக்கு, அதனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு உங்களை கேட்கறது. பட் சூப்பர் சிங்கிங்.
2: தேங்க்யூ தேங்க்யூ.
0: உங்க பேருங்க?
3: நாங்க இங்க வந்து டிசி ல இருந்து கால் பண்றோம்.
2: பிசி ல இருந்து கால் பண்றாங்க?
0: ஓ பிசி. வாவ்
2: வாவ், தேங்க்யூ சோ மச். அங்க இருந்து இவ்வளவு தூரம் எங்களுக்கு கால் பண்ணிருக்கீங்க, ரொம்ப நன்றி. தொடர்ந்து பாருங்க, தொடர்ந்து எங்களோட பாடல்கள் எப்படி இருக்குன்னு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. அவங்க டிவி பார்த்து பேசிட்டு இருக்காங்க, அதனால ஒரு லாகிங் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, அடுத்த நேர. சரி, டிவி பார்த்து நீங்க ஃபோன் பண்ணாம நீங்க கரெக்டா பாட்டு முடியறதுக்கு ஒரு 1 மினிட்க்கு முன்னாடியே நீங்க ஃபோன் லைன்லயே எங்களோட பேசுனீங்கன்னா அந்த லாகிங் இருக்காது. பட் டிவியை பார்த்து பேசும்போது எல்லாருக்குமே ஆசைதான், நம்மளுக்கு கண்ணாடி முன்னால நின்று நம்ம எப்படி பேசுறோம் என்ன இதுன்னு பாக்குறது.
0: நீங்க தள்ளி போய் பாத்ரூம்ல பேசிட்டு டப்புன்னு ஓடி வாங்க, நீங்க பேசுறது கரெக்டா கேட்கும்.
2: கரெக்ட்.
0: சரி,
2: அடுத்த பாடல்.
0: ஓகே, இது வந்து ஒரு ரேர் காம்பினேஷன். உமா ரமணன் அவர்கள், மறந்து போன உமா ரமணன் அவர்கள் அண்ட் உன்னி மேனன் அவர்கள் சேர்ந்து பாடின ஒரு
2: ஒரு யூ காம்பினேஷன்,
0: ஒரு பியூட்டிஃபுல் காம்பினேஷன்.
2: ஒரு கைதியின் டைரி திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு நல்ல ஒரு அருமையான பாடல். அதுல ரெண்டு பாட்டு ரொம்ப அருமையான பாடல்கள் இருக்கு, நீங்க எது என்ன கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்க்கலாம்.
0: ஷூர், டன்.
4: சீமா தமிழ் எஸ்டி மற்றும் டிவிஐ மூலமாக தமிழ் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்களுக்கு உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள். நீங்கள் அழைத்து உங்களுடைய குட்டி வாழ்த்துக்களை கூறுவதன் மூலம் அது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகமாக இருக்கும். நீங்கள் அழைக்க முடிய தொலைபேசி எண் 416-292-4059.
5: Calling from Brampton.
0: Oh, hi, Ashank. Ashank, how are you, my friend? Bro, you have to stay away from the TV. TV-ல தள்ளி வந்து நீங்க பேசிட்டு அப்புறம் டிவிக்கு போயிடுங்க.
2: Yeah, bro.
0: Hello, Ashank. Okay, never mind.
2: சரி, அவர் கேட்கலன்னு நினைக்கிறேன். நம்ம பாட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா சந்திக்கலாம்.
0: சூப்பர், என்ஜாய்.

0: Thank you.
1: Oh, what a beautiful number.
0: Alibabaum.
1: இல்ல இல்ல நிஜமாவே ஜோக்ஸ் அபார்ட் ரொம்ப நல்லா பண்ணீங்க செம்மையா பண்ணீங்க இட் வாஸ் ரியல் நைஸ் டு ஹியர்
0: இது ரொம்ப ரேர்லி ஹர்ட் சாங் அப்படினு சொல்லலாம் பட் ஆனா ஃபெமில சோலோன்னு வரும்போது ரொம்ப ஒரு அருமையான பாடல்
1: ரொம்ப நல்ல பெப்பி நம்பர் ரொம்ப பியூட்டிフル நம்பர்
0: ரொம்ப பீட்டான சாங் அடுத்த நேர சந்திக்கலாம்
1: அடுத்த நேரோட பேசுறோம் வணக்கம்
2: வணக்கம் அருணா கரைக்கிறேன்
1: ஹாய் அருணா எப்படி இருக்கீங்க
2: நாங்கள் நலமாக இருக்கிறோம் உங்களுடைய நிகழ்ச்சியை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம்
1: டான்ஸ் ஸ்டெப் எல்லாம் நல்லா இருந்துதா டான்ஸ் மூவ் எப்படி இருந்துது
2: கேக்கதேவே இல்ல பாக்க தெரியுது நீங்க ஜாலியா இருந்து பாட்டு பாடி கொண்டிருக்கீங்க அருமையான வேர் சாங் எல்லாம் படிச்சு கொண்டிருக்கீங்க வாழ்த்துக்கள் உங்களுக்கு
0: thank you thank you
1: நன்றி thank you
0: சரி அடுத்த நேரே சந்திக்கலாம் வணக்கம் என்ன பேர் உங்களுக்கு வணக்கம் சரி அங்க டிவி வால்யூம் ரொம்ப ಜಾஸ்தியா இருக்குதனால உங்களுக்கு நாங்க பேசுறது கேட்காம இருக்கும்
3: பாட்டு சூப்பர் என்னோட
0: உமாரமணனும் பாடின பாட்டு
3: அடுத்த
1: காலர் வணக்கம்
4: வணக்கம்
0: வணக்கம் என்ன பேர் உங்களுக்கு
4: ஹலோ
0: ஹாய் வணக்கம்
4: ஹாய் விஜிதா
0: ஹாய்
4: ராக் ஸ்டார் விஜிதா ரொம்ப அழகா பாடுனீங்க உங்க சோலோ சூப்பர்
0: தேங்க் யூ தேங்க் யூ சரணா
4: எஸ்
0: ஹாய் சரணா
4: கண்டுபிடிச்சிங்களா
0: அவங்களும் ஒரு சிங்கர்
1: விஜிதா ஃபேன் கிளப்ல இருந்து யார் பேசுறது அப்படி கேட்டிருக்கணும்னு
4: நினைக்கிறேன் ரவீன் யூ ஆர் சோ வெரி பியூட்டிஃபுல் சிங்கிங் நல்லா இருக்கு உங்க ஃபர்ஸ்ட் சாங்கே ரொம்ப அழகா இருந்துச்சு ரெண்டு பேர் பாடும்போது
1: தேங்க் யூ தேங்க் யூ
4: தேங்க் யூ
0: Thank you so much, Sharan, for calling.
4: Yeah, sure. Continue you guys up. Rock.
0: Watch pannunga. Watch pannunga. Watch pannita sollunga. Unga feedback.
4: Congratulations.
1: Please, so, thank you.
0: Thank you.
4: Good, good. Thank you, thank you.
0: Adutha neer. Vanakkam. Enna peru ungalukku?
5: Vanakkam, Vincent.
0: Enna peru? Vincent.
5: Vincent, how are you?
1: Vincent, eppadi irukkeenga, sir?
5: Nallamaa irukkeenga, neenga?
0: Nalla somaa irukkeram. Eppadi irundhathu? Paattu eppadi irundhathu?
5: Paattu superaa irundhathu.
0: அடுத்த
5: பாடல் வந்து பொன்மானே கோவமேனோ
1: கரெக்ட்டா கெஸ் பண்ணுங்க இதுக்கு மேல எங்களால மூடி வைக்க முடியாது சூப்பர் கெஸ்
5: மற்றது நீங்க யாருமே பாடாத சாங்ஸா செலக்ட் பண்ணி பாருவீங்க
0: நன்றி
1: ஓகேங்க
0: சரி இப்போ நாங்க அடுத்த பாட்டுக்கு
1: ஸோ அந்த ஊ பாட்டுக்கு பாடத்துக்கு முன்னாடி அடுத்த சாங்க்கு ஒரு சூப்பர் இது கொடுத்துலாம். நீங்க படத்தை பேர் சொல்றீங்க,
0: அன்பு. அன்பு படத்துல
1: அன்பு தான் முக்கியம்.
0: ஆமா, அன்பு ரொம்ப முக்கியம். அன்பே சிவம். சோ எல்லாருமே ப்ரீச் பண்றது அன்பா இருங்க, அன்பை காட்டுங்க, அன்பை புளிஞ்சு தள்ளுங்க அப்படின்ற
1: அந்த அன்புன்ற ஒரு படத்துல இருந்து ஒரு ரொம்ப மெலோடியஸ் நம்பர்
0: வித்யாசாகரோட இசையில். ஆமா, ஹரிஹரன் மற்றும் சாதனா சர்க்கம் அவர்கள் பாடிய பாடல். ஹரிஹரனோட அந்த வாய்ஸ் அப்படியே இவர் அப்படியே எடுப்பாரு.
1: அந்த பில்டப் தான் வேண்டாங்கிற பில்டப். ஓகே, அடுத்த சாங் பாடிடலாமா?
0: பாடிலாம்.

0: நிறைய லாலா பாட்டு இருக்கேங்க. ஃபர்ஸ்ட் பாட்டில் லா வந்தது.
1: சரி, இன்னைக்கு லாலா வச்சு சமாளிச்சிடலாம். அடுத்த நேரம் சந்திக்கலாம்.
2: மாலை வணக்கம் ரமேஷ், எப்படி இருக்கீங்க இருவரும்?
1: வணக்கம், நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: அதே சகமா வச்சு அமைகின்றேன். உங்கள் இருவருடைய வாய்ஸுகள் ரொம்ப அருமை. வாழ்த்துக்கள்.
1: தேங்க்யூ.
0: நன்றிங்க. தேங்க்யூ.
2: ஆமா, உங்கள் குரல் தான் எஸ்எம்ஆர்ல இருந்து கேட்டுட்டு இருந்த ஆரம்பத்தில் தெரியும். இவருடைய குரல் வந்து எச்சிடி தான் கேட்கறது பாடல. நல்ல அருமையான குரல். மேன்மேலும் வாழ்த்துக்கள்.
0: ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச்.
2: அடுத்த பாடல் நினைக்கிறேன் தவம் என்று கிடைத்த வரமே நினைக்கிறேன்.
0: ஆமா, அன்புன்னு ஒரு இது எப்படி நாங்க குழுவ உங்ககிட்ட இருந்து மறைக்கிறதுன்னு தெரியலையே.
2: நீங்க அன்பா இருக்கும்போது மறைச்சாலும் வெளிப்பட்டு.
1: சரி,
0: பஞ்சு. ஓகே,
2: நன்றி
1: நன்றி நன்றி. அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
3: ஹாய், நான் ஸ்ருதிகா கலக்கிறேன். நீங்க அடுத்த எப்படி இருக்கீங்க?
1: ஸ்ருதிகா, நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: எப்படி இருக்கீங்க?
3: நீங்க ரெண்டு பேரும் நல்லா பாடுறீங்க. அதுவும் தேண்டி தேண்டி, இட்ஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாங்ஸ். யூ போத் டிட் சோ வெல்.
0: ஓகே, கிருத்திகா மை ஃபேவரட் கோ ஸ்டார்.
1: நிருத்திகாவா?
0: கிருத்திகா ரவிக்குமார், கரெக்ட்னா? வேற கட்ட சொன்னமா?
3: யா, கிருத்திகா.
0: கிருத்திகா, ஹாய் கிருத்திகா.
1: கிருத்திகா,
3: யா.
0: ஓகே, என்ன சாங் பிடிச்சிருந்தது? சாரி,
3: தேண்டி தேண்டி
1: தேண்டி பாலா.
0: ஓ, யூ லைக்ட் இட்? ஓகே, தேங்க் யூ.
3: Yeah, sounded nice, and all the best for the next song.
0: Thank you so much. She's a great singer. அவங்களோட பாடி இருக்கேன் CMR ல.
1: Okay. Thank you. Very nice.
0: அடுத்த நேரோட பேசுறோம். வணக்கம்.
4: Hi, how are you?
1: Good. How are you?
4: I'm good. I don't know if you recognize me. I'm Dylan. Hi, Amma.
0: Mr. D.
1: Hi.
4: Hi, Praveen uncle.
1: Thank you so much for calling. Are you watching?
4: You're welcome. Yeah, I'm watching.
1: Okay, how is it?
4: You guys sang really well.
1: Thank you.
0: Only she's singing.
1: How is the male singer?
4: He's going really good. The tone and it's very good.
1: Very good, right? Yeah, you both had a conversation. Great conversation.
0: So. Are we vibing well?
4: Mm-hmm.
0: Okay.
1: All right. Thank you. Thank you, Appan.
4: You're welcome.
1: அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம், என்ன பேர் உங்களுக்கு?
0: கிடையாது.
2: உங்களுடைய குரல் உண்மையிலே நல்லா இருக்கு. உங்களுடைய குரல் வந்து கிட்டத்தட்ட வித்யாசாகர் மாதிரி இருக்கின்றது. வாழ்த்துக்கள். அவற்ற குரல்
0: சாகி
2: தவம் கிடைத்த வரமி அந்த பாடல் என்று கூறி தொடர்ந்து பாடங்கள். வாழ்த்துக்கள் இருவருக்கும்.
1: அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம், என்ன பேர் உங்களுக்கு?
5: ஹலோ.
1: வணக்கம், என்ன பேர் உங்களுக்கு?
5: ஹலோ, வணக்கம். நான் சௌமியா.
1: சௌமியா
5: கவின். ஹாய்.
1: Hi, Soumya.
0: Soumya, the singer.
5: Super padringa rendu
0: veru. CMR guru.
1: Soumya, eppadi irundhuchu Soumya?
5: Super ah irundhathu ella song me. Unga solo bayangara different song na kedadhe illa. Ramu Praveenum sonnadhu da unna. Theriyaadha paatta kondu ellari kekka vechirringa. Very nice. Ana alaga irundhathu.
0: Adhu tick irukku. அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு பெருசா முன்னாடி தெரிஞ்சிருக்காது. அதனால வாங்க பாடுறதுதான் இப்போ பதிவே.
5: அப்படி இல்ல, ஸ்டில் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் தி நுவன்சஸ் தட் ஷீ இஸ் சிங்கிங். வெரி பியூட்டிஃபுல். ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் பொன்மானி ரொம்ப அழகா இருந்தது. அண்ட் என்னை தீண்டி தீண்டி பியூட்டிஃபுல்லா இருந்தது.
1: Thank you so much.
5: பொன்மானி ஆக்டிங் வேற செம்ம.
1: ஓ,
0: அதெல்லாம் பண்ணீங்க. ஓ, ஓகே. நான் இங்க லிரிக்ஸ்ல ஃபோகஸ் பண்ணும்போது நீங்க ஏதோ நடிச்சிருக்கீங்க.
1: சரி, தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்தும் என்னைய பாடல்களையும் கேளுங்க. கேட்டுட்டு எங்களுக்கு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க. சின்ஸ் யூ ஆர் எ சிங்கர், ஸோ யூ வில் நோ.
0: ஆமா, போயட் விஜய் ரொம்ப கேட்டதா சொல்லுங்க.
5: கண்டிப்பா. அவர்
0: ஹஸ்பண்ட் ஒரு லிரிசிஸ்ட்.
1: ஓ, நைஸ் நைஸ்.
5: ஓகே, தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி பெஸ்ட். கீப் கோயிங்.
0: தேங்க்யூ. தேங்க்யூ சௌமியா.
1: அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம், என்ன பேர் உங்களுக்கு?
6: வணக்கம், நான் நிர்மலா ஹரிகிரன்.
1: நிர்மலா, எப்படி இருக்கீங்க? நிர்மலா,
6: ஓ நலமா இருக்கிறோம். பிரவீன், விஜிதா, அருமையா பாடுறது பாடுகிறீர்கள்.
0: நன்றிங்க. தேங்க்யூ.
6: தொடர்ந்து பாடிக்கொண்டிருக்கிறோம்.
1: தேங்க்யூ சோ மச்.
6: நன்றி நன்றி.
1: சரி, நாங்க இப்போ ஒரு கிட்கேட் ஹேவ் அ பிரேக் எடுக்க போறோம்.
0: ஒரு குயிக் 2 மினிட் பிரேக் போயிட்டு வந்துரும்.
1: பிரேக் போயிட்டு வரோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்து வரப்போட பாடல்களும் வித்தியாசமான பாடல்களா இருக்கும்.
7: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டி மற்றும் டிவிஐ மூலமாக தமிழ் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்களுக்கு உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள். நீங்கள் அழைத்து உங்களுடைய குட்டி வாழ்த்துக்களை கூறுவதன் மூலம் அது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகமாக இருக்கும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-229-2409. 416-229-2409.
8: ரவி நடராஜா. அவசரமா கேஷ் தேவைன்னு வரும்போது அடுத்தவங்கள்ட்ட நாங்க கேக்குறதையும் விட எங்களுடைய நகையை அடைய வைக்கிறது வசதியானது. வட்டி அதிகமா இருக்குமோ இல்ல நகை பாதுகாப்பா இருக்குமோன்னு நீங்க நினைக்கலாம். அதுக்காகத்தான் நான் கேஷ் பாயிண்ட்ல அடகு வைக்க வந்திருக்கேன். மிக குறைந்த வட்டி, லாக்கர்ல வைக்கிற மாதிரி நகைய பாதுகாப்பா வச்சிருக்காங்க. இதை விட என்னங்க வேணும்?
9: கேஷ் பாயிண்ட், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், செக் கேஷிங், கேஷ் ஃபார் கோல்ட், கோல்ட் லோன்ஸ், அனைத்துக்கும் கேஷ் பாயிண்ட். கேன் ஸ்மைல் டென்டல், ஆர்த்தோடான்டிக்ஸ், இம்ப்ளான்ஸ், ஓரல் சர்ஜரிஸ், எமர்ஜென்சி டென்டல் கேர். டாக்டர் பாபி சாண்டி 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம். ஏசியா, யூரோப், மிடில் ஈஸ்டில் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி, டிக்ஸியன் டண்டாஸ், இலக்கு 3033 பல்ஸ்டான் ரோட், யூனிட் 206, 905-949-5656. Can Smile Dental.
0: Welcome back.
1: இது டிவிஐ சிஎம்ஆர்னுடைய மியூசிக் கனெக்ட்ஸ் மூலமா உங்களுக்கு ஏற்கனவே பாதி ஷோவில் நிறைய பாடல்கள், வித்தியாசமான பாடல்கள் உங்களுக்கு வழங்கிட்டோம். தொடர்ந்துமே இன்னும் வித்தியாசமான பாடல்களை உங்களுக்கு வழங்குவதற்காக பிரவீன் அண்ட் விஜிதா. ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள், கால் பண்ணுங்க 416-292-4059. 416-229-2409.
0: எனக்கே கஷ்டமா இருக்கு. இல்லாட்டி நீங்க இதை பாக்குறீங்க இல்ல கேக்குறீங்க, இப்பதான் ஜொடஞ்சிருக்கீங்கன்னா சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி ரேடியோல இதை கேட்கலாம். டிவி ஹை ஹெச்டி தொலைக்காட்சியிலும் நீங்க இதை பார்த்து மகிழலாம். தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் ஃபேஸ்புக்லயும் இதை லைவா போயிட்டு இருக்கும். ஸோ
1: பாட்டு முடியறதுக்கு முன்னாடி ஒரு 1 மினிட் 30 செகண்ட்ஸுக்கு முதலே கால் பண்ணிடுங்க. கால் பண்ணிட்டு டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டீங்கன்னா எங்களோட நீங்கள் பேசலாம். இல்லைன்னா நாங்கள் ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ அதுலேயே டைம் போயிடும். பட் கால் பண்ண அத்தனை பேருக்கு மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து இணைந்து எங்களுக்கு உங்களோட ஃபீட்பேக்ஸ் தாங்க.
0: கண்டிப்பாக ஒரு தடவை நிறுத்தாதீங்க. மிஸ்டர் டான்மல் சந்திரன் மாதிரி ஒரு 4 தடவை ப்ளீஸ் கால் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.
1: நிறைய பாடல்கள், அதாவது அடுத்த பாட்டுக்குரிய க்ளூ உடனே சொல்லிட்டாங்க. சோ அதனால இப்போ பாட போற பாட்டுக்கு அடுத்த பாட்டு அந்த க்ளூ.
0: அதுதான் ஒரு பயங்கரமான சாங், விக்ரம்ன்ற ஒரு படத்துல இருந்து நம்மளோட ஃப்ரெண்ட் விஜிதா அவங்களோட ஃபேவரட் நம்பர்.
1: இதுவரைக்கும் பாடின பாட்டு எல்லாமே என்னோட ஃபேவரட் பாட்டு
0: எல்லாமே.
1: இதை மட்டும் ஹைலைட்டா சொல்றாரு,
0: திரும்பி திரும்பி வா அப்படின்னு அந்த ஹீரோயின் கூப்பிடுறா, திரும்பி திரும்பி வர அப்படின்னு அந்த ஹீரோவும் சொல்றாரு.
1: இது ஒரு ஐட்டம் சாங் அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் கொஞ்சம் நல்ல ஒரு குட் ஃபீலிங்காக இருக்கும்.
0: ஆமாம், அது டிம்பிள் கப்பாடியா நடிச்சிருப்பாங்க, கமல்ஹாசன் அவரும் நடிச்சிருப்பாரு, சேர்ந்து உருகியிருப்பாங்க. நாங்களும் ட்ரை பண்ணுறோம் உருகிறதுக்கு.
1: சரி, இப்போ நம்ம இந்த அன்பு படத்தில் இதில் உருகிட்டு அங்கே மருகுவோம்.
0: ஓகே, லெட்ஸ் டூ இட்.

0: What a beautiful composition by Vidya Sagar.
1: நல்ல ஒரு பாடல். சரி, இப்போ நாங்க நேர்ல சந்திக்கலாம். நீங்க கால் பண்ணிட்டு டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டு பேசுங்க.
0: அடுத்து நேரோட பேசிப்போம். வணக்கம் சாதனா சார்.
1: நம்மளே கேட்க நல்லதா இருக்கு, பட் ஆனா நீங்க அங்க ஜாஸ்தியா வச்சிருக்கும் போது எங்களோட பேச முடியாது, அதுலயே டைம் போயிரும். நாங்க இன்னும் நிறைய பாட்டு கொண்டு வந்திருக்கோம், சோ அந்த பாட்டெல்லாம் நாங்க
0: அடுத்த நேரோட பேசிடுவோம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், என்ன பேர் உங்களுக்கு?
2: ஓ வணக்கம், நான் இதே பேசுகிறேன்.
1: சொல்லுங்க.
2: இருவரும் நன்றாக பாடுகிறீர்கள், எல்லா பாடல்களும் நன்றாக இருக்கின்றது. நான் நினைக்கிறேன் அடுத்த பாடல் வந்து மீண்டும் மீண்டும் பா என்று நினைக்கின்றேன்.
0: நானும் அவரை ஜிகி ஜிகின்னு போட்டுவாங்க
1: அப்படின்னு. அவர் ரொம்ப சிம்பிளா
0: வீட்ல செருப்பால் அடிப்பானாங்க. சரி, ஓகே, அடுத்த நேரோட பேசுறோம். வணக்கம்.
1: சரி, உங்களோட டிவி வால்யூம் ஜாஸ்தியா இருக்கு, அதனால
0: அண்ணா இன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா டிவி கிட்ட இவ்வளவு தூரம் போறல் கொஞ்சம். ஹலோ
1: சார், நாங்க அடுத்த பாட்டு ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அடுத்த பாட்டு வந்து பிரவீனோட சோலோ.
0: கரெக்ட். ஒருத்தர் வந்து கீழே வந்து மாடி மடி மேல இருக்கிற ஒருத்தர் கிட்ட கத்தி கத்தி வேலை வேணும் வேலை வேணும்னு கத்து கத்துன்னு கத்துறாரு. கடைசியில பார்த்தா அந்த ஓனரோட ரெண்டு பொண்ணுங்க தண்ணியா ஊத்துறாங்க அந்த ஹீரோ மேல. இதுதான் அந்த சீன், அந்த காட்சி.
1: காட்சி உங்களுக்கு கொடுத்துட்டாரு, இப்ப பாட்டு என்னன்றது அவரே பாடி காமிப்பாரு. நல்ல ஒரு சோலோ, ஒரு பழைய காலத்து ஒரு பாடல் ஒண்ணு கண்டிப்பா இந்த இந்த எங்களோட இந்த செஷன்ல பாடணும் அப்படின்றதுனால ரொம்ப அருமையான ஒரு பாடலை எடுத்துட்டு வந்து பாட போறாரு.
0: கரெக்ட், அதான் க்ளூ.
1: இப்போ நாங்க அடுத்த நேரை சந்திக்கலாமா?
0: அடுத்த பாடலுக்கு போயிட்டு அப்புறம் அடுத்த நேரம் சந்திக்கலாம். இப்ப எல்லாரும் கெஸ் பண்ண மாதிரி தான் மீண்டும் மீண்டும் அந்த பாட்டு தான். ஓகே.
3: சீமா தமிழ் எஸ்டிமேட்டம் டிவியை மூலமாக தமிழ் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியில் கெனடிய இசை கலைஞர்களை நீங்கள் அழைத்து உங்களுடைய குட்டி வார்த்தைகளை கூறுங்கள். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி 4162924059.

0: சாரி, ரொம்ப சாரி. இந்த சாங்குக்காக சிரிக்க வச்சிட்டேன். ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி அபௌட் தட்.
1: இல்ல, இட்ஸ் ஓகே. சிரிக்க வச்சிட்டாரு, அதுலயே போயிருச்சு. ஃபர்ஸ்ட்
0: ரொமான்டிக்கா நான் ட்ரை பண்ண சிரிச்சிட்டாங்க. இதோட கேவல எதுமே கிடையாது.
1: ஆ, மறுபடியும் நீங்க எனக்கு என்ன பண்ணி காமிச்சிங்களோ அதை இப்ப பண்ணி காமிங்க.
0: நீங்க ஏதோ கூப்பிட்ட மாதிரி இருந்து ஆன்மீகம்.
1: இல்ல இல்ல, அது ஒரு ஆன்மை என்னும் வார்த்தை கேட்டு, ஆன்மை என்னும் வார்த்தை கேட்டு தோற்றம் நீதானா, தேக்கு மரத்தில் ஆக்கி வைத்த தேகம் இதுதானா, இந்த தேக்கு மரத்தில் ஆக்கி வைத்த தேகம் இதுதானா போது என்ன என்ன பண்ணீங்க நீங்க?
0: தேக்கு மரம் பாட்டு என்னங்க அது? சரி,
1: அடுத்த நேருக்கு போலாம்.
0: ஹலோ அண்ணா சார், நண்பா நண்பி. ஹலோ, டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க சார்.
2: வணக்கம்.
0: வணக்கம்
2: விஜிதா அண்ட்
1: பிரவீன்.
2: ரொம்ப நல்லா பாடுறீங்க ரெண்டு பேரும்.
1: தேங்க் யூ பிரவீன். ஒரு வாட்டி சொல்லிருங்க.
0: 7 8 சாங் பாடிட்டங்க பிரவீன்ங்க. ஹலோ,
2: திடீர்னு பிரெயின் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு.
1: ஆ, பிரெயின் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. பிரெயின் ஃபாக்
0: வந்துருச்சு. அப்போ வந்து விஜிதா மட்டும் எப்படி ஞாபகம் வந்தது?
1: அது ஜிகி ஜிகினு வந்த உடனே.
2: ஆமா, ஓகே.
1: இதுக்கு தான் நான் பேர் சொன்னேன்.
0: ஜிகி ஜிகினு போட்டு வாங்க. உங்க பேர் சொல்லுங்க ப்ளீஸ். சாரி,
2: என் பேர் ரவிசங்கர்.
0: ரவிசங்கர், நீங்க முன்னாடி கால் பண்ணிருக்கீங்க. தேங்க் யூ ரவிசங்கர் ஃபார் காலிங்.
2: கால் பண்ணிருக்கேன். நல்லா அருமையா பாடுறீங்க.
1: தேங்க் யூ.
2: வாழ்த்துக்கள்.
1: தேங்க் யூ. தேங்க் யூ.
2: அடுத்த பாடல் மாடி மேல வீடு கட்டி.
0: அதேதான்
2: விஸ்வநாதன் வேலை வேண்டும்.
0: கரெக்ட்.
2: காதலிக்க நேரம் இல்லை. கண்ணதாசன், எம்எஸ் விஸ்வநாதன், ராமமூர்த்தி.
0: பியூட்டிஃபுல். பிபி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் பாடின பாடல் பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க.
2: அவரோட சோலோ
0: அதான் என்னோட அடுத்த சோலோ. பட் பியூட்டிஃபுல் கெஸ். தேங்க் யூ ரவிசங்கர். Okay, hope you're enjoying the other songs.
2: Well, as always, thank you.
0: Thank you. அடுத்த நேயர்
1: வணக்கம். என்ன பேர் உங்களுக்கு?
0: அவங்க திட்டல, என்ன பேர் உங்களுக்குன்றத ஃபாஸ்டா சொல்றாங்க. அப்படி
1: என்ன பேர் உங்களுக்கு? வணக்கம், என்ன பேர் உங்களுக்கு?
3: ஹலோ.
0: ஹலோ,
1: வணக்கம், என்ன பேர்?
3: விஜிதா.
1: ஆ, ஹாய்.
3: ஹாய் விஜிதா, நான் பிரியா கடக்கிறேன்.
1: ஹாய் பிரியா, எப்படி இருக்கீங்க?
3: உங்களோட ஷோ பார்த்துக்கொண்டு இருக்கிறோம்.
1: பிரியா வசந்தராஜ்.
3: வசந்தராஜ்,
1: எஸ். அவங்களும் ஒரு சிங்கர்.
0: ஃபண்டாஸ்டிக். வெல்கம்.
1: தேங்க் யூ சோ மச்.
3: அழகா இருக்கு பாட்டு.
1: தேங்க்
3: யூ. ரவீன், நீங்களும் நல்லா பாடுறீங்க.
0: நன்றிங்க. தேங்க் யூ.
3: என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் பாட்டுகளை கேட்டு.
1: தேங்க் யூ.
3: சூப்பரா பாடுறீங்க. ஆல் தி பெஸ்ட்.
1: கண்டினியூஸா வாட்ச் பண்ணுங்க. வாட்ச் பண்ணிட்டு எங்களுக்கு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க.
0: உங்க சப்போர்ட் தான் எங்களுக்கு என்கரேஜ்மெண்ட். சோ தேங்க் யூ சோ மச் ஃபார் காலிங்.
3: ஓ, நோ ப்ராப்ளம்.
1: தேங்க் யூ.
3: பை.
1: அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம், என்ன பேர் உங்களுக்கு? சரி, டிவி வால்யூம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. கம்மி பண்ணுங்க.
0: ஓகே
1: சரி, அதுக்கு அடுத்த பாட்டு.
0: ஓகே, இது வந்து இது ஒரு பியூட்டிஃபுல்லான நம்பர்.
1: மை லார்ட் படத்துல இருந்து
0: இல்ல, அதுக்கு முன்னாடி ஒரு தலைவர் சாங் இருக்கு. கவிதா கிருஷ்ணமூர்த்தி அண்ட் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பாடல். உழைப்பாழைன்ற ஒரு படத்திலிருந்து அவரோட பாடல்.
1: ரஜினியை நீங்க இங்க பார்க்கலாம், டான்ஸும் பார்க்கலாம்னு நாங்க எதிர்பார்க்கிறோம்.
0: அந்த ஓகே ஹிப் ஷேக்ஸ்லாம் உண்டு. அதுக்கு முன்னாடி என்னோட சோலோ பாடிடுறேன்.

0: இவ்வளவு கத்தியும் வேலை கிடைக்கலனா?
1: கிடைச்சா சரி, அருமையா இருந்தது. நல்ல ஒரு பெப்பி நம்பர், என்ன ஒரு மாதிரி டான்ஸ் ஆட வச்சிட்டீங்க.
0: இது உங்களுக்கு வேலை காச்சான் கேப்போம். அடுத்த நேயர்,
1: ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம்.
1: வணக்கம், என்ன பேர் உங்களுக்கு?
2: என்ன பேர்? ஜென்சி.
1: ஜென்சி, thank you ஜென்சி. ஜென்சி எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சோமா இருக்கு. நீங்க?
1: ஜென்சி, ஐ நோ ஜென்சி, கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, ஹாய், thank you so much for calling. எப்படி இருக்கு?
2: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு,
1: நல்லா இருக்கா? thank you, thank you. உங்க கிட்ஸ் எல்லாம் பாக்கினமா?
2: என்ன
1: மாதிரியே
0: சூப்பர் சிங்கர் விஜய் தாமரை பாட முடியாது. பட் தேங்க் யூ சோ மச் ஃபார் காலிங்.
2: இந்த இடத்துல இருந்து டவுன் ட்ரிப் கிட்ட வரமே அந்த பாடி இன்னும் நல்லா இருந்து.
1: ஆ தேங்க் யூ. மை ஃபேவரட்.
0: தேங்க் யூ.
1: தேங்க் யூ. தேங்க் யூ. தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. நாளைக்கு நான் வேலையில இருக்கேன். ஓகே.
0: வாவ். விஜிதா ஃபேன் கிளப் அடுத்த மெம்பர்.
1: தேங்க் யூ ஜென்சி. அடுத்த நேரம்.
2: தேங்க் யூ.
1: தேங்க் யூ. வணக்கம், என்ன பேர் உங்களுக்கு?
0: அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ. ஹாய்.
3: பிரவீன் அண்ட் விஜிதா.
1: பிரவீனன் விஜிதா, இது பிரபா.
3: நல்லா இருக்கு. சாங் செலக்ஷன்ஸ் ஆர் ஆல் குட்.
1: பிரபானா, தேங்க் யூ சோ மச்.
0: ஓ தேங்க் யூ பிரபா.
3: எனக்கு விஜிதா சரி டான்ஸ் பண்ணது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த பிரவீன் இந்த உடம்புகள் இந்த ஒரு எனர்ஜி வந்து வச்சிருக்கிறது இருக்குல்ல,
1: ஐயோ எக்கச்சக்கமா வச்சிருக்காரு. இப்ப அவருக்கு தைரியத்துலதான் நானே ஒரு மூவ் கொடுக்குறேன்.
0: அப்சல்யூட்லி.
3: அவருக்கு ஒரு அண்ணன் இருக்காருன்றது நிறைய வாட்டி நான் பாத்துருக்கேன்.
1: அதனாலதான் அவர் வளர்த்துட்டு வர்றாரு பாருங்க. இப்ப கொஞ்சம் ட்ரிம் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன்.
0: ஆமா, கரெக்ட். Oh,
3: great show, great songs.
1: Thank you.
3: I don't want to take too much time.
4: Your solo was really amazing.
1: எப்போ அந்த எனர்ஜி உங்களுக்கு வந்தது அப்படினா, நீங்களும் சஹானாவும் நீங்களும் டான்ஸ் ஆனீங்க.
0: ஆமாமா,
1: சஹானாவும் பிரவீனும் டான்ஸ் ஆன வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா தான் பார்த்தா, ஓ இவர் நல்லா டான்ஸ் ஆடுறாரு, சரி அவரோட எனர்ஜி வச்சு நம்மளும் கொஞ்சம் மூவ் பண்ணலாம் அப்படினு நினைச்சேன். பட் தேங்க்யூ
0: டான்ஸர் இஸ் சஹானா இன் தி ஹவுஸ். தேங்க்யூ சஹானா.
4: Hi பிரவீன் அண்ட் விஜிதா, you both are really rocking.
1: Hi வித்யா, thank you so much.
0: Thanks விது.
4: And you're looking very pretty விஜிதா.
1: Thank you. அப்படியே ஹேண்ட்ஸா சொல்லிருங்க.
4: And Praveen, you look so handsome.
0: Thank you for the makeup.
4: Okay, I have a request song. Can you sing it?
1: Yes, tell me.
0: Request song?
4: And recently, in a movie, can you sing a Neeloti song? Your voice, two pair voices, are super.
1: Kandipa Praveen will sing.
0: I'll give you a time to get a Kandipa. Thank you for...
4: Okay, all the best. Yeah, bye.
1: Thank you.
0: Bye. அடுத்த நேயரோட பேசிடுவோம். வணக்கம். ஹாய், நீங்க டிவி கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும். ஹலோ வணக்கம்.
5: ஹலோ வணக்கம்.
0: ஹாய், எப்படி இருக்கீங்க?
5: ஆயிரம்
1: நிலவேவா,
0: ஓராயிரம் நிலவேவா, பாடிட்டோங்க.
1: Thank you.
0: அந்த பாட்டு இல்லனா பட் பியூட்டிஃபுல் சூப்பர் சாங்.
1: கண்டிப்பா டைம் இருக்கும்போது நாங்க கண்டிப்பா பாடுறோம். Thank you so much for joining. அடுத்த பாடல்.
0: ஓகே, அடுத்த பாடல் போயிடலாம். தலைவர் சாங், உழைப்பாளின்ற படத்துல இருந்து முத்திரை போ அந்த பாடல். அதுக்கப்புறம் ஒரு சாங் வருது,
1: அதான் லார்ட் மை லார்ட்.
0: கரெக்ட்.
1: மை லார்ட் படத்துல இருந்து நல்ல ஒரு அருமையான பாடல். சூப்பர் சிங்கர்ல எங்களோட பேட்ச்ல ஒரு காம்படிட்டரா இருந்து இன்னைக்கு ஒன் ஆஃப் த ஃபேமஸ் பிளேபேக் சிங்கர் சத்யபிரகாஷ்
0: கரெக்ட்.
1: அவர் வந்து பாட ஆரம்பிச்சார்னா நாங்களாம் ஆண்டு உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஹி இஸ் அன் அமேசிங் சிங்கர். அவரோட சேர்ந்து சின்மை அவங்க பாடின ஒரு அருமையான பாடல் இந்த பாடலை உங்களுக்காக வழங்க போறோம்.
0: ஷான் ரோல்டனோட ஒரு அருமையான கம்போசிஷன்.
1: அவரோட கம்போசிஷன்ல நிறைய பாடல் கொஞ்சம் வித்தியாசம் வித்தியாசமாவே இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ உழைப்பாடு, முதல்ல வேலை கேட்டோம், இப்ப வேலை கிடைச்சிருச்சு, இப்ப நாங்க உழைக்க போறோம்.
0: யாருமே சொன்னதில்லை.

0: Great singing. What a beautiful
1: great
0: song.
1: Great singing to you too. And great dancing. உங்க எனர்ஜி வச்சு நானும் அப்படியே ஒரு மாதிரி டான்ஸ் ஆடிடுறேன். பட் தேங்க்யூ சோ மச். அது என்ன, அது ஒரு ஸ்டெப், அது அரைக்கலாம் அப்படின்ற மாதிரியா?
0: பயங்கரமான ஸ்டெப்,
1: ஏதாவது சம்பளம் அரைக்கிற மாதிரி.
0: ரஜினிகாந்த் போட்டா மட்டும்தான் அது ஸ்டெப்.
1: ஆல்ரைட், நாங்க நேர சந்திக்கலாம்
0: அடுத்த நேர். வணக்கம்.
2: வணக்கம் செல்லகுமார். அப்படியே இருக்கா
1: செல்லகுமார், எப்படி இருக்கீங்க?
0: ஓ, பழைய அந்த
2: மாதிரி இருக்கு. கவிதன் இருக்கு, சூப்பரா இருக்கு. நல்லா டான்ஸ் பண்ணி பாடகலாம். இன்னும் சூப்பரா இருக்கு.
1: இன்னும் சூப்பரா இருக்கு. நான் தேங்க் யூ சோ மச்.
2: இதா புட்ட பாடகான இல்ல, அவரே ஆடுங்க. என்ன வாங்கி நிக்கிற?
1: என்னது?
2: ஹலோ,
1: என்ன சொன்னீங்க? அடுத்த பாடு கண்டுபிடிச்சீங்களா செல்லகுமார்? மை லார்ட் திரைப்படத்திலிருந்து சத்யபிரகாஷ் சின்மை
2: பாடு.
1: நீங்க எப்பவுமே ஒரு வித்தியாசமான பாட்டு, நான் வித்தியாசமான பாட்டுன்னு சொல்லுவீங்க. அவர் வரும்போது அவர் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான பாடல்களோட தான் வருவாரு.
0: அந்த வாட்ஸ்அப் குரூப்ல இவரும் இருக்காரா? இல்ல. ஓகே,
1: சரி, அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம், என்ன பேர் உங்களுக்கு?
0: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், ஏன் இந்த சுணக்கம்? சரி, நாங்க அடுத்த நேருக்கு போலாம்.
0: வணக்கம், அடுத்த நேரோட சந்திப்போம். வணக்கம், ஹலோ.
3: வணக்கம், நான் தவராஜா.
1: தவராஜா, எப்படி இருந்தது தவராஜா பாட்டு? அதை விட எங்க டான்ஸ் எப்படி இருந்தது?
3: விஜிதா அண்ட் பிரவீன், ஓ சூப்பர். பாட்டு சரி, வாட்டம் சரி, வெரி நைஸ்.
0: Thank you sir. Thank you so much. நீங்களும் ரெகுலர் காலர். Thank you.
3: அன்பு நடமாடும் இக்கலை கூடத்தின் சிறப்பு இந்நிகழ்விற்காக வருகை தந்திருக்கும் இருவரையும் வரவேற்பதில் நாங்களும் அகமகிழ்வு அடைகின்றோம்.
1: Thank you.
3: விஜிதா
1: Thank you so much.
3: ஒரு விசித்திரமான இறைவனின் படைப்பு. கனடா வாழ் கலைஞர்களில் அவர் ஒரு பல்கலை வித்தகி. இசை தரும் கலை உலகில் காத்திரமான இளையரசி, இசையரசி. காலத்தின் தேவையால் கண்ணியமான குடும்ப தலைவியும் ஆவாள். கலையோடு நீண்டகாலம் பயணிக்கும் உன்னத காவிய தலைவி. பிரவினும் நீண்டகால இசையோடு பயணிப்பவர். கனடாவில் பல ரசிகர்களை தன்னகத்தே கொண்டிருப்பதோடு பல தடவைகள் இந்நிகழ்வுக்காக வருகை தந்து நிகழ்வை சிறப்பாக அலங்கரித்தவரும் கூட. இருவரும் சேர்ந்து இன்றைய நிகழ்வை மிகவும் சிறப்பாக அமைத்ததோடு உண்மையும் அகமகள செய்துள்ளீர்கள். இருவரும் இவ்விசையால் உச்சம் பெற இறையாசி வேண்டுவதோடு இந்நிகழ்வை தரும் டிபிஐ சிஎம்ஆருக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.
1: Thank you so much, ராஜா. ரொம்ப தேங்க்ஸ்.
0: Very sweet words. Thank you.
1: அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம், என்ன பேர் உங்களுக்கு?
4: ஹலோ.
1: வணக்கம், என்ன பேர் உங்களுக்கு?
0: ஹலோ
4: ஹலோ
1: ஹலோ ஹலோ, என்ன பேர் உங்களுக்கு?
4: ஹலோ
0: ஹலோ, கேக்குதாங்க, நாங்க பேசுறது. ஹலோ,
4: வணக்கம். நான் பபிகா தேக்ரன்.
1: பபி,
0: பேர் சொல்லுங்க.
4: ஹலோ, உங்க கேக்கு இல்லையா?
1: ஐ கேக்குது. என்ன பேர் உங்களுக்கு?
4: பபிகா தேக்ரன்.
1: பபி சொல்லுங்க. பபி, எப்படி இருந்தது பாட்டு?
4: ராதாண்டா விஜிதா பிரவீன், எனக்கா ஒரு பாட்டு படிப்பீங்களா? ஒரு கொஞ்சம் வேற சிந்திய வன்மணி
0: சொல்லுங்க.
4: முத்தாச்சு பூந்தோட்ட காவல்காரன் ஜெசுதாஸ் சித்திர பாடின.
0: எந்த பாட்டுங்க?
4: சிந்திய வண்மணி சிப்பிக்குள் முத்தாச்சு என் கண்ணம்மா. அந்த பாட்டு
1: முத்தாச்சு என் கண்ணம்மா.
4: ஓகே,
1: தேங்க்யூ.
0: அடுத்த நேரோட பேசுறோம். வணக்கம்.
5: வணக்கம் பிரவீன் அண்ட் விஜிதா, ரெண்டு பேர். யூ கைஸ் ஆர் ராக்கிங்.
0: தேங்க்யூ.
5: என்ன டான்ஸ், அருமையா இருந்து. அண்ட் பிரவீன், யூ லுக் ஹேண்ட்சம். ஓகே.
0: ஓ, தேங்க்யூ சோ மச்.
1: ஓ மை குட்னஸ், ஃபைனலி.
5: விஜிதா, யூ ஆல்சோ லுக் வெரி கார்ஜியஸ்.
1: ஓ, தேங்க்யூ.
5: ஓகே, அடுத்த வர பாடல் வந்து என்ன? எசக்காத்த
0: தல, வேற லெவல் தல.
1: நாங்க அந்த பாட்டுக்கு போயிரலாம்.
0: ஏ, டைம் இல்லனால டக்கு டக்குனு மூவ் ஆறோம். கரெக்டா பாட்டு.
1: தேங்க்யூ சோ மச்.
5: ஓகே, மிக்க நன்றி. பாடுங்க. வாழ்த்துக்கள்.
1: தேங்க்யூ.
0: அந்த பாட்டு நாங்கள் பாடுறதா இருந்தோம். பட் பிகாஸ் ஆஃப் டைம், நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு கொடுத்த பாசத்தினால நிறைய பேசிட்டோம். ஸோ ஃபைனல் சாங்க்கு அதுக்கு அடுத்து ஒரு சாங் வச்சுருந்தோம். அது வந்து ஒரு பெப்பி நம்பர். ஸோ முத்தாடுதே முத்தாடுதே ராகம்னு ஒரு வண்டர்ஃபுல் சாங். அதுதான் எங்களோட அடுத்த பாடல். ஸோ நீங்களும் எங்களோட சேர்ந்து டான்ஸ் ஆடுங்க, வீட்டில் என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் ஹோப் யூ என்ஜாய் தி சாங்.

0: Awesome. Hope you guys enjoy that
1: awesome.
0: song.
1: Awesome. But நாங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு பாட்டு மிஸ் பண்ணிட்டோம்ல.
0: ரெண்டு பாட்டு
1: பாட முடியாம போயிருச்சு. All right. இந்த கடையை சாத்திரலாம் இனி.
0: It's we've come to the end of the show. We really hope you've enjoyed this 1.5 hours.
1: Yeah.
0: ரொம்ப பெரிய நன்றி CMR TVIக்கு.
1: கண்டிப்பாக சிஎம்ஆர் டிவிஐ நிறுவனம். அது மட்டும் இல்லாமல் இந்த மியூசிக் கனெக்ட்ஸில் ஒர்க் பண்ணுற அத்தனை அந்த டீம் மெம்பர்ஸ் அத்தனை பேருக்குமே மனமார்ந்த நன்றிகளை என் சார்பாகவும் பிரவீன் சார்பாகவும் நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம். இது எல்லாருக்குமான ஒரு தளம், அதில் நாங்களும் பயணிக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கலந்து கொண்ட அத்தனை நேயர்களுக்குமே மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து இணைந்திருங்க, அடுத்தடுத்த வாரங்களையுமே நிறைய பாடல்கள் உங்களுக்காக என்டர்டெயின் பண்ணுறதுக்காக வர்றாங்க. அடுத்த தடவை நாங்கள் எங்களோட டான்ஸை பக்காவை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்து அரங்கேற்றலாம்.
0: ஷுவர், டன்.
1: தேங்க்யூ சோ மச். மீண்டும் அனைவரையும் சந்திக்கலாம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது விஜிதா மயில்வாகனம்,
0: பிரவீன் ஸ்ரீனிவாசன். குட் நைட்.

நானும் உங்களிடமிருந்து விடைபெறும் நேரமாகிவிட்டது. சீமா தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸில் இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, சீமர் கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நாளைய விடியல் உங்கள் எல்லோருக்கும் இனிய பொழுதாக அமைய வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு, மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை இந்த இரவு பொழுதில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் ரஜினி, நன்றி, வணக்கம்.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 48. வலி அறிதல். பீலிபை சாகாடும் அச்சுறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பெயின். பீலிபை சாகாடும் அச்சுறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பெயின். மிக லேசான மயிலிறகு தானே என்று அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதுவும் அளவுக்கு மீறினால் வண்டியின் அச்சையே முறித்துவிடும். எதையுமே அதன் அளவோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் காலப்போக்கில் அது பெரும் சுமையாக மாறி அழிவை உண்டாக்கலாம்.

0: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
1: ஆண்டி ஓட்டுக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
2: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வா 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300.
3: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.

KM Business Solutions Income Tax E-Filing உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775

இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ.ca.

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலை
2: 416-700-2222 J.CA.
0: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
3: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
3: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
3: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்றுத் தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட்.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 48. வலி அறிதல். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பெயின். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பெயின். மிக லேசான மயிலிறகுதானே என்று அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதுவும் அளவுக்கு மீறினால் வண்டியின் அச்சையே முறித்துவிடும். எதையுமே அதன் அளவோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் காலப்போக்கில் அது பெரும் சுமையாக மாறி அழிவை உண்டாக்கலாம்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர். 416-834-5753. லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன். உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
1: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
2: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
3: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
2: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 416-834-2266.
2: ஜீவா Jewelers.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD
1: ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல் டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் ஹாஃப் சாரீஸ் பிளவுசஸ் அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ் ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ் லெகிங்ஸ் நைட் வியர் மென்ஸ் கலெக்ஷன் குர்த்தி $24 $90 $34 சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப் கிரீத்தி ப்ளூ லீஃப் மிக்சர் $139 ஃபேன்சி ஜுவல்லரி 60 வித கழிவில் மார்க்கமென் லோரன்ஸ் 36 01 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் ஸ்கார்ப்ரூ ஏசியன்ஸ் மெகா சேல்.
2: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044
3: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
4: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட் லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர் டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
3: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
4: 416-489-2000 GTA credit.
5: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
6: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட் மேப்பிள்
5: 905-417-6069.
6: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் CA 905-417-6069.
7: உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
8: அதிகாரம் 48, வலி அறிதல். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பையின் பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பையின் மிக லேசான மயிலிறகுதானே என்று அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதுவும் அளவுக்கு மீறினால் வண்டியின் அச்சையே முறித்துவிடும். எதையுமே அதன் அளவோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். இல்லையென்றால் காலப்போக்கில் அது பெரும் சுமையாக மாறி அழிவை உண்டாக்கலாம்.

0: இணைய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60-49.
1: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
2: ஆம், அதுதான்.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
1: Working for you.
0: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
3: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
2: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
3: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200. 9056-667-7200.
4: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
3: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன். 647-459-9757.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
6: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 48, வலி அறிதல். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகத்துப்பையின். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகத்துப்பையின். மிக லேசான மயிலிறகுதானே என்று அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதுவும் அளவுக்கு மீறினால் வண்டியின் அச்சையே முறித்துவிடும். எதையுமே அதன் அளவோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். இல்லையென்றால் காலப்போக்கில் அது பெரும் சுமையாக மாறி அழிவை உண்டாக்கலாம்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: முதியோர் பராமரிப்பு VKR Retirement Home, ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR Retirement Home Inc. உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 52, தெரிந்த வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆமன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியுமாகும்.

0: இயங்கும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, வொர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
5: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
4: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
5: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
4: 416-271-5992.
5: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதிக் கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதிக் கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.
1: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
2: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 52. தெரிந்து வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆம் அன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியும் ஆகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 தேதி முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் சில்வர் கோல்ட் காயின்ஸ் பார்ஸ் அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும் உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும் தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும் எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ். எலைட்கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸை பெறுங்கள். மார்க்மென் ஸ்டீல் செல் எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் 416-293-6262.
2: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
3: 416-700-2222 416-700-2222 J.CA.

10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Happy New Year!

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
0: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிய விலையிலே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTS ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்,
2: 416-834-2266.
3: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 52, தெரிந்த வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆம் அன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியுமாகும்.

ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401க்கு அருகில் Belfield and Highway 27 121 City View Drive, Etobicoke-ல் on-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation.com.

0: உங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ். உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
0: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
0: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோ நிறுவனம். 905-667-7200. 9-5-7-6-6-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-
2: தொடர்தரை பெறுங்கள். சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் சிஐபிசி அபிசெல்வம்.
3: 4161 தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 52. தெரிந்து வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆம், அன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியும் ஆகும்.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 6475221775 6475221775.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்
2: 9054176069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக் 5 ஜீரோ பைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
5: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 52, தெரிந்த வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆம் அன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியுமாகும்.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
0: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: Everything okay? No problem, Dijinam.
5: Bar kalamu closing da, tadikira nadi.
6: The customer you're trying to reach is not available.
7: Prithi Silvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gulai vangikku maatavum. Call Prithi Silvam, 416-268-0155. 416-268-0155.
4: செல்லம்
5: இல்லடா, செல்வம்.
4: சரி சரி.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்
2: உங்களுக்கு ஹாலிடே சீசன் வருது வீட்டுக்கு அத்தை சாப்பிட வர போய் வந்து கோசலியும் மெலிகா மண்டலா வந்து பாக்குறேன் டீன்கலி
1: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன் மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்
3: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள் கடல் உணவுகள் இறைச்சி வகைகள் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்
4: 9052708800 9052708800
3: உதயம் சூப்பர் மார்க்கெட்
5: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது
3: சட்டரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்
5: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
3: 416-489-2000 GTA credit
6: தமிழன் என்று சொல்லடா தலையிடமிருந்து நில்லடா தரணியை நீ வெல்லடா
3: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல் கேட்போம்
7: அதிகாரம் 52 தெரிந்து வினையாடல் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும் அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும் ஆமன்பர்களே ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது அதுவே வெற்றிக்கான வழியும் ஆகும்

0: இதுவும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4661-4765-4661. ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல், டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2 for $10, நைட்டி $3 for $10, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60% கழிவில், மார்க்கம் அண்ட் லோரன்ஸ் 36-1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ. ஏசியன்ஸ் Mega Sale.
2: Experience radio like never before. Tamil HD Radio.
3: Tamil FM.
2: Now in hybrid digital.

0: இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
4: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 டாலர் வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044-416-888-8044.
5: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்லின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
6: Working for you.
5: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 அனுபவம் ரவி நடராஜா, ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
6: Working for you.
7: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல் கேட்போம்.
8: அதிகாரம் 52, தெரிந்து வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆம் அன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியும் ஆகும்.

பொறுப்பு துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறியத் தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 மணி டிரான்ஸ்ஃபர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 மணி டிரான்ஸ்ஃபர்
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை.
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200 9 0 0 9 0 7 6 7 2 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0
3: ஏன் முடக்கி வைக்கிறதே?
4: நோ நோ நோ.
5: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: நிசான் head-to-head event. இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365.
2: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1,000 to 1,200 dollars வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5% இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266.
3: Jeeva Jewelers.
5: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing da. Tadikira nadi.
6: The customer you're trying to reach is not available.
0: Pradhi Selvam. First and second mortgage. Refinance. First home buyers. Debt consolidation. Adhika vatti selutthi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikki maachavum. Call Pradhi Selvam. 416-268-0155. 416-268-0155.
7: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
8: அதிகாரம் 52. தெரிந்த வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆமன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியும் ஆகும்.

0: மாதிரி.
1: அட போட,
2: விட கழட்டிட்டோம். இந்த ஆட்டம்லாம்,
1: இந்த மாதிரி பாட்டுலாம் போட்டானோனா நம்ம ஏதாவது பண்ணிருக்கணும்ல.
2: ஏய் அதான்டா, என்ன தெக்லிஸ்ட் இந்த ஆட்டம் பாட்டம் கிட்டலாம். உனக்கு வேலை கிடைச்சிச்சா உனக்கு? ஆனா அதெல்லாம் நம்ம தப்பு இல்ல. இந்த இடம், இங்க இருக்கிற அழுக்கு, அழுக்க உருவாக்கி இந்த அழுக்குலயே ஊறி போனதோ இவனுங்களை மாதிரி ஆளுங்க. இவனுங்களை எல்லாம் பார்த்தாலே
0: விரட்டி விரட்டி வெளுக்க.

பண்ணுது. தகத்திட்டு

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லாரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இண்டோர் ஸ்பேஸ். வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன். 416-475-4661. 416-475-4661.
4: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
5: இல்லடா.
4: ஹலோ, காசு வந்ததாடா?
5: இன்னும் வரல காசு.
4: காசு வந்துச்சா?
5: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
6: வாட்ஸ் ஹேப்பனிங்? சோ சேட்.
7: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன். 9054568433.
2: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர். 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.

Listen to us around the universe. www.cmr.fcmr.fcmr.fcmr.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா, ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன் 416-220-8888, குணா குணராஜா 647-624-4165. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கன்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462 416-821-0462.
1: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். வாங்கவும் விற்கவும் உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைகோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர் பெறுங்கள். மார்க்கம் ஸ்டீல் செல் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ்
2: மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான பேரோல் அக்கவுண்டிங் சர்வீசஸ், அனைத்து விதமான ஸ்பான்சர்ஷிப், PR, சிட்டிசன்ஷிப், ஸ்ரீலங்கன் டுவல் சிட்டிசன்ஷிப் போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 52, தெரிந்த வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆமன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியுமாகும்.

வந்து பார்த்தா காசு கட்சி மனசு கோல்டுமா.

0: 바로
1: 아르스테일리아 아르스테일리아

0: நேர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். நேரம் சரியாக 9 மணி. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. மறுபடியும் மே 13 உங்களை எல்லாருமே சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. வழக்கம் போலதான் முதல்ல CMR செய்திகள் வரும். செய்திகளை தொடர்ந்து நேர்களை சந்திப்போம். நேர்கள் உங்களுடைய விருப்ப பாடலை கேட்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-6446-2222. எப்பயுமே கால் பண்ற நேயர்களுக்கு கண்டிப்பா நம்பர் மனப்பாடமா இருக்கும். எங்க போனாலும் எப்ப கேட்டாலும் நைட்டு தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் இந்த நம்பரை கரெக்டா சொல்லுவீங்க. புதுசா கேட்கிற நேயர்கள் இதுவரைக்கும் காலே பண்ணாத நேயர்கள், பல வருஷமா நான் கேட்டுட்டு இருக்கேன், ஆனா வந்து காலே பண்றதுக்கு தைரியம் வரல, இல்ல ஒரு உந்துதலே இல்ல, ரொம்ப யோசனையா இருந்தது. சரி, நிறைய பேர் இருக்காங்களே, நம்ம எதுக்கு ட்ரை பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி நான் அப்படியே விட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரசிகன் சொன்னதுதான், புதுசா நேயர்கள் வந்தா முதல்ல நீங்க ப்ரையாரிட்டி கொடுங்க, அவங்க அந்த நம்பரை எடுங்க, நாங்க வெயிட் பண்ற பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி. எப்படி நம்ம நேயர்கள்லாம் வந்து ஆஸ்தான வழக்கு மெம்பர்ஸ், காலர்ஸ், ரெகுலர் காலர்ஸ்லாம் வந்து அவங்களே வந்து சொல்லும்போது இவ்வளோ பெருந்தன்மையாக இருக்காங்க அப்படின்னு ஃபீல் பண்ணேன். அதனால தான் அந்த ரிக்வஸ்ட் அப்படியே நேயர்களுக்கும் வைக்கிறேன். இதுவரைக்கும் கால் பண்ணாத நேயர்கள், புதுசாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற நேயர்கள் தாராளமாக நீங்கள் கால் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் உங்களுக்கு கொடுத்து உங்கள் நம்பரை நான் கண்டிப்பாக வந்து எடுப்பேன், க்யூவில் பிரேக் பண்ணி கூட எடுக்கிறேன். அதை ஆனால் இந்த சலுகை வந்து ஒரே ஒரு தடவை தான், அதனால் நீங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி ட்ரை பண்ணுங்கள். புது நேர்களில் வர வைக்கிறதுக்கு வேறு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதனால தான். ஸோ புது நேர்களையும் வந்து வரவேற்கிறோம், கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் அப்படிங்கிற சொல்லிவிட்டு செய்திகளை தொடர்ந்து நேர்களை சந்திக்கப் போகின்றோம். நேர்களுடன் இன்றைக்கி இணைந்து பேச வந்திருக்கும் நான் ஆர்ஜே ராஜ். மீண்டும் காலை வணக்கம். செய்திகளை தொடர்ந்து சந்திக்கலாம்.
1: கிழக்கு மாகாண அமைச்சரவையின் அங்கீகாரத்துடன் 2013 ஆரம்பிக்கப்பட்டு தற்போது பல மாவட்டங்களைச் சேர்ந்த நோயாளிகளின் நம்பிக்கைக்குரிய இடமாக விளங்கும் திருகோணமலை கிண்ணியா நடுத்தீவு மாவட்ட ஆயுர்வேத வைத்தியசாலை போதிய வளங்களின்றி பாரிய பின்னடைவை சந்தித்துக் கொள்ளது. இந்த வைத்தியசாலையின் வெளிநோயாளர் பிரிவுக்கு நாளாந்தம் 100 மேற்பட்ட நோயாளிகள் வருகை தருகின்றனர். விடுதி வசதி, கிளினிக் மற்றும் சத்திர சிகிச்சை என 3 பிரிவுகளும் இயங்கி வரும் நிலையில் நோயாளிகள் தங்குவதற்கோ அல்லது அமர்ந்து இருப்பதற்கோ போதிய ஆசன வசதிகள் இல்லை. இதனால் முதியவர்கள் உட்பட நோயாளிகள் மரநிழல்களிலும் வீதியோரங்களிலும் பல மணி நேரம் காத்துக்கிடக்க வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது. வைத்தியசாலைக்கு குறைந்தது 6 வைத்தியர்கள் தேவைப்படும் நிலையில் தற்போது 2 மாத்திரமே பணியில் இருப்பதாக வைத்திய பொறுப்பதிகாரி வைத்தியர் AW மாசா தெரிவித்தார். பல்வேறு கஷ்டங்களுக்கு மத்தியிலேயே இந்த வைத்தியசாலையை கொண்டு செல்வதாக அவர் குறிப்பிட்டார். இந்த மாதம் மட்டும் 2 பித்தப்பை கல்லகற்றும் அறுவை சிகிச்சைகள் வெற்றிகரமாக செய்யப்பட்டுள்ளன. இன்னும் 10 நோயாளிகள் காத்திருக்கின்றனர். ஆனால் வைத்திய தட்டுப்பாடு காரணமாக உரிய காலத்தில் சிகிச்சைகளை வழங்க முடிவதில்லை. வாரத்தில் 5 நாட்களும் கிளினிக் சேவைகள் நடைபெறுகின்றன. ஆனால் மின்சார வசதியே இல்லாத ஒரு சிறிய இருண்ட பழைய கட்டிடத்திலேயே இந்த சேவைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இதன் கூரை இடிந்து விழும் நிலையில் காட்சியளிக்கின்றது என அவர் மேலும் கவலையுடன் தெரிவித்தார். இலங்கைக்கான ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் மேத்யூ டக்வர்த் அவர்களுக்கும் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் அவர்களுக்கும் இடையில் செவ்வாய்க்கிழமை சந்திப்பு இடம்பெற்றது. முல்லைத்தீவு கள்ளப்பாடு வடக்கு பகுதியில் அமைந்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் அவர்களது மக்கள் தொடர்பகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பில் முல்லைத்தீவு, வவனியா, மன்னார் உள்ளிட்ட வன்னி பிராந்தியத்தில் நிலவும் நில ஆக்கிரமிப்புகள், விவசாயிகள் மற்றும் மீனவ மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள், மக்களின் வாழ்வாதார நிலைமைகள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டன. மேலும் இதன்போது முள்ளிவாய்க்கால் கஞ்சி தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகருக்கு தெளிவுபடுத்தியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. சட்டமன்றத்தின் அனைத்து நிகழ்வையும் நேரடியாக ஒளிபரப்ப வேண்டுமென்று பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். சட்டப்பேரவையில் சபாநாயகரை வாழ்த்தி பேசிய அவர், தமிழ்நாட்டில் இனி நடக்கும் நிகழ்ச்சிகள் அனைத்திலும் தமிழ்தாய் வாழ்த்துக்கு முன்னுரிமை வழங்க வேண்டுமென்றும் கேட்டுக்கொண்டார். இதேவேளை சட்டப்பேரவை நிகழ்வுகளில் பங்கேற்றபின் செய்தியாளர்களிடம் பேசிய பாட்டாளி மக்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற குழு தலைவர் சௌமியா அன்புமணி, நம்பிக்கை வாக்கெடுப்பில் தங்களது நிலைப்பாடு குறித்து கட்சி தலைமையை முடிவெடுக்கும் என்று தெரிவித்தார். தமிழ்நாட்டில் 717 டாஸ்மாக் கடைகள் மூட முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டு இருப்பதற்கு சௌமியா அன்புமணி வரவேற்பு தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் FM-இன் செய்திகள். பிரிட்டிஷ் கொலம்பிய மாகாணத்தில் சமீப மாதங்களில் மிரட்டி பணம் பறித்தல் வழக்குகள் குறைந்து வருவதாக காவல்துறை தெரிவித்து இருந்தாலும் இந்த நெருக்கடியை எதிர்த்து போராடுவதே அரசாங்கத்தின் முதன்மையான பொது பாதுகாப்பு முன்னுரிமையாக உள்ளது என பிரிட்டிஷ் கொலம்பியாவின் பொது பாதுகாப்பு அமைச்சர் கூறினார். பல காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு இது தொடர்பான ஒரு வட்டமேசையில் கலந்துரையாடலில் நீனா ட்ரிகர் தொடக்க உரை ஆற்றினார். அப்போது அவர் கனடா எல்லை சேவைகள் முகாமையுடன் இணைந்து மிரட்டிப்பணம் பறிப்பவர்களை பொறுப்பேற்க வைப்பதில் நல்ல முன்னேற்றம் கண்டுள்ளதாக கூறினார். இதுகுறித்து கருத்து தெரிவித்த ஆர்சிஎம்பி துணை ஆணையர் டுவன் மேக்டொனால்ட், மாகாணத்தில் மிரட்டிப்பணம் பறித்தல் தொடர்பான நடவடிக்கைகள் ஒட்டுமொத்தமாக குறைந்துள்ளன என்றும், இந்த குழு முன்னேற்றத்துக்கு மாகாணத்தின் தடுப்பு பணிக்குழு, அதன் கூட்டாளிகள் மற்றும் பிறரின் பணிகளே காரணம் என்றும் குறிப்பிட்டார். அத்துடன் மிரட்டிப்பணம் பறித்தல் சந்தேக நபர்கள் மீது குற்றச்சாட்டுகளை பதிவு செய்வதிலும் அவர்களை அகற்றுவதிலும் அதிகாரிகள் குறிப்பிடத்தக்க வெற்றியை பெற்றுக்கொண்டனர். மேலும் மிரட்டிப்பணம் பறித்ததால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் பரந்த சமூகத்தினரின் ஒத்துழைப்பும் அதிகரித்துள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பெரும்பாலான பணிகள் பொதுமக்களுக்கு தெரியாவிட்டாலும் மிரட்டிப்பணம் பறித்தலை கையாள்வதற்கு காவல்துறையின் வளங்கள் பெருமளவில் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் கூறினார். மாகாண பணிக்குழு தற்போது 36 விசாரணை கோப்புகளை பின்தொடர்ந்து வருவதாகவும், உயர்மட்ட சந்தேக நபர்கள் மீது கவனம் செலுத்துவதால் மேலும் பல தகவல்கள் வரவிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். போருக்கு பிறகு ஹோர்முஸ் நீரிணை வழியாக பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்ட ஒரு பன்னாட்டு பணித்திட்டம் குறித்து 40 மேற்பட்ட நாடுகளின் பாதுகாப்பு அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த நடவடிக்கைக்கு ஐக்கிய ராஜ்யமும் பிரான்சும் தலைமை தாங்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஜப்பானின் பாதுகாப்பு அமைச்சர் ஜின்ஜிரோ கொய்சுமி இந்த பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொண்டு ஹோர்முஸ் நீரிணை ஒரு சர்வதேச பொது சொத்து என்று குறிப்பிட்டார். மேலும் அந்த மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த நீர்வழியில் ஸ்திரத்தன்மை விரைவில் திரும்ப வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே ஒரு நீடித்த போர் நிறுத்தம், ஈரானுடைய தொடர்ச்சியான தொடர்பு மற்றும் செயல்பாட்டு மட்டத்தில் அச்சுறுத்தல்களை குறைத்தல் ஆகியவற்றை பொறுத்தே இந்த பணியின் வெற்றி அமையும் என்று கொய்சுமி கூறினார். மேலும் இந்த கூட்டத்தில் தனது பங்கேற்பு பன்னாட்டு பணியில் ஜப்பானின் பங்கேற்பை குறைக்காது என்றும் அவர் தெரிவித்தார். தமிழகம்

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஸ்டீல். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி இன்னைக்கு ஆக்சுவலி ரொம்ப நாள் யோசனை என்னது, நம்ம பக்தி பாடல் கேட்குற ராஜேஸ்வரி அம்மாவை வந்து காணுமே ரொம்ப நாளா அப்படின்னு. அவங்க மட்டும் இல்லை, அந்த முப்பெரும் தேவிகளும் வந்து அப்பப்போ மிஸ்ஸிங்க. ஆஃப்கோர்ஸ் ஒருத்தவங்க வந்து பயங்கரமாக டியூட்டியில் இருக்காங்க, இன்னொருத்தங்களும் டியூட்டியில் பிஸி ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அதனால் எல்லாருமே வந்து பிஸியாக இருக்கிறாங்க. பிஸியான நாள் இன்னைக்கு அப்படிங்கிறது தெரியும், ஆனாலும் டைம் எடுத்து கால் பண்ணுற நேயர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு என்னென்ன நாள் அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். முதல்ல வந்து சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்றேன். இன்றைக்கி வந்து வேர்ல்டு டியூலிப் டே, இன்றைக்கி வந்து இன்டர்நேஷ்னல் டியூலிப் டே. ஆமாம், கரெக்டு. இப்போ வந்து யூஸ்வலாக ஸ்ப்ரிங்குன்னு வந்துட்டாலே ரெண்டே விஷயந்தான் முக்கியமாக நம்ம பேசுகிறது. ஒன்று செரி பிளாசம், அதுவும் வந்து இப்போ சீசன் ஓப்பன் ஆகிடுச்சு, அங்கங்கே செரி பிளாசம் இருக்குது, நீங்கள் போய் புகைப்படம் எடுக்கிறதுக்கு. அடுத்தது வந்து டியூலிப் இல்லையா. செரி பிளாசம்க்கு ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் டைம் டிஸ்கஸ் பண்ணப்பயே வந்து நிறைய ஸ்பாட்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தீங்க, அது ரொம்ப காமனான ஸ்பாட்ஸ் தான், அங்கெல்லாம் இருக்குது. பட் ஆனால் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஆனால் உங்களுக்கு ஃபோட்டோஸ்க்கு வந்து ஃப்ரேமிங் செம்மையாக இருக்கும் அப்படின்னா

பாண்ட் இருக்கும், அங்கே நிறைய கூஸு டக்ஸு இதெல்லாம் அங்கே அழகாக இருக்கும், நிறைய பறவைகள் அங்கே இருக்கும். ஒரு சின்ன பிரிட்ஜு மாதிரி ஒன்று போட்டு வச்சுருப்பாங்க, அப்படியே பயங்கர பெயிண்டிங் மாதிரியே இருக்கும் அந்த ஃப்ரேமே. எந்த சைட்லேருந்து கேமரா வச்சாலும் அப்படி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அங்கே வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம். பேக்ரவுண்டில் அப்படியே உங்களுக்கு செரி பிளாசம் இருக்கும், முன்னாடி ஒரு பாண்டு, அது பக்கத்தில் ஒரு குட்டியாக கேர்வியாக ஒரு பிரிட்ஜ் இருக்கும். அந்த பிரிட்ஜில் நின்று நீங்கள் அப்படியே இந்த சைடில் லெஃப்ட் சைட்லேருந்து ஒரு ஃப்ரேமை வச்சிங்க அப்படின்னா சாமையாக இருக்கும். அந்த மாதிரி நாங்கள் ஆல்ரெடி அந்த ஃபோட்டோ வச்சதுனால அந்த ஃபோட்டோ அப்படியே பத்திரமா பிரிண்ட் போட்டு வச்சுருக்கோம். ஒரு காலத்தில் நம்ம வந்து எந்த வயசானதுக்கு அப்புறம்லாம் வந்து ரீவிசிட் பண்ணுறதுக்காக, ஸோ அந்த இடத்துல எடுத்தாச்சு. அடுத்தது வர்றேன் டியூலிப்புக்கு. டியூலிப்புக்கு வந்து நீங்கள் ஆட்டோவா கிளம்பி போகலாம். இப்போ லாங் வீக்கெண்ட் வரப்போகுது, ஒரு பிளானை போட்டு ஆட்டோவா போய் அங்கே வந்து அந்த டியூலிப் கார்டனுக்கு போய் நீங்கள் பார்க்கலாம். கொஞ்சம் ட்ராவல் பண்ணி போய் பார்க்கணும் அப்படின்னா, இல்லை ரொம்ப தூரம்லாம் ட்ராவல் பண்ண முடியாது அப்படின்னா, உங்களுக்கு வந்து நயாகராந்த லேக் இருக்கு இல்லையா, நயாகராந்த லேக்கில் வந்து டாஸ்க் டியூலிப் ஃபெஸ்டிவல் நடக்கும். கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கனடாவில் இருக்கிற 90% ஆட்கள் போகிற டியூலிப் ஃபெஸ்டிவல் இது. டிஏஎஸ்சி டாஸ்க் டியூலிப் ஃபெஸ்டிவல், இது வந்து பயங்கர பிரபல்யமான ஒரு ஒரு ஸ்பாட்டு, ரொம்ப பெருசாக இருக்கும். இயர் ஆன் இயர் ரொம்ப இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டே இருக்காங்க நல்ல நல்ல. ஸோ டாஸ் டியூலிப் போனாலும் உங்களுக்கு வந்து நல்ல நல்ல டியூலிப் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு அட்வான்டேஜ் இருக்குது. இதில் பியூட்டி என்ன அப்படின்னா, நீங்கள் கட்டுற காசுக்கு அப்படியே அதை டியூலிப்பாக வந்து எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ $20 ஒரு ஆளுக்கு கட்டுறீங்க அப்படின்னா 20 டியூலிப் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அதை நீங்கள் அப்படியே பஞ்சாக எடுத்துட்டு வந்து, இல்லை $20 10 டியூலிப்புன்னு நினைக்கிறேன், ஒரு ஆளுக்கு 10 டியூலிப் கரெக்ட். ஆனால் பல்பை பிக்காமல் மேலேருந்து மட்டும் பிச்சுக்கிட்டு நீங்கள் அங்கே கொண்டு போய் கொடுத்து அவங்க அழகாக பொக்கே பண்ணி கொடுத்துருவாங்க. வீட்டில் கொண்டு வந்து ஒரு கிளாஸில் தண்ணியை ஊற்றி அதை அப்படியே போட்டிங்க அப்படின்னா 2 வாரத்துக்கு அப்படியே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பிக்கும் போது வந்து ஆல்ரெடி நல்ல ஃபுல்லாக ப்ளூமானதாக பிக்காமல் கொஞ்சம் பட்டாக இருக்கிறது வந்து பிச்சுட்டு வந்து நீங்கள் வைக்கலாம். இது வருஷம் எங்கள் வீட்டில் நாங்கள் பண்ணுற விஷயம், அதனால் அப்படியே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னொரு பியூட்டியும் இருக்குது இதில் வந்து, ஃப்ரேமிங் செட் பண்ணும்போது நீங்கள் டால ஹைட்டில் ஹை லெவலில் நீங்கள் ஃப்ரேம் செட் பண்ணாமல் ஃபோட்டோ எடுக்கிறப்ப எல்லாமே வந்து கொஞ்சம் லோ ஆங்கிளில் வந்து வச்சு எடுத்தீங்கன்னா, நீங்கள் வந்து கரெக்டாக 4 feet இல்லை 3 feet கேமராவை வச்சு நீங்கள் வந்து ஆங்கிள் செட் பண்ணீங்க அப்படின்னா அப்படியே மாசாக இருக்கும் ஒவ்வொரு ஃபோட்டோவும். என்னுடைய ஃபேஸ்புக்கில் நண்பர்களாக இருக்கிற எல்லாருமே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா 2003 வந்து நாங்கள் எடுத்த அதே விதவிதமாக எல்லா ஆங்கிள்லேயும் வந்து ட்ரை பண்ண ஃபோட்டோ ஷூட் வந்து உங்களுக்கு அதில் இருக்குது. அதை மாதிரி நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த ஃபெஸ்டிவல்லாம் வந்து பூக்களுக்காக நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதெல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாத்தையும் நீங்கள் பிளான் பண்ணலாம். எப்போ பிளான் பண்ணலாம், கரெக்டாக வந்து இந்த 16, 17, 18 விக்டோரியா டே எல்லாருக்கும் லாங் வீக்கெண்டு, எனக்கு தவிர நான் டியூட்டி வந்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஆனால் இந்த லாங் வீக்கெண்டில் உங்களுக்கு வந்து இந்த வீக் வந்து பயங்கர கூட்டம் வேறு இருக்கும், அதனால் நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா 15, 16 பிளான் பண்ணிக்கலாம், இல்லைன்னா 18 லீவ் அன்றைக்கி நீங்கள் பிளான் பண்ணலாம். விக்டோரியா டே அன்றைக்கி டியூலிப் கார்டன் ஓப்பனான்னு தெரியல, அதையும் நான் செக் பண்ணி உங்களுக்கு சொல்லிடுறேன். இது தவிர என்னென்னலாம் இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து டாப் கன் டே. யாருக்கெல்லாம் தெரியும் டாப் கன், யாரெல்லாம் டாப் கன் ஃபேன்ஸ்னு தெரியல, ஆனால் நான் வந்து மிகப்பெரிய ஒரு டாப் கன் திரைப்படத்துடைய ஃபேன். ஏன்னா நான் வந்து இப்போ வரைக்குமே வந்து டாம் குரூஸோட ஃபேன், ஸோ அதனால் வந்து எனக்கு டாப் கன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்ஃபேக்ட் என் ஃப்ரெண்ட்லாம் வந்து இந்த மேவரிக் அப்படின்னு சொல்லிட்டு மெயில் ஐடியெலாம் வந்து அந்த பேரில் வச்சுருந்தார். டிஷர்ட்லாம் மேவரிக்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணி அதை வச்சுருந்தோம், மேவரிக் மேவரிக்னு சொல்லிட்டு ரூமில் வந்து நான் வந்து இந்த மேவரிக்ன்ற போஸ்டர்லாம் வச்சுருந்தேன். ஸோ டாப் கன் அப்படின்ற ஒரு திரைப்படம் வந்து ஒரு ஐக்கானிக் மூவி, 1986 வந்து ரிலீஸ் ஆன படம், நீங்கள் நம்பவே மாட்டீங்க. அது வந்து அமெரிக்கன் இல்லை என்டையர் வேர்ல்டு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலே வந்து மிகப்பெரிய ஒரு சாதனையை பண்ணிச்சு. என்ன பண்ணிச்சு, 1986 அந்த திரைப்படம் வந்து ஹையஸ்ட் கிராஸ் மணி கலெக்ட் பண்ண, ஹையஸ்ட் கிராஸ் கலெக்ஷன் பண்ண மூவி எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? 1986 ஓகேவா, அந்த வருடத்தில் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கோம்,
$356 million வேர்ல்டு வைடு கலெக்ட் பண்ணியிருக்கு. அப்போவே நீங்கள் நினச்சி பாருங்கள், அப்போவே வந்து இது இருக்கிறதுலே டாப் கலெக்ஷன் அதுதான். ஸோ பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணப்பட்ட படம். இந்த படத்துக்கு இன்ன வரைக்குமே ஃபேன் பேஸ் இருக்குது. ஹிஸ்ட்ரி ஆஃப் டாப்கன் வந்து நான் உங்களுக்கு நம்மளுடைய சினிமா செய்திகள் வரும்போது சொல்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஹிஸ்ட்ரி, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இன்ஸ்பைரிங்கான ஹிஸ்ட்ரியும் கூட. ஸோ அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம்

0: இன்றைக்கி வந்து வேர்ல்டு ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட் டே. அதாவது இப்போ ப்ரைம் பொசிஷனில் நிறைய கம்பெனிஸில் இருப்பாங்க, ஒரு சிஇஓ மேனேஜரு அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஆனால் இந்த ஜானிட்டர் சைடில் இல்லை வந்து இந்த கிளீனிங் சைடில் ரிசப்ஷன் சைடில் கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணாத வேலைகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் இந்த வசூல் ராஜா எம்பிபிஎஸ் மாதிரி போய் ஒரு கட்டிப்பிடி வைத்தியம் கொடுத்துட்டு இல்லைனா அவங்கள கொஞ்சம் ரெக்கக்னைஸ் பண்ணி உங்களை வந்து உங்கள் ஏரியாவை வந்து க்ளீன் பண்ணுற ஆட்கள், உங்களுக்கு ரெகுலராக போஸ்ட் கொண்டு வந்து கொடுக்குற ஆட்கள், டீ காஃபி கொண்டு வந்து கொடுக்குற ஆட்கள், உங்கள் கம்பெனியில் இருக்கிற இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப், சின்ன சின்ன லெவல் ஃபஸ்ட் லெவல் ஸ்டாஃப் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் போய் ஒரு க்ரீட்டிங்கோ இல்லை தேங்கிங்கோ இல்லை சும்மா ஒரு டிம் ஹார்டன்ஸில் ஒரு டோனட் பாக்ஸை வாங்கிட்டு போயிட்டு கொடுத்து இன்றைக்கி வந்து இந்த டே செலிப்ரேட் பண்ணுறாங்க, ஸோ கோஒர்க்கர் டே மாதிரி, அதனால் நீங்கள் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதையும் கொடுக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஸ்வீட்டாக பண்ணுறதுக்கு ஒரு நல்ல நாள். அப்புறம் க்ரூட்டான் டே இன்றைக்கி, க்ரூட்டான் டேன்னா என்னது, இந்த சூப்பு மேலே வந்து காஞ்சி போன ப்ரெட்டை சீஸ் ஸ்மெல்லோட ஒரு ப்ரெட் இருக்கும் அந்த பேக்கெட், அது ஓப்பன் பண்ணும்போது குபீர்னு ஒரு ஸ்மெல்லு வரும், பட் ஆனால் அதில் சூப்பில் போட்டு சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும் இல்லையா, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி காஃப் சிரப் ட்ராப் டே, காஃப் ட்ராப், ஒரு நம்ம சின்ன வயசில் வந்து ஹால்ஸ் அப்படின்னு ஒரு நான் சாப்பிட்ருக்கேன், ஹால்ஸ் அந்த மாதிரி ஏதோ ஒரு மின்ட் பெப்பர் மின்ட் அந்த மாதிரி காஃப் சிரப்பெல்லாம் நீங்கள் என்ன காஃப் ட்ராப்ஸ் இந்த சாப்பிடுவீங்களே, இப்போ கூட வந்து ஐயோ என் மனைவிக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று இருக்குது, அது என்னது, ரெக்கோலா வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்பயுமே வந்து ஹேண்ட்பேக்கில் ரெண்டு ஃப்ளேவர் ரெக்கோலா வந்து வச்சுருப்பாங்க. நீங்கள் ஒரு ரெக்கோலா ஃபேனாக இருந்தால் இன்றைக்கி ஒன்று எடுத்து வாயில் போடுங்க, இன்றைக்கி அதை தானே செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் இன்றைக்கி வந்து ஃப்ரூட் காக்டெயில் டே வந்துருச்சு, இப்போ நம்ம ஆளுங்களுக்கு தேவையான தலைப்பு ஃப்ரூட் காக்டெயில் டேவும் இன்றைக்கி இருக்குது, அதையும் வந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னா பகல் நேரத்தில் வேண்டாம், கொஞ்சம் லேட்டாக ட்ரை பண்ணிக்கலாமே அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் சொல்ல வேண்டியது. இப்போ இதெல்லாம் ஒரு சைடில் இருக்கிறப்ப நம்ம கொண்டு வர்ற தலைப்பு டோட்டலாக வேறு மாதிரி தானே இருக்கும். நம்மளுடைய தலைப்பு இன்றைக்கி என்ன அப்படின்னா, யூஸ்வலாக வந்து கண்ணாடி போடுற ஆட்கள், கண்ணாடி போடாத ஆட்களை வந்து, கண்ணாடி போடாத ஆட்கள் கண்ணாடி போடுற ஆட்களை பார்த்தோன்னே வந்து சோடா புட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கொஞ்சம் பல் எடுப்பாக இருந்தால் பல்லா அப்படின்வாங்க. நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஏன்னா வந்து வண்டு அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நிக்னேம் இருக்குது. அந்த மாதிரி உங்களுடைய ஆஃபீஸ் சைட்லேருந்து இப்போ உங்கள் பேர் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா உங்கள் பேரை சுருக்கி வேறு மாதிரி கூப்பிடுவாங்க, இல்லைன்னா ஒரு நிக்னேம் மாதிரி ஒன்று வச்சு கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து யாருக்காவது வச்ச பேர் அது வந்து நாளடைவில் அவங்கள அப்படியே தான் எல்லாருமே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு இருக்கலாம், இல்லை உங்களுக்கு யாராவது வச்ச பேர் நாளடைவில் அதே தான் வந்து பழக்கமாயிருச்சு அப்படின்னு கூட இருக்கலாம். சில பேருக்கு வந்து அஃபிஷியலாக ஒரு வேறு பேர் இருக்கும், வீட்டில் வேறு பேரை கூப்பிடுவாங்க, அதே சமயம் ஆஃபீஸில் வேறு பேர் கூப்பிடுவாங்க, ஆனால் மனைவி மட்டும் செல்லமாக வேறு மாதிரி ஒரு செல்ல பேரை வச்சு கூப்பிடுவாங்க. ஒரே ஆளுக்கு மூணு இல்லை நாலு பேர் இருக்கும் இல்லையா, எனக்கு வந்து ராஜு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அச்சித்தி கூப்பிடுவாங்க, ராஜான்னு சொல்லி ஸ்கூலில் இருக்கிறப்ப அப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுவாங்க, அப்புறம் சோளா அப்படின்னு சொல்லி எங்கள் பாட்டி கூப்பிடுவாங்க, அப்புறம் வந்து ஆர்டு அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஆஃபீஸ் டீமில் வந்து ஆர்டு அப்படின்னு சொல்லுவார், ராஜராஜன் ரெண்டு ஆர் இருக்குல்ல, அது ஆர்டுனா கீழே சைன் போடுவேன், அதனால் வந்து ஆர்டு அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இன்னொரு சில பேர் வந்து நான் வந்து பத்து பிறந்தது, அதனால் வந்து என்னுடைய அத்தை மாமா சித்தி சர்க்கிளில் ஒரு ஃப்ரெண்ட் பெரிய ரிலேட்டிவ் சர்க்கிள் எல்லாத்துலேயுமே வந்து என்னோடய பேரே 10-10 தான், 10-10 ஏன்னா எல்லாமே 10-10-10 வந்ததுனால அது வந்து அது ஒரு பேராகவே மாறிடுச்சு, நிறைய பேர் 10-10 அப்படின்னு என்ன கூடுவாங்க. அது மாதிரி உங்களுக்கு வந்து பல பேர்கள், ஒரே ஆளுக்கு பல பேர் இருந்திருக்கலாம், அந்தந்த பேர்லாம் என்னென்ன உங்களை எப்படி கூடுவாங்க, யார் யார் எப்படி கூப்பிடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் சொல்லலாம். ஒரே ஆளுக்கு பல பட்ட பேர்களாம், நீங்கள் உங்களுக்கு இருக்கிற மல்டிப்புள் பேரை சொல்லலாம், இல்லைன்னா நீங்கள் வேற யாருக்கும் அது வச்ச ஒரு பட்ட பேர், அதனால் அவங்க அப்படியே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு இருக்கலாம். ஸோ இப்போ எங்கள் ஏரியாவில் வந்து சில பசங்களாம் வந்து சிம்பா டேட் அப்படி கூப்பிடுவாங்க, ஏன்னா நாய் வச்சுட்டு வாக்கிங் போகிறதுனால சிம்பா தான் நாயோட பேர், அதை வச்சு தான் என்ன ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. எனக்கு என்ன யாருக்குமே பெருசாக தெரியாது, என் பேர் என்னன்னே பசங்களுக்கு தெரியாது, அதனால் வந்து சிம்பா டேட் அப்படின்வாங்க. அட பாவிகளா, நாய்க்கு தகப்பன் ஆக்கிட்டிங்களே அப்படின்ற ரோல்லாம் நான் இப்போ ப்ளே பண்ணுறேன். உங்களுக்கும் பல ரோல்கள் இருக்கும் ப்ளே பண்ணுறதுக்கு, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த பசங்களாம் வளர்ந்துட்டாங்க அப்படின்னா இப்போ சொல்லுவாங்க அர்ஜுன் அம்மா யார் அப்படின்ற மாதிரி, அம்மாவோட பேர் தெரியாது அர்ஜுன் அம்மா அப்படின்னா கூப்பிடுவாங்க எல்லாரையுமே. அந்த மாதிரி நிரணம்மா அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ அவளுக்கு பேர் மாறி இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி பல பேர்கள் வச்சுருப்பீங்க, உங்களுடைய மல்டிபிள் நேம் லிஸ்ட்டை வந்து எடுத்து ஒவ்வொன்றா யோசித்து யோசித்து எழுதுங்க. சின்ன வயசுலேருந்து யார் யாரெல்லாம் எப்படிலாம் உங்களை கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இந்த வண்டிலிருந்து ஆரம்பித்து எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி லிஸ்ட்டை எடுத்துகிட்டு எத்தனை பேர் உங்களுக்கு வருதுன்றதை பார்ப்போம். இப்போ இணைப்பில் இருக்கும் நேயர்களை சந்தித்து வேற வேற பேர்கள் என்ன அப்படிங்கறத கேட்போம். இணைப்பில் இருக்கும் முதல் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் பிரச்சி, நான் இங்க பேசுறேன். எப்படி நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். இதே நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ஓ, நான் நலமா இருக்கேன்.
0: இது என்ன அப்படிங்க, பாலுங்கிறது உங்களுக்கு உங்களோட பேவர், தேவர் தேவருங்கிறது நீங்க படிச்சு வாங்கின பட்டமா, அந்த மாதிரி இதேன் அப்படிங்கிறது உங்க பேரு எல்லாருக்கும் தெரியும். அதை தவிர என்னென்ன பேர்கள் இருக்கு உங்களுக்கு?
1: எனக்கு இருக்குது, அதுக்கு தான் நீங்க சொல்லுங்க. உங்க மனைவிக்கு பிடிச்சது ஒன்று இருக்குது சொல்ல மர ஞாபகம் வேற இல்லையா? நீங்க அப்ப நீங்களும் இல்லையா?
0: அது பேரு ரிக்கோலா.
1: இதயலிங்கம்
0: ஓகே.
1: அப்புறம் அதுவும் இந்தியாவில் தான். அதுக்கு பிறகு என்ன ரவுடி அதுகள் தான் உதவாக்கர்,
0: அது ரவுடி பொறுக்கி உதவாக்கர் எல்லாம் தனியா ஆட் ஆனது, அதெல்லாம் வெளியில சொல்ல முடியாது,
1: உருப்படாத கேசுகள். அதுதான் அவங்களும் மோசம்க்குள்ள பிளைட் டிக்கெட் வச்சிருக்கிறது, அதால போனதுண்டு. இதற்கு உருப்பட போகுது. இன்றைக்கு பின்னேற பிளைட் தான் பாக்கெட்டுக்குள்ள பிளைட் டிக்கெட் கோயில்ல சாபிக்கு போறேன்.
0: வருஷத்துக்கு
1: பிறகு அம்மா எல்லாரும் இங்கெல்லாம் கூப்பிட்டு அம்மா கூப்பிட்டேன்
0: ஒவ்வொருத்தருக்கும்
1: ஒரு டைம் வரணும் ராஜ், வாழ்க்கையில முன்னேறேன். அதை நாங்க தான் குடுக்கணும்.
0: கண்டிப்பா, நிச்சயமா.
1: நாங்க 15 வயதுல சும்மா திரியான வேலையில் 40 வயதுல இருந்துட்டு அப்படி எல்லாம் கீழே குறைச்சி பார்க்க கூட ஒருத்தன் எந்த டைம்லயும் நான்
0: இல்லைன்னா.
1: மற்றது நான் சொல்லி வேறியாக்களை வச்ச பேருகள் என்றா இப்ப சாமி நிலச்சி நிக்கிறது பாருங்க, எங்களோட ராய்பாலா சுவாமி.
0: ஆமா, நீங்க வச்சு அதே நிலச்சி. ஆமா, உலக புகழா வந்து அது வந்து பரவிடுச்சு. ஆமா, இப்ப ரவிபாலா அப்படின்னாலே வந்து சுவாமி அப்படின்னு தான் வந்து வருது பேரு.
1: தெரியாது, கூடுதலா பார்த்தா தெரியாது.
0: கரெக்ட் கரெக்ட். ஆமா,
1: மற்றது இதே சிஸ்டர்ஸ் எல்லாம் சும்மா நாங்க முஸ்பாத்தியாய் தம்பி. இப்ப நீங்க இதே காலப்புற சொல்லிட்டீங்க. ஆனா நேற்று எல்லாரும் ஈவினிங் வந்தவ பாட்டு கேட்டு மூணு பேரும் லைன்ல வந்துச்சுன்னா.
0: அப்படியா? ஓ சூப்பர்.
1: ஓ, நேற்று வந்துச்சுன்னா புதுசாதி பாட்டுகள் எல்லாம்
0: கேட்டு. நம்ம இல்லாத நேரத்துல தான் வராங்க.
1: சத்யாக்கா வெள்ளி நிலவி பாட்டு கேட்டா இப்ப டக்குனு ஞாபகம் வந்துச்சு.
0: ஓ ஓகே ஓகே.
1: அவருக்கு பிறகு வந்த எல்லாரும் சொல்லிச்சு நல்ல பாட்டுகள் இருந்தது. மூணு பாட்டுகள் வந்து சூப்பர் பாட்டுகள்.
0: ஓகே, உங்களுக்கு என்ன பாடல் இன்னைக்கு தரலாம்?
1: இன்னைக்கு நான் எந்த அவருக்காக நான் பேர் சொல்லலாம் தானே, நாங்க திங்கட்கிழமை தெரிஞ்சபடியா அந்த நாங்கள் இப்ப இது பாரிட்டன் தானே ஆனபடியா சிவலிங் கம் அந்த அந்த ஜிஏஎம்க்கு பாத்தீங்களா ஜி யூஎம் அவர் கம் ஒட்டி கொண்டே இருக்கிறார் அவருக்காக.
0: என்ன போட நல்லா குத்து சாங்
1: தானே
0: போடுவோம்
1: கம்பெனியுடைய
0: பட்டம் அந்த ட்ராஃபி மாதிரி
1: கம்பெனி பெரிய டெக்சஸ் அந்த இது வந்து அது அமெரிக்கன் பெப்பலியன் சதுல உங்களுக்கு தெரிஞ்ச அந்த கேன்
0: அதுல வந்து எம்ப்ளாயீஸ்க்குலாம் ஒரு ட்ராஃபி
1: டாப் கன் கொடுத்து எனக்கு ஒரு காக்கு $10,000 தந்தாங்க கனகால
0: ஆஹா சூப்பர்
1: அப்படி இல்ல சோ அப்படி இல்ல எனக்கு சூப்பர் அப்படி இல்ல பெப்பலியன் கீழ ரெஸ்டாரன்ட் மேல தியேட்டர்
0: ஆ
1: அஜமுக பக்கத்துல இருக்குது
0: ஆஹா ஓகே
1: அது அதுல இதுல ஒரு 50-60 ஸ்டாஃப் கிட்ட
0: போய் பாத்தீங்களா படம்
1: படமும் கீழே படம் சாப்பிட்டு முடிய கீழே படம்
0: தியேட்டர் சூப்பர் சிறப்பு ரொம்ப ரொம்ப நன்றி இதே சிறப்பு ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்க வழக்கம் போல நன்றி நன்றி சிறப்பு இல்லையா உங்களுக்கு வந்து ஒரு பேரில் பல பேர் இருந்திருக்கும் ஏற்கனவே இந்த நிக்நேம் வந்து தலைப்பு நம்ம பேசிட்டோம் இந்த நண்டு வண்டு இதெல்லாம் வந்தது இல்லையா இது வந்து நிக்நேம்ஸ் மட்டும் இல்லை உங்களை வந்து ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு மாதிரி கூப்பிடுவாங்க இப்போ இப்பயுமே வந்து எனக்கு ஊருக்கு போனேன் அப்படின்னா எங்கள் ரிலேஷன் எல்லாருமே டென் டென் வந்துட்டான் டென் டென் அப்படிங்கிறது ஒரு அப்போ வந்து எப்படின்னா இந்த டின் டின் அப்படின்ற ஒரு கார்ட்டூன் கேரக்டர் ஒரு காமிக் கேரக்டர் பயங்கர ஃபேமஸ் ஸோ அதை வச்சு எனக்கு வந்து டென் டென் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டின் டின் இவன் டென் டென் பத்தியா எல்லாமே பத்து பத்தாக வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அப்போ அந்த பேர் பயங்கர ஃபேமஸ் அப்புறம் ராஜா ராஜன் ராஜு ராஜு அதுலேயே வந்து ஆர் டூ அப்படின்லாம் நிறைய சுருக்கி சுருக்கி வச்சது வேறு வேறு பேரில் எனக்கு கூப்பிட்டுருக்காங்க உங்களுக்கு வந்து அந்த மாதிரி பல பேர்கள் இருந்திருக்கும் அதை எல்லாத்தையும் வந்து அப்படியே இன்னைக்கு எங்ககிட்ட அப்படியே பட்டியலா போட போறீங்க அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம்
2: வணக்கம் நான் ஈசன் பேசுறேன்
0: வணக்கம் ஈசன் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க
2: நான் நல்ல மாதிரியா இருக்கேன்
0: சொல்லுங்க ஈசன் கேப்போ உங்ககிட்ட இருந்து உங்களுடைய பேர்கள்லாம் ஈசன் சரியான பேர் நல்ல பேர் ஆக்சுவலி முழு பேர் என்ன
2: இல்ல ஒரிஜினல் பேர் இது இல்ல இது ஷார்ட் நேம் கூப்பிடுறேன் ஒரிஜினல் பேர் வந்து
0: ஈசன் கேக்கல என்னது
2: சுந்தரேசன்
0: அப்படியா
2: பல்லான்னு
0: சொல்லுவாங்க ஆனா உங்க பல்லு நல்லா தானே இருக்கு பல்லு மட்டும் பெருசா இருக்கும் ஒரு குறிப்பிட்ட ஏஜ்ல இல்லையா அப்படி இருந்திருக்கலாம் அப்புறம் தான் சரி என்ன பாடல் கேட்கலாம் உங்களுக்காக
2: எனக்கு மஞ்சள் வரும் மாலையிலே
0: பாட்டு எனக்கும் பிடிக்கும் கண்டிப்பா உங்களுக்காக அந்த பாட்டை போட்டுருவோம் நன்றியா நன்றி ஈசன் நன்றி மீண்டும் சந்திப்போம் இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம் ஹலோ
3: வணக்கம் ராஜ் நான் மதன் கலைக்கின்றேன் நல்லா இருக்கிறீங்க
0: சூப்பரா இருக்கேன் மதன் நீங்க எப்படி இருக்கீங்க
3: நல்ல மகிழ்ச்சியா இருக்கின்றோம்
0: அந்த மகிழ்ச்சி எதனால யாரனால சொல்லுங்க?
2: மகிழ்ச்சி என்ன சிவலிங்கமும் சிவலிங்க ஐயாவும் இதேனும் இதா இருக்கிற மகிழ்ச்சியா இருக்கிற வழியா அந்த
0: ஆமாம் அவங்களே வந்து ஜாலியா இருக்கும்போது நான் இருக்கக்கூடாது அப்படின்றீங்களா? உங்களோட வழக்கம் போல உங்களோட டபுள் டபுள் வாங்கிட்டு போக வேண்டியதான். ஆனா அவருக்கு டபுள் டபுள் பிடிக்காது. ஆமா அவருக்கு வந்து பார்லி டீ தான் பிடிக்கும். எல்லாருக்கும் இந்நேரத்துக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். நானே வந்து ஆனர்ல ரெண்டு தடவை சொல்லிட்டேன், ரெண்டு இல்ல மூணு தடவை சொல்லிட்டேன்.
2: இந்த பண்ணாட வந்து அலட்டி கொண்டிருக்கிறது இவருக்கு தான் வேலை என்று சொல்லி கரைப்பாங்க.
0: அப்படி இல்ல சொல்லுங்க. சரி என்னென்னலாம் பேர் இன்னைக்கு உங்களுக்கு உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் சொல்லுங்க.
2: எந்த பேரா? எனக்கு பேரா?
0: ஆ நிறைய பட்ட பேர்கள்.
2: மதன், மதன் மற்றது கரண் என்று கூப்பிடுவாங்க.
0: கரண், ஆ கரண் கூப்பிடுவாங்க. மனோன்னு கூப்பிடுவாங்க. உங்களுக்காக மதன்
2: பாடல் ஒரு புது பாட்டு இருந்தா தாங்க, இல்லாட்டி ஒரு நல்ல ஒரு புது பாட்டா ஒண்ணு போடுங்க. பாரசில இருந்து அந்த ஜிமிக்கு பண்ண அந்த பாட்டுக்கு போவோம்.
0: அது புது பாட்டுலாம் இல்ல, ரொம்ப பழசு இருந்தாலும் பரவாயில்ல. நீங்க வந்து சிஎம் பாட்டு கேட்டிருக்கீங்க, போட்டுருவோம். சரியா? நன்றி நன்றி
2: நன்றி நன்றி நன்றி பாய்.
0: மீண்டும் சந்திப்போம் மதன். ஹரன் கரன் கூப்பிடுவாங்க, மனோன்னு கூப்பிடுவாங்க, மதன் கூப்பிடுவாங்க. இன்னும் ரெண்டு பேர் சொன்னார். இதிலேயே தெரிஞ்சிருச்சு அவருடைய பேர் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம்
0: வணக்கம். ஹலோ
4: ஹலோ
0: ஹலோ, தி லைன் மேன், எப்படி இருக்கீங்க? நன்றாக இருக்கீங்க. அது சரி. இன்னைக்கு நாள் எப்படி போகுது? டல்லா போகுதா, ஜம்முன்னு போகுதா, இல்ல ஓகேவா போகுதா? எப்படி அப்படியே ஒரே பனிமூட்டமா இருக்கு?
4: நல்லா
0: போகுது. அது சரி, கரெக்ட் தான். கொஞ்சம் சுறுசுறுப்பா உற்சாகமா ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் லைட்டா வெதர் மாறணும் இல்லையா? அப்ப சிரிப்போம். சொல்லுங்க என்னெல்லாம் பேர் உங்களுக்கு இருக்குது?
4: எனக்கு வந்து வீட்டுல வந்து அங்க என்னென்ன இருக்கு, குலரத்னம்
0: ரத்னம்.
4: மற்றது வேற வேற இடங்கள்ல சிங்கம் வந்து
0: சிங்கம்.
4: மற்றது இந்த வைப்பு கூப்பிடுறது சொல்லணும்.
0: ஆமாமா சொல்லுங்க. பரவாயில்ல சொல்லுங்க.
4: கருவல் என்று கூப்பிடுவா?
0: எப்படி?
4: கருவல்.
0: கருவல்லா?
4: கருவல் கருவல் கருப்பா இருக்கு.
0: கருவல் அப்படின்றாங்க. ஹவு டேர் ஷி இஸ் டூயிங் திஸ். ஆஹா, திராவிட நிறத்தின் உண்மையான சீ.
4: அது இல்ல ராஜ் பகுதி இந்த பேரன் இருக்கிறார், சின்ன பேர. அவர் அவர் என்ன கருவல்
0: என்று
4: அம்மம்மா சொல்லி கொடுத்து அவர் என்ன கருவல்
0: என்று ஸ்கூல்ல இது பயங்கர ஃபேமஸ் இல்லை. எல்லாம் யாரெல்லாம் கருப்பாரு கருவாயா அப்படின்னு கூடுவாங்க.
4: முதல் நான் வேலை செய்த நைட் இதுல இருந்தா மாறினா அந்த நைட்ல இருக்கிற சுப்போசியர் தான் அந்த ரேட்டர் வச்சவன்.
0: ஓ அதனால நைட்
4: முதல் ஸ்டார்ட் பண்ணினா அவதான் ரேட்டர் வச்சவன்.
0: அதனால அதே செட் ஆயிருச்சு.
4: பேசினா அவருக்கு என்ன
0: நல்லா இருக்கே சுருக்குனா தான வருது, அந்த பேர் தான் வருது. ஆனா என்ன மன வருத்தம் எனக்கு அப்படின்னா, ஒரு சிங்கத்தை எலியாக்கிட்டாங்களே
4: அப்படிங்கறதுதான் சொல்லக்கூடாது.
0: எப்படியும் ஒரு மிருகம் பேர்ல இருக்குது ஆல்ரெடி, அதையும் சிரிக்கி இன்னொரு மிருகமாகிட்டாங்க,
4: அதை சுருக்கி சின்னதாக்கி
0: விட்டுட்டாங்க. கரெக்ட், சிங்கத்தையே எலியாக்கிட்டாங்களே. வரலாறு சிறப்பா இருக்குது, இத கல்வெட்டிலே எழுதலாமே.
4: நீங்கள் மதனிட்ட அடிச்சு கேட்டாலும் மதன் சொல்லாது.
0: அப்படியா அந்த பேரையா? கரெக்ட், ஆனா நமக்கு தான் தெரியுமே.
4: உங்களுக்கு
0: என்ன பாடல் கேட்கலாம் சிங்கம்?
4: பாட்டு
0: ஏதாவது ஒரு விருப்ப பாடல் கேட்பீங்களே மிஸ்டர் ராட், சொல்லுங்க. என்னுடைய பாம்ப கேட்ச் பண்ணி எனக்கு போடுறீங்களே, பரவாயில்ல. நீங்க கேட்கல, இன்னைக்கு வந்து எல்லாரும் கேட்கிற பாட்டையும் கொடுக்கற நோக்கத்தோட தான் நான் வந்திருக்கேன்.
4: இல்ல எனக்கு அந்த வழிநடுகை அதுதான் எனக்கு விருப்பமான பாட்டு அது.
0: ஓ ஓகே, ஒவ்வொரு பாயிண்ட் நச்சு நச்சுன்னு வைக்கிறீங்களே, சூப்பர்.
4: இது வந்து ஒரு
0: அவங்களும் அப்படியே
4: நினைச்சாங்கன்னா
0: நிச்சயமா மாத்திரும் சிங்கம், நம்ம கண்டிப்பா அந்த லிஸ்ட் மாத்திரும் சரியா. ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு, நன்றி. அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம்.
5: வணக்கம் ராஜ், தாரணி கதைக்கிறேன், எப்படி இருக்கீங்க?
0: காலை வணக்கம் தாரணி, நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நாங்களே நல்லா சுகமா இருக்கோம்.
0: சூப்பர். எஸ், என்ன ரொம்ப நாள் ஆளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருத்தம் எங்களுக்கு. ஏன் ஷோக்கு மட்டும் வர்றதில்ல நீங்க, ஆனா மத்த எல்லா ஷோக்கும் போறீங்களாமா, பாட்டு கேக்குறீங்களாமா, ஜாலியா பேசுறீங்களாமா? பல கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டாங்க.
5: இல்ல அப்ப நீங்க பின்னேரம் வந்தீங்கன்னா நாங்க எவ்ரி டைம் வந்து பின்னேரம் ஷோக்கு வேற வந்தாங்க.
0: ஆ அப்படி, ஓகே.
5: ஈவினிங் வேற முடிஞ்சு போயிக்க நேட்டு கேட்டுட்டு போனா அப்ப எல்லாம் வந்து இதெல்லாம் சொல்றாங்களே அதுல.
0: கரெக்ட்.
5: அதான் எங்க எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க அவளுக்கு சந்தோஷம்.
0: பரவாயில்ல. என்ன அப்ப ஈவினிங் கேக்குறது ரொம்ப காமன் தான், காலையில நேரத்துல கேக்குறது தான் ஒரு யூனிக்.
5: ஐ நோ, நான்னிக்க ஒரு நாளும் வர இல்ல, மண்டே மட்டும் வர இல்ல இன்னைக்கு.
0: கண்டுபிடிச்சிட்டாங்க, நீங்க ஏன் கால் பண்ண மாட்டேங்கல, கேட்டுட்டு போவேன் கால் பண்றதுல அப்படின்னு எல்லாரையும்
5: அது அவே மாதிரி எனக்கு தெரிஞ்ச கனகர் இருக்கலாம் கேட்கறதோடைய பார்ட்டிசிபேட்
0: பண்றதில்ல.
5: பட் அந்த அது என்னன்னா சில பேர் வந்து அந்த அதே ஒரு இப்ப தெரியாது, இப்ப நாங்க வந்து கதைக்கிறத இப்ப எத்தனை பேர் தப்பா கதைப்பாங்களோ தெரியாது. இது என்ன ஒரே வந்து ரேடியோல காய்ச்சல் வந்து அப்படி கதைக்கிறாக்களும் இருப்பினும் தானே.
0: எல்லா
5: அத மைண்ட் பண்ணாம நாங்க எங்கட லைஃப் நாங்க வாழ்றோம்னு நினைச்சு வந்தா பெறலாம்.
0: அவ்வளவுதான். எக்ஸாக்ட்லி
5: என்ன பண்ணனேன்னு சொன்னா நாங்க ஒரு விஷயமும் செய்யலாம் அப்படியே.
0: வெரி ட்ரூ, சிறப்பா சொன்னீங்க, கரெக்டான பாயிண்ட். ஆமா,
5: அதே மாதிரி இப்ப உங்களுக்கு என்ன உங்களோட டாக் இந்த பேரை வச்சு உங்களதுன்ற மாதிரி எங்களை விட்டே அப்படிதான். லூனாக்கு லாஸ்ட் நேம் வந்து கிடையாது தெரியும்.
0: அவருக்கு ஆல்ரெடி பிரச்சனை கிட்னில வந்ததே அதனாலதான், ஆனாலும் அவர் தாருவ மறக்கல.
5: அப்ப தாராண்டா அவர் சிறு மாசத்துக்கு தாருவன் சொல்லி அவரே அந்த மீனிங்கே
0: சொன்னார்.
5: அப்ப மற்றபடி தாராண்டு சொல்லி தாரணியோட ஷோர்ட் ஃபார்ம் அந்த இந்த ஹைஸ்கூல்ல இங்க படிக்க தாராண்டு சொல்லுவாங்க. இங்க வேலிடத்துல எந்த ஐடியில TARA
0: போட்டு.
5: அப்ப அது ஒவ்வொரு பேர் ஒவ்வொருக்கு மாதிரி நானே சுருக்கி வச்சது தாராண்டுதான். ஏன்னா என் பேரை அம்மாச்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவார்.
0: இப்ப மத்தவங்களதான் அள வைக்கிறீங்க நீங்க.
5: தெரியலையே அது உங்களுக்கு அப்படி தெரியுமா எங்களுக்கு வர
0: மாட்டேன்.
5: சில சில இதுகள் வந்து அந்த தோணில இருக்கு தானே. இப்ப அது சிவளை நான் அழுதுட்டு நான் எந்த பாட்டு பாடு அவருக்கு முன்னால் அழுவேரா இல்லையான்னு தெரியும். அந்த திங்க் பண்ணி இப்ப வந்து ஹர்ட் பண்ணிச்சோண்டா அந்த சரியான ஒரு சொப்டான ஆள் தான் நான் கதை பார்க்க பேசுது உங்களுக்கு. ஆனா சரியான சொப்டா இப்ப சென்டிமெண்டா யாரும் ஏதும் பேசினா சும்மா கொஞ்சம் ரஃபா கதைச்சு அழுவேன்.
0: என்ன
5: அங்காடி தேர்வுல உன் பேரை சொல்லும் போது அந்த பாட்டுக்கு
0: ஓகே கண்டிப்பா போட்டுருவோம். நிச்சயமா ரொம்ப ரொம்ப நன்றி தாரா, மீண்டும் சந்திப்போம்.
5: நீங்க சொன்ன பாட்டுக்கு நாங்க போன வீக்கெண்ட் போனாங்க. நைஸ், வெரி நைஸ்.
0: அப்ப போயிட்டீங்களா ஆல்ரெடி டாஸ்க் டு? வெரி குட்.
5: இல்ல இல்ல இந்த கரியா பாக்க நான் சொல்லி மிஸ்
0: ஆகலாம். ஆமா ஆமா ஆமா.
5: பெருசா
0: கூட்டமும் இருக்காது, நல்லா இருக்கும்.
5: பெரிய கிரவுட் அண்ட் இல்ல அந்த கொஞ்சம் மழை பெய்துட்டு இருந்தபடியே அந்த பெரிய
0: கிரவுட் இருக்காது. நன்றி நன்றி தாரா, நன்றி. ஏன் அந்த கரியா பார்க்கில் கூட்டம் கம்மியாக இருக்கிறதுக்கான காரணம் அங்கே பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸே ரொம்ப கம்மி. அதனால் அங்கே பார்க் பண்ணுறதுக்கே வந்து இடத்த நிறைய பேர் தேடிட்டு சரி இது வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பழம் புளிக்குன்ற மாதிரி போயிடுவாங்க. அதனாலேயே அந்த இடத்துல கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும். நீங்கள் வேற எங்கேயாவது பார்க் பண்ணிட்டு கொஞ்சம் நடந்து போய் அப்புறம் அங்கே எடுக்கிற டைமு. ப்ளஸ் இந்த மண்டே அண்ட் டியூஸ்டே வர்ற மண்டே டியூஸ்டே வந்து சூப்பராக இருக்குது வெதர். பர்ஃபெக்ட் டைம் டு கிளிக் த பிக்சர். ஆமாம், அதனால் பிரச்சனை இல்லை, சிறப்பாக சூப்பராக பண்ணலாம். நீங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் சொல்லிவிட்டு அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம்.
6: ஆ வணக்கம் வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் வணக்கம் கண்ணன், கமாண்டோ கண்ணன், எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
0: சூப்பராக சிறப்பாக ஜாலியாக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? என்ன நடக்குது வாழ்க்கையில்?
6: வாழ்க்கையில் நல்லா இருக்கு. என்ன கொமாண்டோ கண்ணன் ஒரு பேர் எனக்கு. மற்றது நேற்று வந்து நல்ல நாளாக இருந்துச்சு. எனக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அப்பாயின்மெண்ட் பகல் இருந்துச்சு மாக்கத்தில், ஐ அப்பாயின்மெண்ட். அங்கே போயிட்டு அப்புறம் அதால் அப்படியே பேரண்ட ஸ்கூலுக்கு போயிட்டு மகள் சொன்னாங்க வர சொல்லி, அவரோட ஸ்விம்மிங் கிளாஸ் கராட்டி கிளாஸ் எல்லாம் போயிட்டு வந்தோம்.
0: வேலையிடத்துல
6: வந்து எனக்கு வந்து சூப்பர் ஸ்டார் பேர் வச்சிருந்தாங்க. என்ன கொஞ்சம் நினைவுகள் மறதி இல்லாம எல்லாத்தையும் வச்சிருப்பேன். தலையில அந்த முந்தி வந்து நாங்க வந்து நாட்கள் அந்த கம்ப்யூட்டர் இருந்துச்சு, அந்த மெமரிஸ் எல்லாம் அவ்வளவு இருக்குல்ல. அந்த ஜிஎல் நம்பர்ஸ் அது எல்லாம் என்னட்டுதான் கேட்பாங்க. ஆனா என்னடா ஜிஎல் நம்பர் டக்குன்னு சொல்லிடுறேன், பேர் வச்சிருந்தாங்க அப்படிதான் கூப்பிடுவானுங்க. அதுக்கு பிறகு நான் ஒரு மேனேஜ்மெண்ட் கேட்டேன், யங்காவே மேனேஜ்மெண்ட்ல வந்துட்டேன் சேர்ந்து ஒரு 4 இயர்ஸ்ல. அப்ப அதுக்கப்புறம் ஒரு வைஸ் பிரசிடென்ட் வந்திருந்தாரு, அவருக்கு அந்த நாடகங்கள் அது எழுதலாம் விருப்பம், ஒயிட் வைஸ் பிரசிடென்ட் தான். அப்ப அந்த காமெடி அதெல்லாம் விருப்பம். அப்ப நாங்க இங்க ஒவ்வொரு இயரும் வந்து சும்மா ஃபன்னுக்கு ஒவ்வொரு நிகழ்ச்சிகள் செய்வாங்க. அப்ப நான் இந்த ப்ரோக்ராம் ஒன்று பார்ப்பேன், ஒரு டாக்டர் வாங்கின காமெடி ப்ரோக்ராம் ஒன்று, அதுல இருக்க இதுல தான் நான் பார்ப்பேன். எனக்கு கொஞ்சம் பாடம் அப்ப நான் காமெடி இது போடக்குல என்ன அந்த பாட்டுக்கு தான் என்ன அந்த பசங்க எல்லாம் பேசுறாங்க சரியா எனக்கு எல்லாம் தெரியும். அதுக்கு பிறகு என்ன வந்து அங்க வேலை இடத்துல டாக்டர் தான் கூப்பிட்டு தங்கிட்டாங்க, ஏன்னா எல்லாரும் நல்லா பிடிச்சு கொண்டு
0: ஓகே டாக்டர் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. கதாபாத்திரத்தினால கதாபாத்திரத்தினால. அடுத்தது வந்து பொசுக்குன பேரே மாதிரி புஷ்பா புருஷன் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அந்த மாதிரி இருக்கு நீங்க சொல்றது. இன்ட்ரெஸ்டிங்.
6: அம்மா எப்பவுமே கண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க, எனக்கு கண்ணா அன்பு கூப்பிடுவாங்க. அப்ப அதையும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டீச் பண்ணுவாங்க, அம்மா கூப்பிடுற மாதிரி கூப்பிடுவாங்க என்ன கண்ணா என்ன சரி நான் என்ன சரி உதவி வேணும்னா கண்ணா அப்படின்னு
0: அதே மாதிரி குறும்பு பண்ணா கண்ணா அப்படின்னு. கண்ணாவுக்கு என்ன பாடல் கேட்கலாம் டாக்டர்?
6: டாக்டருக்கு வந்து இந்த படம் வந்து புது படம் வந்து வரணும்னு சொன்னீங்க, சூரியாது.
0: ஆமா
6: அதுல பாடல்கள் வந்துருச்சு, வெளிவந்துருச்சா?
0: ஆமாமா பயங்கர வைரலா போயிட்டு கருப்பு.
6: அதுல கருப்பு ஆமா, அதுல ஒரு பாட்டு கேட்போம். அதுக்கு முத நம்மள என்னோட ஒர்க் பண்ண ஒரு கேர்ள் வந்து சுசிலான்னு, அவங்களோட அக்கா வந்து கோயின்சிடன்ட் தான் எங்கட வைஃபோட வேலை செய்தாங்க, பிறகுதான் தெரிய வந்து அவங்களோட பிறந்த நாள் வாழ்க்கைக்கு வந்து. மற்றது நம்மட ஒரு மச்சாலம் மாதிரி பண்ணாரு நாதன்ண்டு எங்கட வைஃப்ட ஊர்ல இருந்து, அவர்டையும் பிறந்த நாள் நாதன், அவரும் நீதிமன்ற வாழ்த்து கொண்டு. மற்றது நம்மட வைஃப்ட ஒரு தம்பி மச்சாண்ட மகன், அவரு இங்க இருக்காரு சுவிஸ்ல இருக்காரு, அவருக்கும் பிறந்த நாள். இந்த பிறந்த நாள் கொண்டாடுறாக்கள், திருமணம் கொண்டாடுறாக்கெல்லாம் நீடுவாங்க வாழ்த்தி கொண்டு கேட்போம் அந்த பாட்டை.
0: சூப்பர் டாக்டர், சிறப்பு, ரொம்ப நன்றி நீங்க கால் பண்ணதுக்கு.
6: நன்றி.
0: கமாண்டோ டாக்டர் எத்தனை பாட்ட பேர் சூப்பரா இருக்குல்ல. அதே மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் பேர் இருக்குங்கிறத கால் பண்ணி சொல்லுங்க. விளம்பரங்களை தொடர்ந்து நேர்களை சந்திக்க போகின்றோம். இணைப்பிலுக்கும் நேர்கள் தயவு செய்து காத்திருங்கள்.
7: என்ன கார் லோனும் GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
8: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
9: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பாட்டுடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
8: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
9: 416-489-2000. GTA கிரெடிட்.
10: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
9: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
10: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
9: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
10: 416-271-5992.
9: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஸ்டீல். நீங்கள் கேட்ட நிகழ்ச்சி, உங்களுடைய ஒரு பேர் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச பேராக இருக்கும், ஆனால் அதை தவிர ஒரே பர்சனாலிட்டிக்கு பல பேர் இருக்கு இல்லையா, அதை மாதிரி உங்ககிட்ட இருக்கிற நிறைய பேர்கள் என்ன அப்படிங்கிறத சொல்ல போறீங்க. அடுத்த நேர இணைப்பில் வணக்கம்.
11: வணக்கம் ராஜ், பட்ரிஷியா வந்துட்டேன்.
0: வணக்கம் பட்ரிஷியா, what a surprise, finally
11: என்ன பேர் சொல்றத ஓடி வந்துட்டேன்.
0: சே, இது வல்லவா நேர் விருப்பம் அப்படிங்கிறது. கரெக்டான ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து நடந்துட்டீங்க. ஏன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஒருவேளை கேட்டுட்டு இருப்பாங்களோ வருவாங்களோ அப்படின்னு சொல்லி.
11: அஃப்கோர்ஸ், உங்களோட ப்ரோக்ராம் மிஸ் பண்ணதே இல்லை.
0: இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்ணுறீங்க இல்லையா? சிஎம்ஆருக்கு இதுதான் முதல் தடவையா? வெல்கம் டு த ஷோ. இந்த சிஎம்ஆர் சார்பாக உங்களை வருக வருக என்று வரவேற்கிறேன் பட்ரிஷியா.
11: நன்றி,
0: ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் ஸோ ஸ்வீட். ஆக்சுவலி அன்னைக்கு வந்து கேட்டது எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதனால
11: தான் பயங்கர எக்ஸைட் ஆகிட்டேன். ஆக்சுவலி எனக்கு அட் ஃபர்ஸ்ட் நீங்கள் தானே தெரியாது. நான் வெளியில் போயிட்டு உங்கள் வாய்ஸ் வந்து கதவு மூடிட்டு இருக்கோம் கேட்கவும் தான், இது எங்கேயோ கேட்ட வாய்ஸாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து உங்கள்கிட்ட கேட்டேன், கன்ஃபார்ம் பண்ணேன்.
0: அப்போ உங்கள் யூஸ்வலாக ஒரு குரலுக்கு ஒரு உருவகம் கொடுத்து வச்சுருப்பாங்கல்ல,
11: பறந்துட்டே
0: இருக்க போச்சு, அவ்வளவுதான். மைக்கு தூக்கி மேல மாட்டுங்கப்பா, இனிமே கீழே உட்காந்து ஷோ பண்ண முடியாது.
11: பாத்துருங்க ராஜ, பாத்தீங்கன்னா இன்னும் நீங்க ஃபேன் ஆகிருவீங்க.
0: முடிஞ்சே போச்சு. ரைட், சூப்பர் பட்ரிஷா, தேங்க்யூ. இந்த குளிர்லயும் இவ்வளவு பெரிய ஐஸ் தூக்கி வச்சதுக்கு நன்றி.
11: சீரியஸ்லி டெலிங், அப்படியா நீங்க ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணதும் அப்படி இருந்துச்சு, சூப்பரா செஞ்சீங்க.
0: ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றி பட்ரிஷா, சோ ஸ்வீட் ஆஃப் யூ.
11: என்னென்ன நிறைய பேர்ல கூப்பிட்டு இருக்காங்க, சொல்ல விரும்பல. நல்லா இருக்கு பிடிக்கலையா?
0: இல்ல சொல்லுவாங்க சில பேர் அதுக்கு அந்த மாதிரி, அந்த நிக் இந்த இளிச்சவாயி அந்த மாதிரி எல்லாம் இல்லாத வேற டீசென்டான பேருக்கெல்லாம் என்னென்ன?
11: டீசென்டான பேருனா ரொம்ப ஃப்ரெண்ட்லின்னு சொல்லுவாங்க.
0: ஓகே,
11: அந்த இருக்கிற இடம்லாம் கலகலன்னு இருக்கும் அந்த மாதிரி.
0: இல்ல இப்ப பேரே வைப்பாங்களே, பேரா வீட்டுல செல்லமா என்னன்னு கூடுவாங்க.
11: என்னோட
0: தலைப்பு இன்னைக்கு
11: பாட்டி பாட்டி இப்ப நான் இங்க நிறைய நேஷனாலிட்டியோட பழகுறேன் இல்லையா, சோ ஈச் அவங்களோட லாங்குவேஜ பொறுத்து அவங்க கூப்பிடுவாங்க. சோ பத்ரிஷியா அப்படின்னு எல்லாம் கூப்பிடுவாங்க.
0: உங்களுக்கு அதுல இவ்வளவு என்னது, சாரி சொல்லுங்க.
11: Actually, என்னோட பேரு பெட்ரிஷியா, பட் they call me in a different way. கூப்பிடுவாங்க, பேட்டுன்னு கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி
0: கரெக்ட். நீங்கள் வந்து நான் சொல்லியிருந்தேன், ஆல்ரெடி ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன், புது நேர் வந்தால் உடனே எடுப்பேன்னு சொல்லி. எல்லா நேர்களையும் வந்து லைனில் வெயிட் பண்ணுறவங்களையும் வந்து அப்படியே கட் பண்ணி உங்களை எடுத்திருக்கேன். ஸோ இந்த சலுகையை உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கால் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.
11: தேங்க்யூ, நன்றி என்னை நினைச்சுக்கிட்டது இந்த ப்ரோக்ராமில். சொன்னதுக்கு நன்றி.
0: தேங்க்யூ, தேங்க்யூ பெட்ரிஷியா. என்ன பாடல் கேட்கலாம் உங்களுக்காக?
11: எனக்கு காதலர் தினம் படத்துல இருந்து ரோஜா ரோஜா பாட்டு.
0: ரோஜா ரோஜா பாட்டு உங்களுக்காகவே கண்டிப்பா வரும். இந்த பாட்டை வந்து புதுநேயர் வேற ஃபர்ஸ்ட் டைம் கேட்டிருக்கீங்க, இதே மாதிரி ரெகுலரா உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க பெட்ரிஷியா.
11: டெஃபினெட்லி.
0: நன்றி, உங்க சிறப்பாக இருக்கும் இந்த நாள். ரொம்ப நன்றி பெட்ரிஷியா கால் பண்ணதுக்கு.
11: தேங்க்யூ ராஜ், தேங்க்யூ, பாய்.
0: நான் நினச்சேன் புது நேர்கள் வருவாங்க அப்படின்னு, நினச்ச மாதிரி நடக்குது. இதே மாதிரி இப்போ யாரெல்லாம் வந்து நிகழ்ச்சியை ரொம்ப வருஷமாக கேட்டுட்ருக்கீங்க ஆனால் காலே பண்ணதில்லை, எனக்கு தெரிஞ்ச பெட்ரிஷியாவே சொல்லியிருக்காங்கிட்டே நான் ரொம்ப வருஷமாக கேட்குறேன் இந்த நிகழ்ச்சியை, சிஎம்ஆரியே ரொம்ப வருஷமாக கேட்டுட்ருக்காங்க ஆனால் பாருங்கள் ஃபஸ்ட் டைம் கால் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருக்குமே இன்றைக்கி ஒரு ஃபஸ்ட் டைம் ஐஸ் பிரேக்கிங் கால் செஷனாக இருக்கட்டும், கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம்.
12: வணக்கம், இது சுவாமிகள்.
0: சுவாமி ரொம்ப நன்றி சுவாமி பொறுமை காத்ததற்கு.
12: உங்களை
0: பத்தி சொல்றேன் என்ன பத்தி தான் சொல்லி வைத்தறிச்சலா அது. கம்பெனி சீக்ரெட் வெளியே சொல்லாதீங்க ஆபீசர்.
12: இது இப்படித்தான் வரப்போகுது ராஜன் வெங்கட்டாயனா.
0: அது சரி.
12: ராஜன்
0: மாறிச்சு. வேற என்ன பேர் இருக்கு இது தவிர ஏதாவது இருக்கா? அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வேற ஏதாவது கூப்பிடுவாங்க ஆபீஸ்ல எல்லாம்?
12: ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் பேர் மாறிக்கொண்டே போகுது.
0: வீட்டுல என்ன கூடுவாங்க?
12: சூப்பர்,
0: சோ ஸ்வீட். ஓகே, வெரி குட்.
12: அது நல்லா இருக்கும், அது நல்லா பிடிச்சது.
0: இந்த எங்கள் வீட்டில் அடிக்கடி இது நடக்கும். எப்படி பண்ணுவாங்கன்னா, எங்கள் அம்மா ரொம்ப நானும் அவ்வளோ சண்டை போட்டுருந்தோம்னா, சோறு ரெடி, சாப்பாடு ரெடி, வாங்க அப்படின்னா அப்படின்ட்டு கத்துவாங்க இல்லையா மாடியில் இருக்கும்போது. அதனால தான் அவன் வந்து வேணுனே தண்ட சோறு ரெடி அப்படின்வாங்க. அது நமக்கு கேட்கும் அது நல்லா என்னது அப்படின்னு, சோறு ரெடி வா சீக்கிரம் அப்படின்னு சொல்லி நைஸா மாத்துவாங்க. அதெல்லாம் இருக்குது. சத்தமாவே சொல்லுவாங்க. ஆமா, கரெக்ட் கரெக்ட். எல்லாம் நமக்கு என்ன கேட்டும் கேட்காத மாதிரி போயிடணும். என்ன பண்றது, கேட்டது மாதிரி நினைச்சு அது எப்படி அப்புறம் அந்த அவமானத்தை ஹேண்டில் பண்ண முடியாது. அதனால கேட்டு கேட்காத மாதிரி போயிடுறது. ஓகே, என்ன பாடல் கேட்கலாம் சுவாமி உங்களுக்காக?
12: ராஜ் அந்த பாடு போடுங்க ராஜ். ரவிபாலான்னு யாருன்னு கேடு சின்ன பிள்ளையும் சொல்லும்.
0: ஆட்டேங்க அப்பா, சும்மாவா சொன்னாங்க? சூப்பர் ஸ்டார் தான் நீங்க, கண்டிப்பா டவுட்டே கிடையாது.
12: அந்த பாடு கேட்போம்.
0: ஆ கேட்டுருவோம். ஆ நிச்சயமா அந்த பாடல் உங்களுக்காக வரும். ரொம்ப நன்றி சுவாமி கால் பண்ணதுக்கு. ரொம்ப ஸ்வீட் ஆஃப், தேங்க்யூ ஸ்வீட். ஸோ வேற புது நம்பரை நான் பார்த்தோன்னே டக்குன்னு எடுத்துடுறேன். நன்றி. ஆக்சுவலி இதில் ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து ரசிகனுக்கு தான் சொல்லணும். அவர் வந்து ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி அழுத்திய சொல்லிட்டு போனார், கவலையே இல்லை நீங்கள் எடுங்க நாங்கள் வெயிட் பண்ணுறோம். இந்த பெருந்தன்மையான மனசு இருக்குல்ல, அது சொல்லும்போது நமக்கு ஒரு தைரியம், ஓகே அவங்களும் கோச்சிக்க மாட்டாங்க கண்டிப்பாக நம்ம எடுக்கலாம். இல்லைனா என்ன இவ்வளோ நேரம் நாங்கள் லைனில் வெயிட் பண்ணுறோம், நீங்கள் பாட்டுக்கு வந்து பார்ஷியாலிட்டி காட்டுறீங்க, இது நியாயமே இல்லை அப்படின்னு சொல்லி சண்டை போடுற இடத்துல இந்த மாதிரி பேசுகிறப்ப எனக்கே ரொம்ப ஹாப்பியாச்சு. எவ்வளோ ஸ்வீட்டான நேயர்கள், ரியலி ஐ லவ் யூ ஆல். அடுத்த நேயர் இணைப்பில் வணக்கம்.
13: வணக்கம் ராஜ்.
0: வணக்கம். ஹாய், ஹே ஜிங்லி, ஹவ் ஆர் யூ?
13: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க ராஜ்?
0: சூப்பரா இருக்கேன், ஜாலியா இருக்கேன்.
13: ஜாலியா இருக்கேன்.
0: ஆமா,
13: பேட்ரிஷியா முதலாவது தேங்க் யூ பேட்ரிஷியா. என்ன மாதிரி இன்னொரு ஆள் வந்தா பேட்ரிஷியா என்று நீங்க ரிமெம்பர் இருக்கா ஃபர்ஸ்ட் டைம்?
0: ஆமா, என்ன ஒரு ஷாக். அந்த முன்னாடி நாள் தான் பேசுறோம், அடுத்த நாள் பார்த்தா இதே மாதிரி ஒரு ஷோல மீட் பண்றோம். நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு ஷார்ப்பா பிடிச்சிங்க. ஏற்கனவே ரவிபாலா வந்து கழுவி ஊத்திட்டு போயிட்டாரு, இப்ப இதெல்லாம் கேட்டு மறுபடியும் லைன்ல வருவாரு. இப்ப அடுத்து வர நேர்கள் எல்லாம் என்னென்ன சொல்ல போறாங்கன்னு நினைச்சாலே எனக்கு கதி கலங்குது. வேண்டாம் ஒரு காலத்தில் சோடாபட்டின்னு கூப்பிட்ட பேரு தான், அது நானாவே ஆறுல சொன்னதான் அவர் சொன்னிருப்போம்.
13: இந்நேரத்துக்கு
0: வந்து ரசிகன்லாம் வந்து என்ன மாதிரி ஒரு பொம்மை செஞ்சு ரெடியா வச்சிருப்பாரு ஆணி அடிக்கிறதுக்கு. வேண்டாம்,
13: நாங்க
0: எனக்கே தெரியும் உங்களுக்கு ரெண்டு பேர் இருக்கிறது எனக்கு தெரியும். அது தவிர வேற என்னெல்லாம் பேர் இருக்கு?
13: என்ன ரெண்டு பேர்?
0: ஃப்ளோரினா. எப்படி எப்படி ஆல் டீடைல்ஸ் ஐ நோ. என்ன ராசி நட்சத்திரம் உட்பட எல்லாம் தெரியும் எனக்கு.
13: 37 இயர்ஸ் பாட்டம். என் பேர் ஏமி, ரைட்?
0: கரெக்ட். யா.
13: 35 வயசு பாட்டம். த கனடாக்கு வந்து இமிகிரேஷன்ல அண்ட் ஃபுல் நேம் கொடுத்த உடனே ஃப்ளோரினா தான் இப்ப கனடா. பட் என் பேர் வந்து ஏமி.
0: ஏமி தான் உங்களோட ஆக்சுவல் பேரு?
13: Yeah, but
0: எனக்கு எப்படி இந்த ஃப்ளோரினா பேர் தெரியும் தெரியுமா? காலர் ஐடியில வருது. ஆமா, மத்தபடி நான் உங்களை எங்கேயும் வாட்ச் பண்ணல.
13: டிசம்பர்ல பார்ட்டிக்கு வந்து நீங்க ஆர்ஜே.
0: அவ்வளவுதானே சிட்டுக்குருவி? எப்படி இருக்கீங்க குருவி? இனிமே கூப்பிட்டுருவோம் குருவி குருவி குருவி அடிச்சா அந்த மாதிரி கூப்பிட்டுருவோம். குருவி தான் இனிமே உங்க பேர்.
13: அப்படி சொன்ன சிஎம் அந்த பேர் கனடா.
0: சிஎம்ஆருடைய சிஎம்ஆர்ல நீங்க வந்து நீங்க தான் குருவி.
13: சிஎம் வந்துருவே, சிஎம் விஜய்.
0: அந்த குருவிய சொல்றீங்களா? ஓகே. அவர் வந்து அவர் இழுக்காம ஒரு நாளும் வந்து இந்த டாபிக் நகர்றது இல்ல. ஆமா, அப்படி இருக்கு. நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். சொல்லுங்க ஏமிக்கு என்ன பாடல் கேட்கலாம் குருவி?
13: ராஜுக்கு என்ன பாட்டு விருப்பமோ அதை போடுங்க.
0: நான் போட போற பாட்டை கேட்டா நீங்க ஆடி போயிருவீங்க, அசந்து போயிருவீங்க.
13: என்ன
0: பாட்டு தெரியுமா? ஏ குருவி சிட்டுக்குருவி. அந்த பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை அந்த பாட்டா? ஓகே, போட்டுருவோம். நன்றி நன்றி நன்றி ஏமி, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
14: காலை வணக்கம் ராஜ்.
0: காலை வணக்கம் தவம், எப்படி இருக்கீங்க? மிஸ்டர் பீம் சிங்.
14: நான் ராஜ ஒரு துணை முதலமைச்சராக
0: முதலமைச்சராக போறீங்களா? வேண்டாம் சாமி, வேண்டவே வேண்டாம். எனக்கு எதுக்கு அதெல்லாம்? என்னால் அதெல்லாம் ஹேண்டிலே பண்ண முடியாது. நம்ம பாட்டுக்கு ஜாலியா இருந்துப்போம். அதெல்லாம் மிகப்பெரிய பொறுப்பு. கரெக்டான ஆட்கள் கிட்ட ஒப்படைங்க.
14: என்கிட்ட
0: நாடு வந்துச்சு, அந்த நாடோடைய பாடு அதோ
14: கிதிதான்.
0: என்னது வயன் ஷாப்லாம் இழுத்து முடியாச்சு? ஏ, அதில் பெரிய கவலையா உங்களுக்கு? அதெல்லாம் இப்போதைக்கு நடக்காது. சொல்லுவாங்க, ஆனால் பண்ணுவாங்க. அது வேற ஏதாவது ஒரு ஆல்டர்னேட் வரும்.
14: இந்தியாவில் கவர்மெண்ட்
0: நடத்துது. ஆமாம்,
14: கவர்மெண்ட் நடத்துறது.
0: ஆமாம், கவர்மெண்ட் நடத்துது. தமிழ்நாட்டில் மட்டும்
14: அது இங்கே இங்கே மாதிரி.
0: ஆமா, தனியார். பெங்களூர், மற்ற கர்நாடகாலெலாம் வந்து தனியார் மயம் தான். வேற ஊர்ல எல்லாம் கூட அப்படிதான் இருக்கேன். பட் தமிழ்நாட்டில் வந்து கவர்மெண்ட் தான். உங்களுக்கு ரெண்டு பேர் இருக்கு தெரியும், பீம் சிங் ஒண்ணு, தவம் ஒண்ணு. இது தவிர என்னெல்லாம் பேர்கள் உங்களுக்கு இருக்கு? ஒருத்தரும் வைக்கல.
14: நான் இந்த படங்கள், பழைய படங்கள், சுரியவேதா படம், பீம் சிங் இந்த படங்களை, பழைய படங்களை பார்த்துட்டு நானா எனக்கு வச்சு கொண்டது.
0: ஓ ஓகே, நல்லா இருக்கு அந்த பேர்.
14: பழைய டைரக்டர் இருக்குன்னா வெள்ளும்.
0: ஆமாமா, தெரியும் தெரியும். பீம் சிங் மிக பயங்கர ஃபேமஸான டைரக்டர்.
14: ஸ்ரீதர்.
0: ஸ்ரீதர்.
14: பழையாக்கள்.
0: ஆமாம்மா. இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி வேறு ஏதாவது பேர் இருக்கான்னு கேட்குறேன். பேர் இல்லை, வேறு.
14: என்ன பேர்? ஜெகநாதன்.
0: ஜெகநாதன்.
14: இங்கே வந்து நீதி நண்டு கூப்பிடுவாங்க.
0: நான் ஒர்க்கில் வந்து நீதனா?
14: நிறைய
0: பேருக்கு தெரியும்.
14: நான் வந்து பாகுபலி படத்திலிருந்து உருக்கியும் நட்சத்திர தூரல் தூரல் அந்த பாட்டு.
0: ஓடு அடி மூணு ஃபிகர்ஸோட ஜாலி பண்றீங்க. ரைட்டு, அந்த பாட்டு உங்களுக்காக வந்துடும். ரொம்ப ரொம்ப நன்றி.

0: அதே பழைய ரசிகன் தான் பிரச்சனை இல்லையா?
1: அதே பழைய ரசிகன் எப்பயுமே அதே தான், அப்படியே தான் இருக்கணும். இங்க இப்ப வந்து ஃபயர் சர்வீஸுக்கு கால் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் தான். புகழ்ந்து பேசுறதுக்காகவே 10-10 ரூபா கொடு அப்படின்னு சொல்லி நீங்க அந்த கவுண்ட் பண்ணி சொல்றதான், உனக்கே இந்த வேலை, நீ வாங்குற 15 பிச்சைக்கு இது தேவையா?
0: தேவையா?
1: உங்களுடைய உண்மை பெயர் இல்ல என்ன பட்ட பெயர்?
0: என்னுடைய உண்மை பெயர் வந்து பெரிய பெயரா வரும், 13 letters,
1: ஜெயா வசந்தன்
0: கூட வசந்தன் தான். அதே இங்க வந்து வெளிநாட்டுல வந்து நிறைய பேர், நான் முந்தைய ஜப்பான் ரெஸ்டோரன்ட்ல வேலை செய்யல, அவர்கள் என்ன அவர் மொஸ்தான் வழியா கூப்பிடுவார். அவருக்கு ஜப்பானை தவிர வேற ஒன்றும் தெரியாது, 1-2 இங்கிலீஷ் தெரியும். அப்ப வசந்தரு என்று கூப்பிடுவார்,
1: வசந்தரு.
0: இப்ப இங்க இங்க வேலை செய்யற இந்த கம்பெனில வந்து எல்லாருமே வசன் என்று கூப்பிடுவார். இப்ப ரவிபாலா சொன்ன மாதிரி ரெஸ்டோரன்ட்ல வந்து ஒரு செஃப் வந்து என்ன ராஜா என்று கூப்பிடுவார். அப்ப அத பாத்துட்டு அந்த என்ன அந்த ரெஸ்டோரன்ட் ஓனர் வந்து அவர் வந்து தான் மாத்தி வைக்கிறேன், எனக்கு ராஜாண்ட கூப்பிடலாம்னு சொல்லி அவர் ரோஜர் என்று தான் என்ன கூப்பிடுறது.
1: அப்படி ஆனா எப்படி ஜெயவசந்தில இருந்து ராஜா எப்படி வந்தது இங்க சும்மா? அப்படி
0: அது பெரிய அவன் சும்மா நகர தமிழாக்கிறான் ராஜாண்ட கூப்பிடுவான் சொல்லி
1: வெளிக்கிட்டது.
0: ஈரானியன் அவர் ராஜாண்ட கூப்பிடுற, மற்றவே இல்லாம ரெஸ்டோரன்ட் வெளிக்கிற எல்லாரும் என்ன ரோஜர் என்று தான் கூப்பிடுறது. அப்படி 1000 பேர் இங்க
1: ஜெயின்னு யாருமே கூப்பிடுறது இல்லையா?
0: இந்தியால போயிருக்கேங்க, இந்தியாவில நாங்க இந்த வீட்டு அந்த கண்ட தம்பி மேல ஒரு ஆளுக்கு ஜெய் பேர்.
1: அதனால
0: கிளாஸ் அவருக்கு அந்த பேருக்கு என்ன கூப்பிடுறது.
1: பல பேருக்கு உங்களுடைய பெயர் தெரியாம இருந்தது, அது ரிவீல் ஆயிடுச்சு. இன்ட்ரஸ்டிங். ஓகே, என்ன பாடல் கேட்கலாம் வசு?
0: என்ன இந்த பாடம் வரும், உன் பேர் சொல்ல ஆசைதான்.
1: ஆஹா, ஓகே. நீங்க வந்தாலே சிச்சுவேஷனுக்கு தலைப்புக்கு ஏத்த மாதிரி தானே பாட்டு எடுத்து வர்றீங்க. சூப்பர், நல்ல பாட்டு கண்டிப்பா வரும்.
0: நன்றி
1: நன்றி ரசிகன், மீண்டும் சந்திப்போம். இணைப்பில் இருக்கும் நேயர்கள் காத்திருங்கள், விளம்பரங்களை தொடர்ந்து நேயர்களை சந்திக்கலாம்.
2: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ். மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர். ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.
3: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் எச்

0: WHD Asian Textiles in Mavaram Mega Sale. Store-wide discount up to 80% off. Saris collections, half saris, blouses, undergarments and essentials, shalwar and lehengas, leggings, nightwear, men's collection. Kurti $2 for $10, nighty $3 for $10. Silver items 50% off. Kriti blue leaf mixer $139. Fancy jewelry 60 vidha kalivil. Markham and Lawrence 36 cipher 1 Lawrence Avenue East Scarborough Asians மெகா சேல். உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன். எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ் 416-990-2462 416-990-2462.
1: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 52. தெரிந்து வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆம் அன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியும் ஆகும்.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. எல்லாருடைய பிஸி ஸ்கெடியூல்லையும் வந்து டைம் எடுத்து கால் பண்ணுறதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ பேர் சொல்லி உங்களை கூப்பிடுவாங்க, ஆனால் டக்குன்னு ஏதாவது ஒரு பேர் தான் நமக்கு பிடிச்சதாக இருக்கும், அதை சொன்னால் தான் திரும்புவோம். இப்போ வந்து உதாரணத்துக்கு என்னோடய பேர் வந்து ஒரு தெருவில் வந்து ஒரு 10 பேர் நடந்து போகிறாங்கன்னா 6 பேருக்கு அந்த பேர் தான் இருக்கும். இந்த ராஜா, ரமேஷ், குமார், செந்தில், அருண், கார்த்திக், இதெல்லாம் வந்து ரொம்ப காமனான ஒரு பேராக இருக்கிறதுனால அடிக்கடி ஒரு கிளாஸ் ரூமில் எப்படியும் வந்து ஒரு 5 ராஜா 2 கார்த்தி 3 குமார் 2 செந்தில் இந்த மாதிரி இருப்பாங்க. முக்கியமாக ஒரு பீரியடில் வந்து ரமேஷ் பயங்கர ஃபேமஸ், இந்த இஷில் ரமேஷ், சுரேஷ், ராஜேஷ், இஷ் பேரெல்லாம் பயங்கர ஃபேமஸ் ஆச்சு இல்லையா. அந்த பீரியட்லேயும் வந்து இந்த ரமேஷ், சுரேஷ், ராஜேஷ், நிகேஷ், நிரேஷ், நரேஷ், இதெல்லாம் பயங்கர ஃபேமஸ். உங்கள் கிளாஸ்லேயும் கண்டிப்பாக அந்த பேரெல்லாம் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மெமரிஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம நிகழ்ச்சியே வந்து ஒரு அட்டண்டன்ஸ் மாதிரி தான் ஆயிடுச்சு. முதல்ல ஆரம்பித்து இவரிலிருந்து ஆரம்பித்து அப்படியே வரிசையாக அடுத்தடுத்து இவங்கவுங்க வருவாங்கன்னு அந்த மாதிரி போயிட்டுருக்கிற அட்டண்டன்ஸில் இப்போ அடுத்து யார் அட்டண்டன்ஸ் போட போகிறான்றதை கேட்போம். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் தம்பி சிவலிங்கம்.
0: வணக்கம் சிவலிங்கம் ஐயா, நல்லா இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? அந்த சிரிப்பு தான் இவ்வளோ இன்னசென்ட்டான ஒரு ஹாப்பி ஸ்மைல். இன்னைக்கும் வந்து இந்த வெதர்ல நீங்க எங்கேயாவது கிளம்பி போயிட்டு இருப்பீங்க கரெக்டா?
1: போயிட்டு
0: வந்தாச்சு ஆல்ரெடி.
1: சூப்பர். சூரிய பகவான் வெளியே வரல.
0: அதான்
1: அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு.
0: கரெக்ட். அவர் வந்து வெளியில வர விட மாட்டாங்க. சிவலிங்கம் வந்து ஒரு அருமையான பேர் இல்லையா? ஆனா உங்களுக்கும் வந்து சில குட்டி குட்டி பேர் சிறு பேர் இருந்திருக்கும், பட்ட பேர் அந்த
1: மாதிரி கூப்பிடுவாங்க. சிவான்னு கூப்பிடுவாங்க.
0: சிவா, ஓகே.
1: கவர்மெண்டால எனக்கு பேர் வச்சு விட்டாங்க எம்பசியால. சிவலிங்க
0: அவ்வளவுதான். சிவலிங்க கம்ம விட்டுட்டாங்க. ஏற்கனவே இது கம்ம அவர் வந்து வச்சிருக்கிறதுனால அந்த கம்ம விட்டுட்டாங்க.
1: பெரிய பேரா இருக்கு சிவலிங்க.
0: சிவலிங்க நல்லா இருக்கு. சிவலிங்
1: சிவலிங்
0: தான் இருக்குது பேங்க்லயே. ஆஹா, சிவலிங் நல்லா இருக்கு அந்த பேர் ஆக்சுவலி. கூடுவாங்க சகஜம் எல்லா இடத்துலயும்.
1: நட்சத்திர
0: பங்களாவா மறுபடியும்?
1: ஆயிரம்
0: ஜன்னல் வீடு. ஆஹா,
1: அன்பு இதயத்துக்காக
0: போடுங்க. அவருக்கு 1000 ஜன்னல் வீடா வேணும். அப்ப ஒவ்வொரு ஜன்னலையும் பைனாக்குலர் வச்சு பாப்பாரு.
1: 1000 ஜன்னல்
0: ஆல்ரெடி அதான் பண்றாரு. அவருக்கு 1 ஜன்னலே போதும். 1000 ஜன்னல் வேற கொடுத்துருக்கீங்க. அவ்வளவுதான் மனுஷன் எப்படி எல்லாம் அட்டூழியம் பண்ண போறாரோ, லூட்டி பண்ண போறாரோ தெரியல.
1: ஒவ்வொரு வீடா போய் பாக்கலாம்.
0: ரைட், சூப்பர். ரொம்ப நன்றி சிவலிங்க ஐயா கால் பண்ணதுக்காக.
1: நன்றி, மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். இணைப்பில் இருக்கும் அர்த்தனையர், வணக்கம்.
2: ஆண்களுக்காக ஒரு பாடல முயற்சியில இப்ப யாரும் சொன்னாலும் சிரிக்கலாம். உங்களுக்கு சொன்னபடியால் இப்ப இந்து முழுக்க நீங்க சிரிப்பதால இப்படி இப்படியே நச்சு திரிச்சு கொண்டு போனீங்கன்னா 10 வயது இளமையா இருப்பீங்க மிக விரைவில் என்ன. அதற்கு வாழ்த்துக்கள். நாங்கள் எல்லாரும் பெண்களை பதிச்சு பெண்காண்டி அழகளையும் பெண்களை பிரித்தான கவிதை எழுதுதான் பாடல்களும் கேட்கிறோம். ஆண்களுக்கு ஆண்களுக்காண்டி யாரும் செய்கிறீர்கள் தானே. இப்ப யாரு கூட வாழ்த்தினாலே நீங்கள் உண்மையில அவைக்கு மனசால நன்றி சொல்லி போய் நீங்க இந்த நிமிஷத்துல இருந்தே நீங்களோட ஆணகனாவே சிரிச்சு நீங்களை ஏற்கனவே அழகன் தானே ஏற்கனவே சொல்லிட்டேன். இதை நான் தசிக்க முடியாது உரமாக இல்ல கதையில சொல்லு. அதனால நான் சொல்லிடுறேன் நீங்கள் நச்சு அப்படியே சிரிச்சு கொண்டு போகும்போது உண்மையில உண்மையிலேயே நீங்கள் ஒரு 10 வேலை எல்லாமே ஆடுவீங்களா.
0: ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அவங்களும் வந்து சோ ஸ்வீட், எல்லாருமே வந்து ஜெனரஸா வந்து போய் சொல்லிட்டு போயிட்டாங்க. இருந்தாலும் நன்றி.
2: இல்ல அப்ப உங்களோட இல்ல அது எல்லாத்தையும் நான் பாக்குறேன் மேடம். நானும் நேற்று நினைச்சேன் நீங்க அரசியலுக்கு வேற நல்ல விஜயனா வந்து கோபாலத்த விமர்சனங்கள் வந்த அமைதியா இருந்தபடியே தான் வந்துருக்கு. நீங்களும் எல்லாத்துக்கும் அமைதியா இருப்பீங்களோ கொண்டாடுறதுக்கு மாண்புமிகு அந்த சொல்லுக்கு மிக விரைவில் மிக விரைவில் வருமே.
0: ஓ மை காட், இப்ப நின்றுலான்றீங்க. ஓகே, அப்ப அரசியல் தான் அடுத்த ஃபியூச்சர் அரசியல் தான் போங்க. நான் நிக்க போறேன், ஓட்ட போட்டுருங்க.
2: உங்களோட பேர் மதக்கு பொருத்தம் தானே. இப்ப ராஜாத்தி ராஜன் ராஜாத்தி ராஜன் அண்டு அப்படி வெறும் நல்லா இருக்கு. என்னுடைய வாழ்த்துக்கள். இல்ல நீங்க மனசுல இப்ப நான் விஜயனாக்கு பிறகு மனசுல யோசித்து நான் எதையுமே நீ சாத்தியம் இல்லையானு நினைக்க கூடாண்டு.
0: கரெக்ட்.
2: விமர்சனங்க பிறகு அதுக்கு பிறகு நான் யோசித்தேன். இப்ப நான் கூட இப்ப இலங்கையில போய் ஒரு பதவியே
0: இருக்கீங்க.
2: வெளியாளர் ஆளுக்கு பேர் வச்சு நான் தேவத மகாலட்சுமி திருமகள் மலர் மகள் திருவளவத்து கண்ணி என்று சொல்லி வச்சா அந்த பேர் தான் இன்றைக்கு அம்மாவுக்கு கூட சரி அம்மா சிலைகள்ல பாகத மாறி இங்கே அம்மா மாடு கேட்கிற அம்மாவுக்கு மாறி மாறி மகாலட்சுமி என்றெல்லாம் கதைச்சிருப்பேன். அப்ப அவ யோசிப்பா கடவுளை சொல்றேன் ரெண்டு கூட்ட கேட்பேன் தேவதையாம இந்த மகால எந்த உண்மையான கடவுளையா சொல்றான்னு கேட்கறது அது அன்றது. மற்றது வீட்டுல வந்து என்ன
0: என்ன பேரு பேர் புருஷோத் சுந்தர் சொல்ல மாதிரி அதுக்காக
2: கேட்டேன்
0: சொல்லுங்க.
2: இல்ல இல்ல அது என்ன சும்மா உடம்பு போல வச்சு பண்ணா
0: கூப்பிடுறேன்.
2: வீட்டு சண்டையல் வந்தால் நான் அக்கா தங்கச்சிய வந்து ரெண்டு வெங்காயம் இருக்கல்லோ பெரிய வெங்காயத்தை எடுத்து போட்டு அக்காவை கூப்பிடுவேன். இந்த வெங்காயத்தை ரொட்டி காட்டுவேன் சின்ன வெங்காயத்தை வச்சு ரெண்டு சின்ன வெங்காயத்தை வந்து அப்படி அந்த செல்ல சண்டையல் அப்படி போடுற வெங்காயங்கள் ரெண்டு அடி வர்றா. இப்ப இல்ல இப்ப அவளை வளர்ந்துட்டாலும் இந்த சின்ன வயதுல மட்டும் அவைகள் என்ன வெங்காய வேற என்ன வேர் வந்து ஒட்டி கொண்டு அதே போல வேற ஒட்டி கொண்டு வெங்காய வேணும் இந்த வேற இடத்துல வந்து அவ வந்து புருவன்றுதான் கூப்பிடுவேன் புருஷோத்தம் என்று சொல்லலாண்டு. அப்ப தமிழாக்கள் ஒரு 6-7 பேர் அங்க வேலை செய்யறவை அப்ப அவ ஒரு ஒரு வேறொரு நாட்டுக்காரருக்கு வந்து அவற்ற பேர் எந்த பேர் சொல்லலாண்டு புருஷன் என்று சொல்லி கொடுத்துருக்கான்.
0: புருஷ்
2: இல்ல புருஷன்
0: ஐயோ.
2: அப்ப எனக்கு வந்ததுல எனக்கு ஆங்கிலம் கதைக்கு தெரியாது நானு. அவருக்கு என்ன விளங்கப்படுத்து தெரியாது நான் சொன்ன இல்ல இல்லையாண்டு நோ நோ வேண்டாம் அவங்க புருஷன் புருஷன் கூப்பிடுவாங்க.
0: இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம், நான் வினோ பேசுறேன்.
0: வணக்கம் வினோ, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும் வினோ. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு கொடுக்கறதுக்காக நன்றி.
3: நன்றி
0: உங்களுக்கும்.
3: எனக்கு சின்ன வயசுல இந்த சித்தி மாமா பொன்னி என்று கூப்பிடுவாங்க.
0: அழகான பேர் பொன்னி.
3: பட் எனக்கு நான் கேட்கல சின்ன வயசுல அது ஊர்ல இருக்கும் போது.
0: ஓகே, ஆனா அழகான பேர்
3: பொன்னி. இப்ப நாங்க எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து எங்களுக்குள்ள ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அட்ரஸ் பேர் சொல்லி கூப்பிட்டு கலைப்போம். இப்போ எனக்கு அவங்க வச்ச பேர் ஜோதிகா.
0: ஜோதிகா, ஆட்டேங் அப்பா, சூப்பர். ஜோதிகா எதனால அந்த பேர்? படம் வருதே, அதுல வந்து போய் பாக்கலாம். இப்ப ரொம்ப நாள் கழிச்சு சூர்யாவோட ஒரு படம் வருது, ஏதாவது ஓடணும்னு வேண்டிக்கலாம்.
3: என்ன
0: படம்
3: அது?
0: கத்திட்டேதான் இருப்பாங்க அந்த படத்துல. What to do? Yeah. சரியா, உங்களுக்கு வினோ தவிர இந்த பொன்னி பேர்
3: வினோதினியா?
0: ஆ சரி சரி, ஓகே, பொன்னி தான், அவ்வளோதான், அதோட முடிஞ்சது, வேற எந்த பேரும்
3: இல்லை.
0: ஓகே சாரி. பொன்னி சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க விரும்புறீங்க?
3: உருமி திரைப்படத்துல இருந்து கொண்டாடு கொண்டாடுன்ற பாடல்.
0: என்ன உருமி திரைப்படத்துல இருந்தா?
3: ஆமா, பிரபுதேவா அவங்க, பிருத்விராஜா அவங்க தங்கியிருந்தாங்க.
0: ஓகே, உருமி திரைப்படத்திலிருந்து
3: கொண்டாடு கொண்டாடு நம் நாடு பெண்ணாடு.
0: ஊரை விட்டு வந்த வடக்கு வடக்கு,
3: அதுதானே? இன்ட்ரோடக்ஷன் சாங் தான், ரைட். யா,
0: இது வடக்கு வடக்கு தானே?
3: ஆமா, அது அந்த ஸ்டார்ட்ல கொண்டாடு கொண்டாடு நம் நாடு.
0: அப்படியா? ஓகே ஓகே, போட்டுருவோம்.
3: நன்றி.
0: நிச்சயமா போட்டு, ரொம்ப நன்றி வினோ, மீண்டும் சந்திப்போம். தொடர்ந்து இதே மாதிரி கால் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த நேயர் இணைப்பில் வணக்கம்.
4: வணக்கம் தேவதாஸ், காய்கிறேன்.
0: வணக்கம் தேவதாஸ், காலை வணக்கம், எப்படி இருக்கீங்க? சிறப்பா, ஜாலியா, வழக்கம் போல. எல்லா நேர்களும் வந்து நம்ம மூட் எப்படி இருந்தாலும் நேர்கள் வந்து பேசினாலே வந்து மூட் பூஸ்ட் ஆயிருது. அதுப்பா, அந்த ஹாய் சொல்றதுக்காக தான் நீங்க வரணும்.
4: மாணிக்க வாசகர் தான் லாஸ்ட் நேம்.
0: அப்படியா, தேவதாஸ் மாணிக்க வாசகர், அதான் உங்களோட ஃபுல் பேரா?
4: ஃபுல் பேர்.
0: ஏங்க அப்பா, தேவதாஸ் மாணிக்க வாசகர். ஓகே,
4: அப்ப மாணிக்கன்னு கூப்பிடுவாங்க வேற பேரிடங்கள்ல, இப்ப தேவான்னு கூப்பிடுவாங்க, ஒரு மாதிரி ராஜன் கூப்பிடுறாக்களும் இருக்கணும். ராஜன் என்று,
0: ராஜனா?
4: வீட்டுல தாசன் என்று
0: கூப்பிடுவாங்க. ஓகே, ஓகே.
4: சொல்லுங்க,
0: தேவானா யாரும் தெரியுமா, சூர்யான் யாரும் தெரியுமா? அப்ப சூர்யான் ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு உங்களுக்கு வேற, ஆல்ரெடி.
4: ஓகே ஓகே.
0: யா, தேவாக்கு என்ன பாடல் கொடுக்கலாம்?
4: நீங்க விரும்பின பாட்டை போடுங்க. ஏனென்றால் ஆல்ரெடி அந்த அந்தனி இண்டால இளையராஜா பாடின பாட்டு ஒன்றை போடலாம், நல்ல பாட்டு.
0: என்ன பாட்டு?
4: அந்தனி படம் இருக்குல்ல,
0: அந்தனியா? தெரியாது, இந்த மாதிரி ஒரு ஆண்டனி. ஓகே, ஆண்டனி ஒரு படம். ஓகே,
4: அதுல இளையராஜா ஸ்ரீலங்கால எடுத்த படம்.
0: ஓகே, ஆண்டனி என்ன பாட்டு அதுல?
4: இளையராஜா ரெண்டு மூணு பாடு பாடு சொல் பாடுறாரு இல்ல?
0: ஆமா, ஓகே. அந்த இளையராஜா பாடின பாட்டு இல்லையே, என்ன பாடல்னு தெரியாம இருக்கா?
4: எனக்கு ஞாபகம் இல்ல, என்ன பாட்டுகள் வருது அதுல.
0: சரி,
4: ஏதாவது ஒரு பாட்டை போடுங்க, பிரச்சனை இல்லை, நான் கேப்பனது கையில தெரியாது.
0: யா யா, தட்ஸ் ஓகே, ரொம்ப நன்றி.
4: ஓகே, நன்றி நன்றி
0: நன்றி கால் பண்ணதுக்காக. அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம்.
5: வணக்கம் பாட்டி, புது நேர்கள் வரீனா?
0: ஆமா,
5: என்ன சொல்லுங்க, நான் உங்களுக்கு நார்மலா 8:00 தானே கால் பண்றேன்னா, இனி நான் ஒரு 9:00 அப்படி கொஞ்சம் லேட்டா கால் பண்றேன், அவியல் வேலைக்கு கால் பண்ணி நீங்க எடுங்க, நீங்க தான் எப்படி கண்டக்ட் பண்றது, ஆண்களுக்கு ஒரு பாட்டுமே வர்ணிக்க இல்லையண்டு நீதிக்கு பின் பாசம் படத்துல இருந்து அரசாக எழுதின பாட்டு நீங்க போட்டு விடுமோ, மாநிலவோ மயில் தந்தது அந்த பாட்டு.
6: என்ன பாடம், என்ன திரைப்படம் சொன்னீங்க?
5: நீதிக்கு பின் பாசம்.
6: ஓகே,
5: என்ன
6: பாடல் அது?
5: மாநிலவோ மயில்
6: தந்தது. என்ன
5: வர்ணிக்க மாதிரி இருக்கும் அந்த பாட்டு?
6: அப்படியா, அப்ப கண்டிப்பா கேட்டே தீரணும், போட்டுருவோம்.
5: ரெண்டு பேரும் ஒரே கலர் தானே?
6: அது சரி, ரைட், போட்டுருவோம். எனக்கு விருப்பம் இல்ல, நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா பண்ணுங்க,
5: இல்ல அப்படியே நீங்க வாரதே 3 நாள் தானே, அதுக்குள்ள 1 நாள் போனா என்ன?
6: சரி, ஓகே, யுவர் விஷ் தான், இதே நோ ப்ராப்ளம். நன்றி, நன்றி. அடுத்த நேயர் இணைப்பில் வணக்கம். வணக்கம் சுதானா, நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரெண்டு மூணு தடவை ஆல்ரெடி கால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிஸி ஆயிட்டீங்களோ? ஹலோ, ஹலோ சுதானா, கேக்குதா? ஹலோ, ஹலோ, அண்ணா மியூட்ல போட்டீங்களா? இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். ஹலோ அண்ணா, கேக்குதா? ஹலோ, சொல்லுங்க. ஐயோ, ஒண்ணுமே கேட்கல, ரொம்ப மோசமா இருக்கு இணைப்பு. திருப்பி கட் பண்ணி கூப்பிடுறீங்களா? எடுக்கிறேன். ஆ, நன்றி. ஒண்ணுமே கேட்கல, என்னன்னு தெரியலையே, பரவாயில்ல. இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க, வாழ்க்கை எப்படி போகுது?
7: நான் நல்லா தான் இருக்கிறேன். ஆனா வந்து எனக்கு மேக் ஷோ பண்ணணும், நான் இல்லை என்று போட்டு என்ன வச்சா யாரும் ஓட்டையினா தானே?
6: ஆ, எல்லாருமே உங்களதான் ஓட்டுறாங்க.
7: இன்னைக்கு
6: வந்து உங்களுக்கு வந்து நிறைய பெயர்கள் இருக்கும் இல்லையா, இப்ப சத்யா தவிர என்னெல்லாம் வந்து உங்க சுத்தி, வீட்டுல ஒரு பேரு, ஆபீஸ்ல ஒரு பேரு, அதுக்கப்புறம் காலேஜ்ல, ஸ்கூல்ல, இந்த மாதிரி நிறைய பேர்கள் இருந்திருக்கும். அந்த பேர் எல்லாத்தையும் வந்து லிஸ்ட் போட்டு சொல்ல போறீங்க என்கிட்ட இன்னைக்கு.
7: சின்ன வயசுல வளரும் போது எல்லாரும் சக்தி சத்யம்லாம்
6: கூப்பிடுவாங்க.
7: பிறகு நான் ஹைஸ்கூலுக்கு பேருந்து சிட்டிக்கு அங்கே யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணத்தை சொன்ன படிக்க போன அப்புறம் எல்லாரும் சத்யா என்று கூப்பிட்டாங்க.
6: சத்யா, ஓகே, நைஸ்.
7: மேல அந்த பேர் தான். பிறகு நான் வேற வேல மாத்தினா பிறகு
6: என்ன பேரு? உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி போகுது? நல்லா எல்லாரும் உங்களை ரொம்ப விரும்பி ஆசைப்பட்டு கேட்டுக்கிறாங்களா எல்லாத்தையும்?
8: ஆமா, சரியா கேக்குறாங்க. அப்ப என்னோட ஆண்டி சட்டா வந்து
6: தேவைப்படுது. அவ்வளோ டிமாண்ட். ஐயோ, கட் ஆயிருச்சு உங்க லைன் சுத்தி. வந்துட்டாங்க. ஹலோ, கேக்குது? விரும்பி செய்யற எந்த வேலையா இருந்தாலும் ஜாலிதான்.
8: இந்த வந்த பிறகுதான் எனக்கு வேலையில திருப்பி வர சொல்லி லெட்டர் வந்திருக்குது. மேபி நெக்ஸ்ட் மந்த் நான் திருப்பி வேலையில ஜாயின்
6: பண்ணி. சூப்பர், குட் நியூஸ், வெரி குட், வாழ்த்துக்கள். அப்ப பல ட்ரீட் பெண்டிங் இருக்கு சத்யா, எல்லாத்தையும் வந்து ஒன்னா வச்சு கொடுத்துருங்க எங்களுக்கு. சொல்லுங்க சத்யா, என்ன பாடல் கேட்க விரும்புறீங்க?
8: என்ன பாட்டு நிறைய இருக்குது என்று சொல்லிருக்கேன். பிரச்சனையில எனக்கு பாட்டு தேவையில் என்று சொல்லுவாங்க. நான் இமேஜின் பண்ணி பாக்கிற முடியும் மொத்த நாள் ஒரு ஹாப்பியா இருக்கும். அடுத்த நிமிஷமே சொல்லுவாங்க, விரும்பினா நீங்க இந்த பாட்டை போடுங்கன்னு சொல்லி ஒரு பாட்டை சொல்லி டக்குன்னு முகாம் அப்படியே சொல்லிங்க போகும்னு நினைக்கிறேன்.
6: என்ன இப்படி சொல்றீங்க சாச்சா? இல்லை, அவங்க என்ன காசா கேக்குறாங்க? பாட்டு தானே அள்ளி கொடுப்போம், எத்தனை பாட்டு வேணா கேளுங்க. விரும்பி பாடல் கேக்கும் போது தராம எப்படி? நிஜமாவே பாட்டு ஏதாவது இருக்கா சத்யா? சொல்லுங்க, போட்டுலாம்.
8: இல்ல,
6: நான்
8: எனக்கு போடுங்க. நன்றி
6: நன்றி சத்யா, மீண்டும் சந்திப்போம். சுதானா, இப்ப கேக்குதா? ஹலோ,
9: கேக்குது. இப்ப கொஞ்சம் நெட்வொர்க் கொஞ்சம்
6: கேக்குது. ஓகே ஓகே. ஏற்கனவே ரெண்டு மூணு தடவை கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிஸி ஆயிட்டீங்க போலயே.
9: அவங்க வந்துட்டாங்க, போறது மாறதுனால அப்பதான்.
6: அது சரி, ஓகே ஓகே. சொல்லுங்க சுதாகர்.
9: பேருக்கு முதல்ல ஒன்று சொல்லணும், ஒரு ஒரு சாண் உயர்ந்துட்டீங்க அப்படி இல்லையா?
6: எதுக்கு?
9: அது சரி, அவங்க அவங்க பட்ரிசி ஆன சொல்லுங்க, நீங்க திருசா ஆன சொல்ற மாதிரி
6: கிடைச்சு. பட்ரிசியா ட்ரிஷியா ட்ரிஷியாவா ஆயிடுச்சா உங்களுக்கு? ஐயோ,
9: எல்லாம் நினைச்சுவாங்க. மற்றது எனக்கு வந்து நிறைய பேர், நான் வந்து ஒரு ஐயர், வீட்டு பக்கத்துல ஐயர் ஆக்கல, அவங்க கோயில்லாம் வச்சுக்காங்க. சரி, அப்ப அவங்கள அவங்கள கோயில்ல எங்களுக்கு புக்க மோதகம் எல்லாம் தருவாங்க. அவங்களுக்கு அவனுக்கு தலையடி, எனக்கு தலையடி அவனுக்கு காய்ச்சலன்னு சொல்றது.
6: ஓ, மாத்தி மாத்தி ரோல் பிளே, வேற வேற அடுத்தடுத்து எடுத்துக்கிறது. நீ நீ இது எடுத்துக்க, நான் இதை எடுத்துக்கிறேன்
9: அப்படின்னு கொடுப்பாங்க. எங்க வந்து அப்பா வந்து போலீஸா இருந்தாக்கா அந்த சில வயது மூத்தாக்கள் மரியாதைக்காக என்ன பொடி சாண கொடுப்பாங்க, அப்பா எந்த பேசுறதாக என்ன பொடி சாண கொடுப்பாங்க, அது மரியாதை. மற்றது ஸ்கூல்ல வந்து நான் புக்க மோதம் கூட சாப்பிடுவேன் சரியா.
6: ஓகே,
9: அப்ப புக்க புக்க ஏதுவாங்க,
6: புக்கேனா என்னது, பொங்கல் பொங்கல்
9: புக்கேன்
6: ஏன் அவங்களை சுத்தி முச்சிட்டே இருப்பீங்களா
9: அவ்வளவுதான்
6: வேற நிறைய இருக்கு சுதா ஒண்ணு அது தவிர
9: இன்ட்ரெஸ்டிங்,
6: நல்ல ஹிஸ்டாரிக்கலான ஒரு பெயர்கள், அருமை. என்ன பாடல் கேட்கலாம் சுதானாவுக்கு?
9: சுதானாவுக்கு பாட்டு கிட்ட இப்ப சத்யா சொன்ன மாதிரி தான் நானும்
6: இல்ல இல்ல தாராளமா கேட்கலாம் சொல்லுங்க, எந்த பாட்டா இருந்தாலும் சொல்லுங்க போட்டுருவோம்.
9: நான் கேட்கலான்டக்கு இந்த பாட்டு என்ன தாய்மையில் ஆன படத்துல இருந்து மல்லிகை பூ பூத்திருக்கு, அது மலையில நினைஞ்சிருக்கு
6: நினைச்சேன் நீங்க இந்த மாதிரி பாட்டு தான் ஏதாவது எடுத்து வருவீங்கன்னு சொல்லி. ஓகே, நல்ல பாட்டு கண்டிப்பா, நல்ல பாட்டு, நல்ல
9: பாட்டு. நான் கேட்ட இதுக்கு நீங்க ஆன்சர் பண்ண பதில் சொல்லுங்க.
6: எது
9: அந்த முதல் போன வெள்ளிக்கிழமை அந்த ரெண்டு பேரும் நம்பர் கேட்டேன்.
6: ஓ, இவரது ரசிகரோட நம்பர் தானே?
9: ரசிகனும் இதயனும் ரெண்டு பேர்
6: ரெண்டு. ஓ சாரி, நான் மறந்துட்டேன், நான் உங்களுக்கு அனுப்புறேன், இப்பவே அனுப்புறேன்.
9: அதான் சொன்ன பழமொழி ஒன்று, சாமி சாமி கொடுக்குமாம் உட வரத்தை கொடுக்குமாம் சரியா,
6: என்ன இப்படி சொல்லிட்டீங்க, இப்பயே அனுப்புறேன் பாருங்க. ஓகே, ஷூர், நிச்சயமா நான் உங்களுக்கு அனுப்புறேன் அவங்க ரெண்டு பேரோட நம்பரையும். உங்களோட என்கிட்ட ரெண்டு நம்பர் இருக்குது, இதில் 56 முடிகிற நம்பரும் இருக்கு, 65 முடிகிற நம்பரும் இருக்குது. நான் 56 முடிகிற நம்பருக்கே அனுப்புறேன். நிறைய நேர்கள் வந்து சூப்பர் சூப்பரா அவங்களுடைய பேரை சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப பாடல்களும் விளம்பரங்களையும் தொடர்ந்து நேர்களை சந்திப்போம்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
5: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிஸ்ஸிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
6: 416-700-2222. 416-700-2222. J.CA.

0: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
0: 9054176069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 9054176069. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, Scarborough, Midland and Ellesmere, 416-757-1000, mymechanicauto.ca.
2: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன், 647-459-9757.
3: நேரம் சரியாக 10:55 ஆகுது. இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வண்டி கிளம்புறப்ப வந்து ஏறுன அந்த நேயர் யாரு?
4: ஓடுதா வண்டி, ஓடுதா வண்டி.
3: வணக்கம் டான்மில் சந்திரன், எப்படி இருக்கீங்க?
4: இல்ல, காலையில் கழித்து கொண்டிருந்ததை கேட்டிருந்தேன். பரமேஸ்வரி சண்முகம் அவங்க எல்லாம் கண்டிருந்தேன். இப்ப ரெண்டு நாளுக்கு முன்ன கண்டிருந்தேன். அவர் அன்னியத்தின் விழாவில் கண்டிருந்தேன். சேர்ந்திருப்பேன்.
3: சொல்றீங்க,
4: பரமேஸ்வரி சண்முகம் பக்தி பாலசிங்கம் கண்டிருந்தீங்க?
3: ஆமாமா, ஆமாமா. எப்படி இருக்காங்க இவங்க? ராஜேஸ்வரி பாலசிங்கம்,
4: ஸ்ரீ ராஜேஸ்வரி.
3: என்ன இப்படி சொல்லிட்டீங்க? புசுக்குன்னு
4: எதிர்பார்க்காத கொஞ்சம் எடுப்பாரு தெரியும். ஆனா இவ்வளவு தூரத்துக்கு எடுப்பாரு தெரியாது, எதிர்பார்க்கல. யாருமே உண்மையிலே நல்ல ஒரு வித்தியாசத்தை காட்டி இருக்குது. சிரிச்சிருக்கிறாம் சந்திரன் மாதிரி இருக்கான்னு அவ தான் வச்சவா
3: சந்திரன்.
4: வந்து கொஞ்சம் மூக்கு கொஞ்சம் நின்றுடா, மூக்கா மூக்காண்டு கூப்பிடுவாங்க.
3: பட்ட பெயர்ல மூக்கா.
4: பிறகு வந்து ஒரு நான் அட்வான்ஸ் லெவல் படிக்க போக நடத்துல அந்த ஸ்கூல்ல இதுன்றதுல எங்களை ஜனாதிபதியா ஜிஆர் ஜவஹர்லா வந்திருந்தேன்.
3: ஓகே,
4: அப்ப உடனே அவசியம் ஜிஆர் மாதிரி விட்டு மூக்கு இருக்கணும்னு ஜிஆர் கூப்பிடுவாங்க. தனியாக ஜிஆர்னா இடைக்காரில் உள்ள என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஜிஆர்.
3: ஜிஆர்னா நீங்க தான். ஓகே,
4: அப்படி யூரோப்பில் இருக்கிற வந்து எஸ் எஸ் சந்திரன் பாடிவுட் வேறு தானே?
3: ஆமா,
4: சூப்பர். வேலையில வந்து என்னன்னா
3: எல்லா பேரையும் அப்படியே வரிசைப்படுத்தி சொன்னதுக்காக ரொம்ப நன்றி.
4: நன்றி ஒரு சந்தர்ப்பத்தை தந்ததுக்கு. உண்மையில இதை வந்து நாங்கள் எங்களோட பிள்ளைகள் சொன்ன என்ன அப்பா இதை சொல்லி கொண்டிருக்கிறாரு இதெல்லாம் போட்டு அவை அதை கேப்பிடையாடுதா இல்ல கேக்குற கேக்குற தன்மை இல்லைன்னா இந்த வயசு மாறிடுது. ஓ இனி அவையும் உங்களை மாறி ஒரு வயசு வரைக்கிறார் எங்களை பற்றி
3: கேப்பிட.
4: ஓ ராத்திரி கூட சுண்டனம் பண்ணிகள் நான் அங்க வேலை செய்த பொழுது அந்த அந்த ரெஸ்டாரண்ட் க்ளோஸ் பண்ண வழி கிட்ட பொழுது ஒவ்வொரு 5 நேஷனாலிட்டி இதுல உள்ளாக்கள் வந்து வெயிட்டர்ஸா வேலை செய்யறாங்க. அப்ப நான் வந்து அப்ப சரி இருந்திருப்போ அப்ப ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொருத்தர் மெனு போட்டிருந்தாங்க. அப்ப மெனு போட்டிருக்கல நான் வந்து என்னுடைய நாளுக்கு பிரியாணி போட்டிருக்கேன் அந்த இது பேப்பர் எடுத்து இருந்திருக்கேன். அப்ப அத கிளம்பிருக்கு சும்மா ராத்திரி சும்மா ஆல்பம் தட்டி பாக்கல ஒரு பேப்பர் இருந்த அப்ப மகளுக்கு இந்த காட்டு கொடுத்த இதான். அப்ப ஒரு நாள் வந்து ஸ்ரீலங்கன் ஹவுஸ் சந்திரன் கந்தசாமி இவர் வந்து குக் பண்ற மெனு வந்து பிரியாணி என்று சொல்லியும் அப்ப ஒரு ட்ரிங்க் வந்து சர்பத்தாண்டு ஸ்பெஷல் ட்ரிங்க் $15 வித்து இருக்கிற அந்த பிரியாணி.
3: அப்படியா?
4: அப்ப கீழே வந்து அந்த நீங்க நல்லா சாப்பிடணும் சொன்னாக்கா அப்ப ஒரு நிமிஷம் தான் ஒவ்வொரு மெனு பேப்பர்லயும் நன்றாக சாப்பிடணும் எழுதி இருக்கேன். அதுல ஒரு 2 சீட் நான் என் பேக்ல இருந்திருக்கு ராத்திரி பாத்துருந்திருக்கு. அப்ப நான் வந்து எந்த கையில இருந்து பட நன்றாக சாப்பிட முடியும் அதுல நான் மெனு
3: நன்றி.
4: நீங்கள் மீண்டும் மீண்டும் விசாரிக்கிறத அது உண்மையிலே நாங்கள் கொடுத்து வச்சிருந்தோம் கூறிக்கொண்டு பாடல் வந்து நீங்க ஏதோ ஒரு பாடலோட இணைத்து விடுங்க.
3: ஓகே சூப்பர். நிச்சயமா ரொம்ப நன்றி சந்திரன். ரொம்ப ஒவ்வொரு அது ரொம்ப ஸ்வீட்டா இருந்தது ரொம்ப ஹார்ட் டச்சிங்கா இருந்தது நீங்க பேசினது நன்றி அதற்காக.
4: நன்றி ராஜன் நன்றி.
3: கடைசி நேயர் சாரா வந்துட்டு போயிட்டாங்க பாவம் அவங்களுக்கு கம்மி பிரேக் தான் இருந்தது போல பிரிஃபர் பண்ணி எடுத்துருக்கலாம்னு வச்சேன். சாரா மறுபடியும் கூப்பிடுங்க கண்டிப்பா எடுக்கிறேன். கடைசி நேயர் அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம் காசிநாதன்.
3: வணக்கம் காசிநாதன்.
5: பாடல்
3: ஏன் அந்த பாடல்?
5: அதானே நாட்டின் ஆனந்தம் இருக்கு. அப்பன் புள்ள சண்டைகள், சகோதர சண்டைகள்.
3: ஆஹா, ஓகே. அதனாலயா?
5: அதான் நீதிதான், நீதிதான் பில்லு. அப்பனா புள்ளியா நீதிதான் பில்லு, மரம் தான் பில்லு.
3: அது நிச்சயமா. என்னைக்குமே என்னைக்குமே நீங்காத ஒரு பாயிண்ட். சூப்பர், நன்றி காசிநாதன். நிகழ்ச்சி செய்திகளை தொடர்ந்து என்றும் கலக்கல் நிகழ்ச்சிகள் தொடரும். டொரண்டோவுடைய தற்போதைய வானிலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து கரண்டா ஆக்சுவலி நல்லா தான் இருக்கு இன்னைக்கு வானிலை. ஆனா ஒரு 3-4 மணி வரைக்கும் நல்லா இருக்கு, அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி டவுன்ல போகுது. இப்ப தற்போதைய வானிலை 14°C, அப்படி 15 அப்படின்லாம் ஏற ஆரம்பிக்குது. ஏறுறது நல்லது தான், ஏறிட்டு அதுக்கப்புறம் திருப்பி இறங்கும். இன்றைக்கி ஓகே ஓகேவாக இருக்குது. இப்போ கரண்ட்டாக எவ்வளோ இருக்குது? அதில் கரெக்டு தான், ஓகே, இறங்கிருச்சு ஆல்ரெடி. இப்போ வந்து 15 degrees தான் இருக்குது. குட்டு, லைட்டாக மழையும் பெஞ்சிருக்குது, அதனால் ஓகே. இந்த வெதர் கம்ஃபர்டபுளான வெதர் தான். இப்போ செய்திகளை தொடர்ந்து உங்களை என்றும் கலக்கல் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன்.
6: கிழக்கு மாகாண அமைச்சரவையின் அங்கீகாரத்துடன் 2013 ஆரம்பிக்கப்பட்டு தற்போது பல மாவட்டங்களைச் சேர்ந்த நோயாளிகளின் நம்பிக்கைக்குரிய இடமாக விளங்கும் திருகோணமலை கிண்ணியா நடுத்தீவு மாவட்ட ஆயுர்வேத வைத்தியசாலை போதிய வளங்களின்றி பாரிய பின்னடைவை சந்தித்துக் கொள்ளது. இந்த வைத்தியசாலையின் வெளிநோயாளர் பிரிவுக்கு நாளாந்தம் 100 மேற்பட்ட நோயாளிகள் வருகை தருகின்றனர். விடுதி வசதி, கிளினிக் மற்றும் சத்திர சிகிச்சை என 3 பிரிவுகளும் இயங்கி வரும் நிலையில் நோயாளிகள் தங்குவதற்கோ அல்லது அமர்ந்து இருப்பதற்கோ போதிய ஆசன வசதிகள் இல்லை. இதனால் முதியவர்கள் உட்பட நோயாளிகள் மரநிழல்களிலும் வீதியோரங்களிலும் பல மணி நேரம் காத்து கிடக்க வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது. வைத்தியசாலைக்கு குறைந்தது 6 வைத்தியர்கள் தேவைப்படும் நிலையில் தற்போது 2 மாத்திரமே பணியில் இருப்பதாக வைத்திய பொறுப்பதிகாரி வைத்தியர் AW மாசா தெரிவித்தார். பல்வேறு கஷ்டங்களுக்கு மத்தியிலேயே இந்த வைத்தியசாலையை கொண்டு செல்வதாக அவர் குறிப்பிட்டார். இந்த மாதம் மட்டும் 2 பித்தப்பை கல்லகற்றும் அறுவை சிகிச்சைகள் வெற்றிகரமாக செய்யப்பட்டுள்ளன. இன்னும் 10 நோயாளிகள் காத்திருக்கின்றனர். ஆனால் வைத்திய தட்டுப்பாடு காரணமாக உரிய காலத்தில் சிகிச்சைகளை வழங்க முடிவதில்லை. வாரத்தில் 5 நாட்களும் கிளினிக் சேவைகள் நடைபெறுகின்றன. ஆனால் மின்சார வசதியே இல்லாத ஒரு சிறிய இருண்ட பழைய கட்டிடத்திலேயே இந்த சேவைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இதன் கூரை இடிந்து விழும் நிலையில் காட்சியளிக்கின்றது என அவர் மேலும் கவலையுடன் தெரிவித்தார். இலங்கைக்கான ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் மேத்யூ டக்வர்த் அவர்களுக்கும் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் அவர்களுக்கும் இடையில் செவ்வாய்க்கிழமை சந்திப்பு இடம்பெற்றது. முல்லைத்தீவு கள்ளப்பாடு வடக்கு பகுதியில் அமைந்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் அவர்களது மக்கள் தொடர்பகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பில் முல்லைத்தீவு, வவனியா, மன்னார் உள்ளிட்ட வன்னி பிராந்தியத்தில் நிலவும் நில ஆக்கிரமிப்புகள், விவசாயிகள் மற்றும் மீனவ மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள், மக்களின் வாழ்வாதார நிலைமைகள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டன. மேலும் இதன்போது முள்ளிவாய்க்கால் கஞ்சி தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகருக்கு தெளிவுபடுத்தியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. சட்டமன்றத்தின் அனைத்து நிகழ்வையும் நேரடியாக ஒளிபரப்ப வேண்டுமென்று பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். சட்டப்பேரவையில் சபாநாயகரை வாழ்த்தி பேசிய அவர், தமிழ்நாட்டில் இனி நடக்கும் நிகழ்ச்சிகள் அனைத்திலும் தமிழ்தாய் வாழ்த்துக்கு முன்னுரிமை வழங்க வேண்டுமென்றும் கேட்டுக் கொண்டார். இதேவேளை சட்டப்பேரவை நிகழ்வுகளில் பங்கேற்றபின் செய்தியாளர்களிடம் பேசிய பாட்டாளி மக்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற குழு தலைவர் சௌமியா அன்புமணி, நம்பிக்கை வாக்கெடுப்பில் தங்களது நிலைப்பாடு குறித்து கட்சி தலைமையை முடிவெடுக்கும் என்று தெரிவித்தார். தமிழ்நாட்டில் 717 டாஸ்மாக் கடைகள் மூட முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டு இருப்பதற்கு சௌமியா அன்புமணி வரவேற்பு தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் FM-இன் செய்திகள். பிரிட்டிஷ் கொலம்பிய மாகாணத்தில் சமீப மாதங்களில் மிரட்டி பணம் பறித்தல் வழக்குகள் குறைந்து வருவதாக காவல்துறை தெரிவித்து இருந்தாலும் இந்த நெருக்கடியை எதிர்த்து போராடுவதே அரசாங்கத்தின் முதன்மையான பொது பாதுகாப்பு முன்னுரிமையாக உள்ளது என பிரிட்டிஷ் கொலம்பியாவின் பொது பாதுகாப்பு அமைச்சர் கூறினார். பல காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு இது தொடர்பான ஒரு வட்டமேசை கலந்துரையாடலில் நீனா ட்ரிகர் தொடக்க உரை ஆற்றினார். அப்போது அவர் கனடா எல்லை சேவைகள் முகாமையுடன் இணைந்து மிரட்டிப்பணம் பறிப்பவர்களை பொறுப்பேற்க வைப்பதில் நல்ல முன்னேற்றம் கண்டுள்ளதாக கூறினார். இதுகுறித்து கருத்து தெரிவித்த RCMP துணை ஆணையர் டுவன் மேக்டொனால்ட், மாகாணத்தில் மிரட்டிப்பணம் பறித்தல் தொடர்பான நடவடிக்கைகள் ஒட்டுமொத்தமாக குறைந்துள்ளன என்றும், இந்த குழு முன்னேற்றத்துக்கு மாகாணத்தின் தடுப்பு பணிக்குழு, அதன் கூட்டாளிகள் மற்றும் பிறரின் பணிகளே காரணம் என்றும் குறிப்பிட்டார். அத்துடன் மிரட்டிப்பணம் பறித்தல் சந்தேக நபர்கள் மீது குற்றச்சாட்டுகளை பதிவு செய்வதிலும் அவர்களை அகற்றுவதிலும் அதிகாரிகள் குறிப்பிடத்தக்க வெற்றியை பெற்றுக்கொண்டனர். மேலும் மிரட்டிப்பணம் பறித்ததால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் பரந்த சமூகத்தினரின் ஒத்துழைப்பும் அதிகரித்துள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பெரும்பாலான பணிகள் பொதுமக்களுக்கு தெரியாவிட்டாலும் மிரட்டிப்பணம் பறித்தலை கையாள்வதற்கு காவல்துறையின் வளங்கள் பெருமளவில் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் கூறினார். மாகாண பணிக்குழு தற்போது 36 விசாரணை கோப்புகளை பின்தொடர்ந்து வருவதாகவும், உயர்மட்ட சந்தேக நபர்கள் மீது கவனம் செலுத்துவதால் மேலும் பல தகவல்கள் வரவிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். போருக்கு பிறகு ஹோர்முஸ் நீரிணை வழியாக பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்ட ஒரு பன்னாட்டு பணித்திட்டம் குறித்து 40 மேற்பட்ட நாடுகளின் பாதுகாப்பு அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த நடவடிக்கைக்கு ஐக்கிய ராஜ்யமும் பிரான்சும் தலைமை தாங்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஜப்பானின் பாதுகாப்பு அமைச்சர் ஜின்ஜிரோ கொய்சுமி இந்த பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொண்டு ஹோர்முஸ் நீரிணை ஒரு சர்வதேச பொது சொத்து என்று குறிப்பிட்டார். மேலும் அந்த மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த நீர்வழியில் ஸ்திரத்தன்மை விரைவில் திரும்ப வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே ஒரு நீடித்த போர் நிறுத்தம், ஈரானுடைய தொடர்ச்சியான தொடர்பு மற்றும் செயல்பாட்டு மட்டத்தில் அச்சுறுத்தல்களை குறைத்தல் ஆகியவற்றை பொறுத்தே இந்த பணியின் வெற்றி அமையும் என்று கொய்சுமி கூறினார். மேலும் இந்த கூட்டத்தில் தனது பங்கேற்பு பன்னாட்டு பணியில் ஜப்பானின் பங்கேற்பை குறைக்காது என்றும் அவர் தெரிவித்தார். தமிழக

0: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
1: வொர்க்கிங் ஃபார் யூ.
0: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: கனடாவின் முதல் முதல் முதல் HD. இது தமிழ் HD.
3: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
4: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
5: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000. 416-284-7000.

0: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
1: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்.
2: உங்களுக்கு உப்பவம் அண்ட் ஹாலிடே சீசன் வருது, வீட்டுக்கு காத்தா சாப்பிட வர போய் வந்து கோசலியும் மெலிகா மண்டலா வந்து பாக்குறோம். டீன் கலி
1: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குற? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
0: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
3: 9052708800
0: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 52, தெரிந்த வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆம் அன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியுமாகும்.

0: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661 416-475-4661
2: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 pound நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5%
3: துபாய் சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266
3: Jeeva Jewelers.
5: Everything okay? No problem andichinam.
4: Bar kalamu closing da tadikira nadik.
6: The customer you're trying to reach is not available.
0: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155 416-268-0155.
5: Last minute left. Closing day, the brothers, Chelladuk, thanks.
4: Chellamiladat, Selvam.
5: Cherry.
0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
7: Nissan head-to-head event. இப்பொழுது Morningside Nissan இல் approval credit க்கு 2026 Nissan Rogue 5 வருடங்களுக்கு 0 financial demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentra-வுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
8: மார்க்க மக்களே, தாமோல் நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
0: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்.
8: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை.
0: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி. மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200 9-5-6-7-2-0-0
9: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
10: அதிகாரம் 52. தெரிந்து வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆம் அன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியும் ஆகும்.

எப்படி மாத்தி மாத்தி வர்ணிச்சுக்கிறாங்க லவர்ஸ் ரெண்டு பேரும். இந்த பாட்டு தான் வந்து சொல்லியிருந்தார், இது என் ஆண்களை வந்து இந்த மாதிரிலாம் வர்ணிச்சதே இல்லை, இந்த பாட்டை கேளுங்க அப்படின்னாரு. நல்லா இருந்தது அந்த விஷயம். ஸோ முதல் முறையில் ஆம்பளையை வந்து இப்படிலாம் தனித்தனியாக பாட்டு பாட்டாக வந்து ரசித்து எழுதின பாடலில் இது ஒன்று நல்லா இருந்தது இல்லையா. இப்போ சினிமா செய்திக்கு வருவோம். மாற்றம் வரும், மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லி தமிழகத்தில் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கிற ஒரு சரித்திரத்தையே புரட்டி போடுற மாதிரி ஒரு வரலாறு தான் நடந்திருக்கு. இப்போ தேர்தலுக்கு முன்னவே வந்து நிறைய சினிமா பிரபல்யங்கள், நடிகர்கள், நடிகைகள், தயாரிப்பாளர்கள், தியேட்டர் உரிமையாளர்கள் விஜய்க்கு வந்து தங்களுடைய ஆதரவை பயங்கரமாக தெரிவிச்சிருந்தாங்க. ஏன்னா கண்டிப்பாக வந்து சினிமாவுக்குன்னு நிறைய நல்லது பண்ணுவார் அப்படின்னு சொல்லி தேர்தல் முடிவுகளுக்கு முன்னரே வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் சப்போர்ட்டும் இருந்தது. பிடிக்காதவங்க கூட வந்து தேர்தல் முடிவு வந்ததுக்கப்புறம் வாயை திறந்துட்டு ஆட்டேங்கப்பா சூப்பர் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்களும் தெரிவிச்சிருந்தாங்க. ஒரு சினிமாவிலிருந்தே வந்து மீண்டும் ஒருத்தர் வந்து முதல்வராக இருக்கிறது வந்து தமிழகத்துக்கு ஒன்றும் புதுசு கிடையாது, ஏற்கனவே பார்த்த கதை தான். ஆனாலுமே வந்து இது அதிரடியாக இருக்குப்பா, இது பயங்கரமாக இருக்குது, அட்டேங்கப்பா அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆச்சரியப்படுற அளவுக்கு வந்து ஒரு கெத்தோடு தான் வந்து உள்ளே வந்திருக்காரு அப்படிங்கிறத வந்து பார்க்க முடியுது. டெய்லி காலையில் சீரியல் பார்க்குறவங்க, சினிமா பார்க்குறவங்க, அந்த மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு இப்போ நியூஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து விஜய் இன்றைக்கி என்ன பண்ணுறாரு, இன்றைக்கி காலையில் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அவரை மட்டுமே வாட்ச் பண்ணுறதே வந்து எல்லாருக்கும் வந்து இப்போ வேலையாக இருக்குது. எங்கள் அம்மாலாம் ரொம்ப ரேராக தான் அரசியல் பற்றி பேசுவாங்க, அவங்களே வந்து ஏ பார்த்தியா எல்லோரையும் போய் மீட் பண்ணி எல்லாரையும் வந்து அரவணைச்சி போகிறோம், அப்படி தான் இருக்கணும், சூப்பர், வெரி குட் அப்படின்னு சொல்லி ஓவராக விஜயை பற்றி புகழ்ந்துகிட்டே இருக்காங்க. நம்ம ஏதாவது கேட்டால் தான் கேவலமாக திட்டுறாங்க. ஆனால் எல்லார் வீட்டோட செல்லப்பிள்ளையாக அவர் ஏற்கனவே இருந்தார் தான், இப்போ இன்னும் அதிகமாக ஸ்கோர் பண்ணிட்டுருக்காரு. இப்போ வந்து நிறைய கையெழுத்து போட்டு சில மாற்றங்கள்லாம் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருந்த நேரத்தில் அதிகாலை காட்சிகள் யூஸ்வலாக வந்து சினிமாவில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு தியேட்டரில் வந்து 11 o'clock தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஷோ ஆரம்பிக்கும். சில டைம் வந்து சில இடத்துல 10:30 to 11:00 அப்படி தான் முதல் காட்சி காலையில் வந்து 11:00 to 11:30 தான் வந்து யூஸ்வலாக போடுவாங்க. ஆனால் இந்த புது படம் ரிலீஸ் ஆகிற மட்டும் ஸ்பெஷல் காட்சி அப்படின்னு சொல்லி இப்போ சூப்பர் ஸ்டார் படம் வருது, பெரிய பட்ஜெட் படம் வருது, எனக்கெல்லாம் ஞாபகம் இந்த ஜீன்ஸு தி இண்டியன் இந்த திரைப்படத்தெல்லாம் வந்து காலையில் 6 o'clock ஷோ போடுவாங்க. 4 o'clock எழுந்திரிச்சு குளிச்சு ரெடியாகி போய் அங்கே பயங்கரமாக பட்டாசை வெடித்து கோலாகலமாக குதூகலமாக FDFS வந்து பார்த்தனையாகவும் எனக்குமே இருக்குது. எனக்கு அதுதான் உண்மையான ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ, அதாவது காலையில் 6 o'clock. ஏண்டா அவன் உலகத்தில் என்னென்னலாம் வந்து காலையில் எழுந்திரிச்சு பண்ணுறான், போய் நாய் வந்து திரைப்படத்தை பார்க்குது அப்படின்னு சொன்னாலும் அது ஒரு ஃபீல் தான். ஸோ அப்படி காலையில் 6 o'clock ஷோலாம் வந்து முன்னாடி இருந்தது, அது சூப்பராக இருக்கும். அப்படி சன்னு கூட ரைஸ் ஆகிருக்காது, பட்டாசை வச்சுட்டு ஃபுல்லாக கோலாகலமாக அங்கே வந்து முன்னாடி நாளே வந்து அந்த தியேட்டருக்கு முன்னாடி புதுசாக ஒரு கடை வரும், திடீர்னு அந்த முன்னாடி நாளே வந்து அங்கேயே வந்து ஒரு தார்பாலின் போட்டு படுத்துருவாங்க. காலையில் எழுந்திரிச்சு யூஸ்வலாக டீ கடை இருக்கும், ஆனால் நிறைய கூட்டம் இருக்குல்ல, டீ மட்டும் எப்படி காலைல 6 o'clock அப்படின்னா உள்ளே பயங்கரமாக பசிக்கும். தியேட்டருக்குள்ளே போனாலும் 6 o'clock வந்து 6 o'clock வெடிய காத்தால 6 o'clock ஷோக்கு தியேட்டர் கேன்டீன்லாம் பெருசாக ஓப்பன் ஆகிருக்காது. அப்போ திடீர்னு அந்த காலையில் 6 o'clock மட்டும் ஒரு கடை உருவாகும், திடீர்னு அந்த இடத்துல வந்து இட்லி வரும், வடை வரும், சுட சுட பஜ்ஜி போண்டா போட்டுட்ருப்பாங்க, அது சரம் மாதிரியாக ஓடும். அப்படி வந்து கடை வைக்கிற ஆளையும் எனக்கு தெரியும், அன்னைக்கு மட்டும் வந்து பயங்கரமாக சம்பாதிப்பார், அது ஒரு போனஸ் மாதிரி. அதுக்குன்னு தியேட்டருக்குள்ளேயே வந்து கொஞ்சம் தியேட்டருடைய அந்த ஏரியா வாட்ச்மேனு இன்னும் சில சூப்பர்வைசர் அவங்களுக்குலாம் ஆல்ரெடி கரெக்ட் பண்ணி காசு கொடுத்து வச்சு அவங்களுக்கு இலவசமாக டிஃபன்லாம் கொடுத்து இந்த ஒரு 3 நாள் முதல் 3 நாளில் மட்டுமே வந்து நல்லா பைசா பார்க்குற ஆளுக்கெல்லாம் இருப்பாங்க. அந்த ஃபன் மொமெண்ட்லாம் இப்போ இல்லை, ஏன் அப்படின்றத சொல்கிறேன். சே, இந்த தும்மல் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. முந்தைய திமுக ஆட்சியில் வந்து அதிகாலை காட்சிகள் வந்து ரத்து செய்யப்பட்டு காலை 9 o'clock தான் மட்டுமே வந்து சிறப்பு காட்சிகள் வழங்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ 11 o'clock முன்னாடி யூஸ்வலாக வந்து 6 o'clock ஒன்று, 9 o'clock ஒன்று, 11 o'clock ஒன்றுன்னு சொல்லிட்டு மாற்றுவாங்க. இப்போ அந்த 6 o'clock தூக்கிட்டு 9 o'clock தான் வந்து சிறப்பு காட்சி வந்து போடணும், 6 o'clock வந்து போடக்கூடாது அதிகாலை காட்சி அப்படின்னு சொல்லி அந்த 6 o'clock தூக்கிட்டு 9 o'clock மட்டும்தான் வந்து அப்ரூவ் பண்ணியிருந்தாங்க திமுக ஆட்சியில்.
சரி தலைவன் விஜய் வருவாப்பில் நமக்குன்னு இதை மாற்றி எழுதுவாப்பில் 6 மணி ஷோ போட்டால் வந்து இன்னொரு ஷோ எக்ஸ்ட்ராவாக ஓட்டலாம், தியேட்டர் உரிமையாளர்கள்லாம் இன்னும் கொஞ்சம் காசு அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தா. விஜய் தலைமையில் வந்து இந்த தாவேக்கா அரசும் வந்து அதையே பின்பற்றுது. ஸோ அதையே சைன் அப் பண்ணியிருக்காரு, கிடையாது 6 மணி ஷோவுக்கு அப்ரூவல் கிடையாது, காலை ஷோ வந்து முதல் சிறப்பு காட்சிகள் 9 மணிலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அதையே மறுபடியும் கண்டினியூ பண்ண போகிறோம்னு சொல்லி சைன் அப் பண்ணிட்டாரு. ஆனால் இதை எப்படி பாசிட்டிவ் மார்க்கெட்டிங் பண்ணணும்னு சொல்லி இப்போ வரப்போகிற கருப்பு திரைப்படத்தில் நாளை வெளியாக போகிற கருப்பு படத்துக்கு வந்து காலை 9 மணி காட்சிக்கு அனுமதி வழங்கப்பட்ட புதிய ஆட்சிக்கும் புதிய தலைவர் விஜய் அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றின்னு சொல்லிட்டு விஜயோட ஃபோட்டோவை போட்டு ஒரு பயங்கரமான பெரிய போஸ்டரை வேற ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்பா 6 மணி தான்ப்பா அதிகாலை காட்சி, அதை வந்து அவர் போடலை, 9 மணிக்கு தான் அனுமதி கொடுத்துருக்காரு, அது ஆல்ரெடி இருக்கிறதா சட்டத்தில், பெருசாக மாற்றி எழுதலை. ஆனால் அதுக்கே வந்து போஸ்டெலாம் போட்டு நன்றி சொல்கிறீங்களே, ஏய் இதெல்லாம் நீங்கள் ஸ்டாலினுக்கு சொல்லியிருக்க கூடாதாப்பா, அவர் என்ன வேறு வயிற்றில் பிறந்த பிள்ளையா அப்படின்ற மாதிரி நிறைய நேர்கள் வந்து நிறைய ஆடியன்ஸ் எல்லாம் வந்து கமெண்ட் சொல்லியிருக்காங்க. சென்னையிலேயே வந்து பலதரப்பட்ட கமெண்ட்ஸ் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ விஜய் பிடிச்ச ஆட்கள் பிடிக்காத ஆட்கள்னு சொல்லிட்டு விதவிதமாக கலர் கலராக இப்போ வந்து கமெண்ட்ஸ் அள்ளி விடுவாங்க. ஆனால் கரெக்டாக தாரணி சொன்ன மாதிரி தான், நிறைய பேர் ஏதாவது ஒன்று எப்போ பார்த்தாலும் பேசிட்டே தான் இருப்பாங்க, குறை சொல்கிறது ஒன்றை சொல்கிறதுன்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருப்பாங்க. எதை வேணால் நீ சொல்லிக்க, நான் என் விருப்பப்படி தான் இருப்பேன், நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் பண்ணுவேன்னு சொல்லி எத்தா சீராக நினச்சிட்டு போயிட்டே இருந்தால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம்ங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக வந்து இவர் சொல்லியிருக்காரு. இப்போ சூப்பரான ஒரு பாட்டு இளையராஜாவோட இசையிலே வந்துகிட்டே இருக்கு உங்களுக்காக.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.

0: மாம காஞ்சி போன பூமி எல்லாம் வத்தாத நதிய பார்த்து ஆறுதல் அடையும். அந்த நதியே காஞ்சி போயிட்டா துன்பப்படுறவங்க எல்லாம் உங்க கவலைய தெய்வத்துக்கிட்ட முறையிடுவாங்க. ஆனா தெய்வமே கலங்கி நில்லா அந்த தெய்வத்துக்கு யாரால ஆறுதல் சொல்ல முடியும்?
1: யாரால சொல்ல முடியும் காசிநாதன் கேட்ட அந்த பாட்டு எனக்கே கஷ்டத்தை கொடுத்து அள வச்சிருச்சு. சோதனை மேல் சோதனையா வந்து இருக்குதே அப்படின்லாம் நினைக்காதீங்க. இந்த மாதிரி பாட்டெல்லாம் வந்து நம்ம நிகழ்ச்சியில் போடவே கூடாது அப்படின்னு நினைப்பேன். ஏன்னா ரொம்ப நெகட்டிவ் வைப் கொடுக்குது அப்படின்னு சொல்லி. ஆனாலும் வந்து எல்லா ஃபீலிங்ஸ்க்கும் மரியாதை கொடுத்தானே ஆகணும். எப்பயுமே வந்து பாசிட்டிவாக ஜாலியாகவே இருக்க முடியுமா? இப்போ அடுத்த செய்தியை பார்ப்போம். தற்போது அட்லியோட இயக்கத்தில் ராக்கா அப்படின்ற ஒரு படத்தில் தான் வந்து அல்லு அர்ஜுன் வந்து நடிச்சிட்டு வர்றாரு. ஏற்கனவே மிகப்பெரிய பட்ஜெட்டில் பயங்கரமான ஒரு ஃபேண்டசி மூவியாக வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. ஹாலிவுட்டில் தான் என்டையர் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து நடந்துட்டுருக்குதாமா. அதுக்கான எல்லாத்தையும் வந்து அங்கேருந்து ஹாலிவுட்லேருந்து இறக்கியிருக்காங்க பெரிய ஒரு தொகையில். இப்போ அல்லு அர்ஜுன் அதுக்கு அடுத்தது சைன் அப் பண்ணியிருக்கிற படம் தான் லோகேஷ் கனகராஜ் கூட தன்னுடைய 23rd படத்தை. ஏற்கனவே இந்த படத்தோடைய ஒரு தீம் மியூசிக் வந்து மிகப்பெரிய வைரலாக ஓடிட்டுருக்கு. எங்கே திரும்பி பார்த்தாலும் வந்து அந்த AA23 தான் வந்து பாட்டாக ஓடிட்டுருக்கு. இப்போ கரண்ட்டாக வந்து லோகேஷ் கனகராஜும் அனிருத்தும் வந்து ஹைதராபாத்தில் வந்து கம்போசிங் பணியில் இருக்காங்க. இந்த நிலையில் இப்போ வந்து இந்த திரைப்படத்துடைய நடிகை யார் அப்படின்னு சொல்லி சைன் அப் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து நடிகை பூஜா ஹெக்டே தான் வந்து ஒப்பந்தம் செய்திருக்காங்களாமா. இவங்க வந்து ஏற்கனவே வந்து அல்லு அர்ஜுன் கூட ஜோடியாக தெலுங்கில் வந்து நிறைய படம் நடிச்சிருக்காங்க. அதில் வந்து அல வைக்குண்டபுரம்லோ அப்படின்ற ஒரு படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஒரு படம். அதில் ஆல்ரெடி இவங்க காம்பினேஷன் இருக்குது. ஸோ இவங்க காம்பினேஷன் வந்து ஏற்கனவே வந்து சக்ஸஸ்ஃபுல்லான படங்களுக்கே இருந்திருக்கு அப்படிங்கிறதுனால ராசி படி. இப்போ சினிமாவில் நிறைய இந்த ராசி நல்ல நேரம் எல்லா மூடநம்பிக்கையும் பார்ப்பாங்க படம் நல்லா ஓடணுங்கிறதுக்காக. ஸோ இவங்களுடைய காம்போ வந்து வந்த படங்கள் எல்லாமே வந்து வெற்றி படங்கள் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இதையே ஒரு காம்போவாக வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி லோகேஷ் வச்சார் இல்லைன்னு தெரில. பட்டு நல்ல ஒரு காம்போ தான். படம் நல்லா இருந்தால் சரியான இந்த லோகேஷ் கனகராஜை டபவே முடியாதரா சாமி அப்படின்ற மாதிரி அவர் எப்பயுமே வந்து கொஞ்சம் நம்மளையே வந்து கன்ஃபியூஸ் பண்ணி விட்ருவார். நல்ல படம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக எதிர்பார்த்து போவோம். ஆனால் அதில் என்ன சொல்ல வரான் அப்படின்னு பார்த்தா ஏதோ பெருசாக சொல்ல போகிறாங்க அப்படின்னு பார்த்தா பொசுக்குன்னு சல்பியாக ஒன்று வச்சுருப்பாங்க. திடீர்னு நரபலி கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு கண்டென்ட்டை கொடுப்பார். அதுக்கப்புறம் வந்து இந்த எலக்ட்ரிக்யூட் பண்ணுற ஒரு பிணவரையை வந்து பயங்கர கான்செப்டாக வைப்பார். எதுக்கு இதை இங்கே கொண்டு வராருன்னே தெரியாது. இந்த ஆள் என்ன பைத்தியமா அப்படின்ற மாதிரி சில டைம் யோசிக்க தோணும். ஏன்ப்பா எவ்வளோ ஸ்கிரிப்ட் இருக்குது, இப்படிலாம் வந்து ஒரு கதை எழுதலாம், என்னப்பா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு. அதனால் இந்த ஆளை நான் நம்பவே போகிறதில்ல. இந்த தடவை வந்து லோகேஷ் கனகராஜ் படத்துக்கெலாம் பில்டப்லாம் கிடையாது. படத்தை போய் பார்த்துட்டு வந்து நல்லா இருந்தால் தான் பேசவே போகிறோம், இல்லைன்னா அவ்வளோதான். எனக்கு என்னால் முடியல சார், ஆத்திரங்கள் வருது, மன உளைச்சல் ஆகுது. இது எல்லாத்தையும் வந்து பேச ஆரம்பித்தா என்ன பண்ணுறது?

0: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
1: KM Business Solutions Income Tax E-Filing உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775
2: என்றும் கலக்களுடைய கடைசி அப்டேட்டை கொடுத்துட்டு நியூஸுக்கு போயிடும். இப்போ வந்து ஆர்ஜே பாலாஜியோட இயக்கத்தில் சூர்யா த்ரிஷா நடித்து வெளில வர போகிற படம் தான் கருப்பு. படம் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. கடந்த ஆண்டு ரிலீஸ் ஆக வேண்டிய படம் இது. லிட்டரலாக வந்து 2025 வர்ற படம் வந்து ஒரு வருஷம் தள்ளி போய், ஒரு வருஷம் இல்லை ஆல்மோஸ்ட் 8 to 7 to 8 months தள்ளி போய் இந்த வருஷம் ஃபைனலி எப்படியோ ரிலீஸ் பண்ணுறாரு. இயக்குனர் ஆர்ஜே பாலாஜி வந்து அவருக்கும் வந்து படத்தோடைய தயாரிப்பாளருக்கும் வந்து ஏற்பட்ட மோதல் காரணமாக தான் வந்து ரிலீஸ் ஆகாமல் தள்ளி போச்சு அப்படின்றதாகவும், அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து ஒரு மாதிரி கையை கோத்து ஃபைனலி வந்து இப்போ May 14 படம் வந்து ரிலீஸ் ஆக போகுதுங்கிற சொல்லிட்டாங்க. இப்போ வந்து 2 ஆண்டாக வந்து இந்த படத்துக்கு வேலை செஞ்ச ஆர்ஜே பாலாஜி வந்து ஃபைனலி வந்து இந்த படம் வந்து சிங்கம் 2 வெற்றிக்கு அப்புறம் வந்து பெருசாக ஒரு நல்ல வெற்றி படமே வந்து சூர்யாவுக்கு வரலே அப்படின்னு ஃபீல் பண்ண எல்லாருக்குமே வந்து இப்போ நான் வந்துட்டேன்டா நான் வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி நம்பிக்கையாக இருங்க. இது வந்து ஒரு தரமான ஒரு சூர்யா படமாக இருக்கும் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. அப்புறம் ஏற்கனவே வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ்க்கு இடையில் இந்த படம் எப்படியோ வந்து போராடி வெளில வருது. இந்த படத்துடைய ப்ரொடியூசர் வந்து ஆல்ரெடி வந்து ஜப்பான் அப்படின்ற கார்த்தி நடித்த ஒரு படத்தை தயாரித்து மிகப்பெரிய லாஸ், பயங்கரமாக மண்ணை கவிட்டார், பல கோடி இழப்பு அந்த படத்தில். எப்பயுமே வந்து சூர்யா தம்பி கார்த்தி இருக்கார்ல, அவரோட படங்கள் வந்து பெருசாக லாஸ் வந்து சந்திக்காது. ஓரளவுக்கு படம் வந்து எப்படியாவது ஓடிடும். அவர் வந்து கண்டிப்பாக வந்து ஓரளவுக்கு டீசன்ட் கலெக்ஷன் வந்து கண்டிப்பாக கொடுத்துட்ற ஒரு நடிகராக தான் இத்தனை நாள் வந்து வளம் வந்தார் கார்த்தி. ஆனால் அவருக்கே வந்து பெரிய ஒரு அடின்னு பார்த்திங்கன்னா இந்த பேரிழப்பு ஜப்பான் படத்தில் தான். பயங்கர கேவலமாக இருந்த அந்த படம். அந்த படத்தை தயாரிச்சுட்டு அதே நிறுவனம் வந்து இப்போ அண்ணனுடைய படத்தையும் தயாரிக்கிறப்ப அவங்க கொஞ்சம் ஜர்க்கில் தான் இருக்காங்க. ஆஹா, ஒரு குடும்பத்தை நம்பி ஆமாம் அந்த கதை இருக்கக்கூடாது, எப்படியாவது இந்த படத்தை ஓட வச்சுருங்கன்னு சொல்லி மேபி தம்பியோடைய இழப்பை ஈடுகட்டுறதுக்காகவே வந்து அண்ணன் இந்த நிறுவனத்தை ஓகே சொன்னாரா இல்லையான்னு தெரில. நாளைக்கு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, காலையில் 11 மணிக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அது வந்து இதே ஊரில் நான் வந்து ஒரு காலேஜ் போகிற ஆளாக இருந்தால் கன்ஃபார்மாக கட்டடிச்சுட்டு போயிருப்பேன். இப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இல்லைல்ல, அதனால் ஒழுங்காக நான் போய் FDFS பார்க்க முடியலனாலும் அந்த படத்தை வெள்ளிக்கிழமை ரிவ்யூ சொல்கிறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு வந்து உங்களுக்கு நான் ரிவ்யூ சொல்கிறேன். நேர்கள் கேட்டது உங்களுடைய ஃபேவரட் என்றும் கலக்கல் நிகழ்ச்சி. செய்திகளை தொடர்ந்து காக்கா கடையில் சந்திப்போம்.
3: கிழக்கு மாகாண அமைச்சரவையின் அங்கீகாரத்துடன் 2013 ஆரம்பிக்கப்பட்டு தற்போது பல மாவட்டங்களைச் சேர்ந்த நோயாளிகளின் நம்பிக்கைக்குரிய இடமாக விளங்கும் திருகோணமலை கிண்ணியா நடுத்தீவு மாவட்ட ஆயுர்வேத வைத்தியசாலை போதிய வளங்களின்றி பாரிய பின்னடைவை சந்தித்துக் கொண்டது. இந்த வைத்தியசாலையின் வெளிநோயாளர் பிரிவுக்கு நாளாந்தம் 100 மேற்பட்ட நோயாளிகள் வருகை தருகின்றனர். விடுதி வசதி, கிளினிக் மற்றும் சத்திர சிகிச்சை என 3 பிரிவுகளும் இயங்கி வரும் நிலையில் நோயாளிகள் தங்குவதற்கோ அல்லது அமர்ந்து இருப்பதற்கோ போதிய ஆசன வசதிகள் இல்லை. இதனால் முதியவர்கள் உட்பட நோயாளிகள் மரநிழல்களிலும் வீதியோரங்களிலும் பல மணி நேரம் காத்து கிடக்க வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது. வைத்தியசாலைக்கு குறைந்தது 6 வைத்தியர்கள் தேவைப்படும் நிலையில் தற்போது 2 மாத்திரமே பணியில் இருப்பதாக வைத்திய பொறுப்பதிகாரி வைத்தியர் AW மாசா தெரிவித்தார். பல்வேறு கஷ்டங்களுக்கு மத்தியிலேயே இந்த வைத்தியசாலையை கொண்டு செல்வதாக அவர் குறிப்பிட்டார். இந்த மாதம் மட்டும் 2 பித்தப்பை கல்லகற்றும் அறுவை சிகிச்சைகள் வெற்றிகரமாக செய்யப்பட்டுள்ளன. இன்னும் 10 நோயாளிகள் காத்திருக்கின்றனர். ஆனால் வைத்திய தட்டுப்பாடு காரணமாக உரிய காலத்தில் சிகிச்சைகளை வழங்க முடிவதில்லை. வாரத்தில் 5 நாட்களும் கிளினிக் சேவைகள் நடைபெறுகின்றன. ஆனால் மின்சார வசதியே இல்லாத ஒரு சிறிய இருண்ட பழைய கட்டிடத்திலேயே இந்த சேவைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இதன் கூரை இடிந்து விழும் நிலையில் காட்சியளிக்கின்றது என அவர் மேலும் கவலையுடன் தெரிவித்தார். இலங்கைக்கான ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் மேத்யூ டக்வர்த் அவர்களுக்கும் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் அவர்களுக்கும் இடையில் செவ்வாய்க்கிழமை சந்திப்பு இடம்பெற்றது. முல்லைத்தீவு கள்ளப்பாடு வடக்கு பகுதியில் அமைந்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் அவர்களது மக்கள் தொடர்பகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பில் முல்லைத்தீவு, வவனியா, மன்னார் உள்ளிட்ட வன்னி பிராந்தியத்தில் நிலவும் நில ஆக்கிரமிப்புகள், விவசாயிகள் மற்றும் மீனவ மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள், மக்களின் வாழ்வாதார நிலைமைகள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டன. மேலும் இதன்போது முள்ளிவாய்க்கால் கஞ்சி தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகருக்கு தெளிவுபடுத்தியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. சட்டமன்றத்தின் அனைத்து நிகழ்வையும் நேரடியாக ஒளிபரப்ப வேண்டுமென்று பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். சட்டப்பேரவையில் சபாநாயகரை வாழ்த்தி பேசிய அவர், தமிழ்நாட்டில் இனி நடக்கும் நிகழ்ச்சிகள் அனைத்திலும் தமிழ்தாய் வாழ்த்துக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இதேவேளை சட்டப்பேரவை நிகழ்வுகளில் பங்கேற்றபின் செய்தியாளர்களிடம் பேசிய பாட்டாளி மக்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற குழு தலைவர் சௌமியா அன்புமணி, நம்பிக்கை வாக்கெடுப்பில் தங்களது நிலைப்பாடு குறித்து கட்சி தலைமையை முடிவெடுக்கும் என்று தெரிவித்தார். தமிழ்நாட்டில் 717 டாஸ்மாக் கடைகள் மூட முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டு இருப்பதற்கு சௌமியா அன்புமணி வரவேற்பு தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மின் செய்திகள். பிரிட்டிஷ் கொலம்பிய மாகாணத்தில் சமீப மாதங்களில் மிரட்டி பணம் பறித்தல் வழக்குகள் குறைந்து வருவதாக காவல்துறை தெரிவித்து இருந்தாலும் இந்த நெருக்கடியை எதிர்த்து போராடுவதே அரசாங்கத்தின் முதன்மையான பொது பாதுகாப்பு முன்னுரிமையாக உள்ளது என பிரிட்டிஷ் கொலம்பியாவின் பொது பாதுகாப்பு அமைச்சர் கூறினார். பல காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு இது தொடர்பான ஒரு வட்டமேசை கலந்துரையாடலில் நீனா ட்ரிகர் தொடக்க உரை ஆற்றினார். அப்போது அவர் கனடா எல்லை சேவைகள் முகாமையுடன் இணைந்து மிரட்டிப்பணம் பறிப்பவர்களை பொறுப்பேற்க வைப்பதில் நல்ல முன்னேற்றம் கண்டுள்ளதாக கூறினார். இதுகுறித்து கருத்து தெரிவித்த RCMP துணை ஆணையர் டுவன் மேக்டொனால்ட், மாகாணத்தில் மிரட்டிப்பணம் பறித்தல் தொடர்பான நடவடிக்கைகள் ஒட்டுமொத்தமாக குறைந்துள்ளன என்றும், இந்த குழு முன்னேற்றத்துக்கு மாகாணத்தின் தடுப்பு பணிக்குழு, அதன் கூட்டாளிகள் மற்றும் பிறரின் பணிகளே காரணம் என்றும் குறிப்பிட்டார். அத்துடன் மிரட்டிப்பணம் பறித்தல் சந்தேக நபர்கள் மீது குற்றச்சாட்டுகளை பதிவு செய்வதிலும் அவர்களை அகற்றுவதிலும் அதிகாரிகள் குறிப்பிடத்தக்க வெற்றியை பெற்றுக்கொண்டனர். மேலும் மிரட்டிப்பணம் பறித்ததால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் பரந்த சமூகத்தினரின் ஒத்துழைப்பும் அதிகரித்துள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பெரும்பாலான பணிகள் பொதுமக்களுக்கு தெரியாவிட்டாலும் மிரட்டிப்பணம் பறித்தலை கையாள்வதற்கு காவல்துறையின் வளங்கள் பெருமளவில் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் கூறினார். மாகாண பணிக்குழு தற்போது 36 விசாரணை கோப்புகளை பின்தொடர்ந்து வருவதாகவும், உயர்மட்ட சந்தேக நபர்கள் மீது கவனம் செலுத்துவதால் மேலும் பல தகவல்கள் வரவிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்.

இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் HD. காக்கா கடி நிகழ்ச்சிக்கு வந்திருக்கோம். இப்போ ஒரு முக்கியமான ஒரு டிராஃபிக் அப்டேட். ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. 404 சவுத் பவுண்ட் அட் ஷெப்பர்ட் அவென்யூ நார்த்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட். ஸோ டிராஃபிக் எல்லாமே வந்து நார்த்தில் நார்த் ஆஃப் ஸ்டீல்ஸுக்கு வந்து மாற்றி விட்டுருக்காங்க. இந்த HOV லேன்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ ரெண்டு இல்லை மூணு பேர் கொண்டு டிராவலர்ஸ் எல்லாமே வந்து அந்த லைனில் ட்ராவல் பண்ணலாம். 401 வந்து ரீடைரக்ட் பண்ணி விடுறாங்க. சாரி, ஆல்ரெடி நீங்கள் 401 எடுக்கணும் அப்படின்னா உங்களை வந்து ஸ்டீல்ஸுக்கு முன்னாடியே வந்து ரீடைரக்ட் பண்ணி விடுறாங்க. ஸோ அந்த சைடு போகிறவங்க கொஞ்சம் பார்த்து அவதானமாக போங்க. 404 சவுத் பவுண்ட் அட் ஷெப்பர்ட் அவென்யூ நார்த்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஆக்சிடெண்ட். ஒருவேளை நீங்களும் கிளம்பவே இல்லை, அந்த சைடு தான் போகணும் அப்படின்னா உடனே மேப்பை போட்டு எப்படி போகணும் அப்படிங்கிறத ஒரு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் வாகனத்தை எடுங்க. இப்போ முக்கியமான ஒரு பாட்டு, எல்லாரும் கேட்டது மாதிரி முக்கியமாக ஒரு சுவாமி கேட்டார் இல்லையா, அவர் கேட்டதுக்காகவே இந்த பாட்டு. சுவாமியை மனசில் வச்சு இந்த பாட்டை கேளுங்கள்.

இந்த பாட்டெல்லாம் கேட்டு எத்தனை வருஷம் ஆச்சு, அதை வந்து மறுபடியும் கேட்க வச்ச ரவிபாலாவுக்கு ஒரு நன்றி. காக்கா கடையில் முதல் கேள்வி எப்பயுமே ரொம்ப சிம்பிளான கேள்வியாக தான் ஆரம்பிப்போம் இல்லையா. அந்த கேள்வி என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ வந்து இப்போ இந்த நேஷனில் நம்ம இருக்கோம், அதுக்கப்புறம் இங்கே வந்து டாக்ஸ்லாம் போக நம்மளுடைய வாழ்க்கை வந்து ஓரளவுக்கு நல்லா தான் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படிதான் அஃப்கோர்ஸ் கவர்மெண்ட் வந்து எல்லாத்தையும் டேக்ஸில் உருவிடுவாங்க. ஃபஸ்ட்டு சேலரிக்கு ஒரு டேக்ஸை போடுவாங்க, அப்புறம் ப்ராப்பர்ட்டிக்குன்னு ஒரு டேக்ஸை போடுவாங்க, அதுக்கப்புறம் தண்ணிக்கு, பெட்ரோலுக்கு, கரண்ட்டுக்கு, எல்லாத்துக்கும் நீங்கள் வரியை கட்டி கடைசியில் திடீர்னு ஓகே சரி இது ஃப்ரீ தானே, ஹெல்த் ஃப்ரீ தான், அதை பார்த்துப்பாங்க, அப்புறம் பென்ஷன் தருவாங்க, அதுக்கப்புறம் குழந்தைங்க படிப்பு ஃப்ரீ தான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ஏறக்குறைய நீங்கள் கேல்குலேட் பண்ணி பார்த்தா நம்மக்கிட்டேருந்தே எடுத்து நமக்கே கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் அதுதான். ஆனாலும் வந்து இந்த நேஷனில் சில குறைபாடுகளோடு நீங்கள் வாழ்கிறீங்க, பட் நீங்கள் கேட்குறதெல்லாம் கிடைக்கிற ஒரு நேஷன் இருக்குது, என்றைக்குமே உங்களை சந்தோஷமாக வச்சுருக்கிற ஒரு நேஷன். அது எது, எந்த ஊர், எந்த நேஷன் அப்படிங்கிறது தான் கேள்வி. இந்த கேள்விக்கு பதிலோடு நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416.

0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753, Lotus Funeral and Cremation.com.
1: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 தேதி முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். Elite Gold Traders, Silver, Gold Coins, Bars, Ounces வாங்கவும் விற்கவும் உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும் Elite Gold Traders. Elite ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸ் பெறுங்கள். மார்க்மென் ஸ்டீல் செல் Elite Gold Traders, 416-293-6262. Elite.
2: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
3: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
4: இல்லடா.
3: ஹலோ, காசு வந்ததாடா?
4: இன்னும் வரல காசு.
3: காசு வந்துச்சா?
4: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
5: What's happening? So sad.
6: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.

0: தவம் கேட்ட அந்த பாட்டு பயங்கரமான ஒரு பாட்டு கேட்டார். அது சூப்பராக இருந்ததுல அந்த பாட்டு ரொம்ப நாள் கழிச்சு இந்த பாட்டையும் கேட்டிருக்கோம். அதை கேட்ட தவத்துக்கு நன்றி. இப்பொழுது பதிலுடன் இணைந்திருக்கும் நேயர்களை வந்து சந்திக்கலாம். கேள்வி வந்து சிம்பிளான ஒரு கேள்வி தான். இப்போ இந்த இந்த ஊரில் வந்து இந்த நேஷனில் நீங்கள் உங்கள் மனைவி காலையில் உங்களுக்கு எழுப்பி பெட் காஃபி கொடுக்கறதுலேருந்து, உங்களுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டுறதுலேருந்து, காலமிக்கி விட்டு நல்லா சுட சுட கரிசோறு போடுறதுலேருந்து, அதே மாதிரி நீங்கள் வெளியில் வந்தால் ஒரு நாலு பேர் வந்து உங்களுக்கு சேவை செய்யறதுக்கு இருப்பாங்க, ஒரு பங்களால் வாழலாம், அதுக்கப்புறம் வந்து லக்ஸரி காரை ஓட்டலாம், இந்த மாதிரி கும்முன்னு இருக்கிற ஊர். அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, டாக்ஸே கிடையாது இந்த ஊரில், டாக்ஸ் கிடையாது. ஸோ இந்த நேஷன் ஏன் த நேஷன் அப்படின்னு சொல்றது தான் நீங்க பதில சொல்ல போறீங்க. இணைப்பில் இருக்கும் முதல் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் ராஜ், நான் மதன் நினைக்கிறேன்.
0: சொல்லுங்க மதன், இந்த கேள்விக்கு என்ன பதில் வச்சிருக்கீங்க?
1: எந்த ஊர் சிங்கப்பூர்.
0: ஆஹா, அப்படி சிங்கப்பூர்லயும் ஆனா வாழ்கிறேன், சிங்கப்பூரில் வாழ்ந்துருக்கேன் தெரியும். சிங்கப்பூரில் இருக்கிறவங்களாம் கதருவாங்க, ஏன்னா அந்த ஊரில் வந்து அவ்வளோ நேரம், 14 மணி நேரம் மினிமம் வேலை செய்யணும், 14 hours to 16 hours வேலை வாங்குவாங்க. பாவம் அந்த ஊரில் இருக்கிற மக்களுக்கு தான் அந்த ஊர் வழி தெரியும். என்ன பண்ணுறது, அக்கறைக்கு இக்கரை பச்சை இல்லையா? சரி, நீங்கள் சிங்கப்பூர்னு சொல்லியிருக்கீங்க, பார்ப்போம் அந்த பதில் கரெக்டாக இல்லையாண்டே.
1: நல்ல நல்ல ஊர் தான் ராஜ், நான் 2-3 weeks மணி இடம்.
0: ஆமாம், நல்ல ஊர் தான், கண்டிப்பாக நல்ல ஊர் தான், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஆமாம், சூப்பர், நல்ல க்ளீனான ஊர்,
1: நல்ல சாப்பாடு, நல்ல கிளைமேட், எல்லாமே அருமையான,
0: கண்டிப்பாக அது டவுட்டே கிடையாது. ஐயா சூப்பர், நன்றி. இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் சுவாமிகள்.
0: சுவாமி சொல்லுங்க. சுவாமி என்ன பதில் வச்சிருக்கீங்க?
2: அண்ணா நன்றி ராஜா, இந்த பாட்டை போட்டு அதுக்கு பில்டப் எல்லாம் கொடுத்து அதுக்கு சிஎம் ஆக்குறதுக்கு உங்களுக்கு தேங்க்யூ வெரி மச்.
0: ஆஃப் கோர்ஸ், நீங்க தான் இப்போ வந்து அடுத்த லைன்ல நிக்கிறீங்க.
2: ஆமா,
0: உங்க கட்சி பேர் என்ன தெரிஞ்சுக்கலாமா சாமி?
2: இல்ல, அது ரகசியம், அது இன்னும் வரையில.
0: என்ன வரல, அது இனிமே தான் பரவ, பயங்கரமா ரிலீஸ் பண்ணுவீங்க தடபடலா.
2: சபாநாயகர் நீங்க
0: தான். அது சரி, ஓகே இல்லையா, நானா திரிசாவா? ஒரே தும்மலா இருக்குது எனக்கு,
2: ஒரே ப்ரமோஷன் தான் உங்களுக்கு.
0: ஐயா கொடுத்த காசுக்கு இன்னைக்குதான் வேலை செஞ்சிருக்காங்க. ஐயோ, அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்களே, தெரியல, அது வந்து திடீர்னு எப்பயாவது கேட்பா. நீங்க வந்து அரசியல்வாதி ஆறதுக்கான 10 பொருத்தமும் உங்களுக்கு கரெக்டா இருக்கு, போங்க. எங்க கொளுத்தி போட்டு எப்படி
2: வரலான்னு
0: இந்த கேள்விக்கு என்ன, நீங்க என்ன பதில் வச்சிருக்கீங்க?
2: கைலாசா.
0: கைலாசா, அங்கதான் கேட்டதெல்லாம் கிடைக்கும், பிளஸ் நோ டாக்ஸ், வரியே இல்லாத ஒரே இடம். அப்படியே தியான நிலையிலேயே இருக்கலாம். விரைவில் அங்க கூட்டு போயிருங்க என்ன பிளீஸ்.
2: உங்களுக்கு கேளுக்கு ரியலா பதில் இருந்தா ராஜ், அது அம்மாண்ட கருவறை தான்.
0: நன்றி.
2: நன்றி.
0: ஒரு நேஷன்ல எல்லாமே கிடைக்கும், நீ கேக்குறது எல்லாமே கிடைக்கிறது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அடுத்த நேயர் இணைப்பில் வணக்கம்.
3: வணக்கம் காசிநாதன்.
0: சொல்லுங்க காசிநாதன், என்ன பதில்? அப்படியா, சரி, நீங்க ஹோல்ட் இருங்க, நான் திருப்பி கேள்வியை சொல்றேன். எனக்கு தெரியும் நீங்க நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கேன்னு சொல்லி. கேள்வி என்ன அப்படின்னா, எல்லாமே நீங்க கேட்கறது எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு வந்து, என்னென்னலாம் நீங்க கேட்குறீங்களோ அதெல்லாம் அந்த அந்த ஊர்ல கிடைக்கும். அது எதுக்குமே வந்து நீங்க காசு கொடுக்க தேவையில்லை. அதே சமயம் நீங்க சம்பாதிக்கிற காசுக்கும் டாக்ஸும் கிடையாது, நீங்க என்ன கேட்டாலும் கிடைக்கும். அதில் திடீர்னு எனக்கு வந்து 1 pound மோதிரம் கிஃப்டா வேணும், கிடைக்கும். திடீர்னு ஒரு 5 pounds தங்க சங்கிலி வேணும், கிடைக்கும். நீங்கள் வந்து ஒரு 15 pounds வட்டியானம் செஞ்சு போட்டுட்டு போகணும் என்னுடைய சித்தப்பா பொண்ணுடைய காது குத்துக்கு அப்படின்னா அதுவும் உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி என்ன கேட்டாலும் கிடைக்கும், எதுக்குமே வருமான வரி கிடையாது அப்படிங்கிற அந்த கேள்வி. எந்த ஊர், எந்த நேஷனில் இந்த மாதிரியான சலுகை இருக்குது? அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம் ராஜ்நாதன்.
0: சொல்லுங்கள் இதேன்.
4: சூப்பர் ஸ்டார் இந்த பாட்டு கேட்டவே தான் சூப்பர் ஸ்டார் ஆகேனா, அது அதுக்கு ஒரு தகுதி வேணும்.
0: பவர் ஸ்டார் வேணா ஆகலாம்,
4: எழுதலாம். இதே நானுக்கன் டொமினேஷன் இல்லாட்டி எலிமினேஷன்
0: இன்கம் டாக்ஸ், வருமானம், எந்த கவலையும் இல்ல. சரி, நல்ல பதில், நன்றி. இந்த கேள்விக்கு பதிலோட நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 416-644-6222. எது கேட்டாலும் கிடைக்கும், அது எந்த நேஷன்ல. நீங்க வந்து ஒரு லக்ஸரியான ஒரு வாழ்க்கையை வாழலாம் எந்த நேஷன்ல. இந்நேரம் சுத்தி மானும் மயிலா சுத்தும், பழங்களாக நிறைஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட வந்து அந்த காலத்துல வந்து ராஜாக்கள் வாழ்ந்த அந்த புறம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு அந்த புறத்தில் நீங்கள் வாழலாம். இந்த நேஷன் எங்கே இருக்குது, அதோடைய பேர் என்ன,

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காக்கா கடி. பயங்கரமாக ஆசைதான், ஆசைதான், எல்லாத்துக்கும் ஆசை தான். ஆனால் ஆசைப்படுறது எல்லாமே கிடைக்கிற இடம் ஒன்று தான், அதுதான் இந்த ஊர். இந்த நேஷனுடைய பேர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கால் பண்ணி என்னோட ஷேர் பண்ண போகிறீங்க. இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். ஹலோ,
1: வணக்கம். நான் புருஷோத்தமன் கேட்குறேன்.
0: சொல்லுங்கள் புருஷோத்தமன்.
1: என்ன
0: அந்த பேர், கைலாசாவா?
1: இல்ல இல்ல,
0: உங்களோட பேர் சொல்றேன் மடிக்கடி எல்லாரும் வணக்கம். சொல்லுங்க, எந்த ஊர்ல எல்லாம் கிடைக்கும், நீங்க கேட்டது அத்தனையும் கிடைக்கும்.
2: இந்திரலோகம்
0: மாதிரியே வந்து இருக்கிற ஒரு இடம் தான். அது எந்த நேஷன் அப்படிங்கறத இப்ப கேள்வி.
2: சேலமா
0: புரிஞ்சு போச்சு. மாம்பழம் கிடைக்கும். ஓகே, சேலமே வச்சுப்போம். தவிச்ச வாய்க்கு தண்ணி கூட தரமாட்டாங்க சொல்லிட்டேன். உலகத்திலே வெயில் இருக்கிற, பயங்கரமா வெயில் அடிக்கிற ஒரே ஊரு. சுள்ளு அடிக்கும் சும்மா சூப்பரா. வெயில் பயங்கரமா அடிக்கும், ஆனா கேக்குறதெல்லாம் கண்டிப்பா கிடைக்கும். ஆனா ஒரு காலத்துல சேலத்துல கேட்டதெல்லாம் கிடைச்சதான் உண்மையிலேயே. ஆனா நம்ம தானே இருக்கிற ஊரை வந்து பயங்கரமா மதிக்க மாட்டோம். அதுக்கப்புறம் அந்த ஊர் சூப்பராக இருக்குன்னு சொல்லி வேற ஊருக்கு ஊருக்கு போயிட்டு அப்புறம் நம்ம ஊரை பற்றி புலம்பு வச்சே. என் ஊரில் இருக்கும்போது எப்படி இருந்தேன் தெரியுமா அப்படின்னு, நமக்குன்னே ஒரு மரம், அது கீழே ஒரு கைத்துக்கட்டில் போட்டு தூங்குற சுகம், சொந்த நிலத்தில் அப்படியே நிம்மதியாக இருக்கிற வாழ்க்கை, இதெல்லாத்தையும் விட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியில் போய் அதிகப்பா ஐயோ அம்மா டேக்ஸ் கட்டணுமே அப்படின்னு சொல்லி புலம்புறது இருக்கிறதான் பார்ப்போம். சரி, ஆனால் இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஆசைப்படுறது எல்லாமே கிடைக்கும், ஒரு ஜீனி உலகம் மாதிரி அது எல்லாமே கிடைக்கிற ஒரு நேஷன் உங்களுக்கு. ஆனால் நீங்கள் வருமானம் சம்பாதிச்சு அது எல்லாமே உங்களுக்கு தான், வரி கட்ட கூட தேவையில்லை, ஆனால் நீங்கள் எல்லாமே அதிலிருந்து அனுபவிக்கலாம். அது எந்த நேஷன்? அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம். ரசிகன் சொல்லுங்க, என்ன பதில்?
3: அப்ப இந்த இந்த காலத்துல உண்மையிலேயே இருக்கிறதா அது கைலாசா தான். ஏன் உண்மையில அவர் ஒரு போட்டியில சொல்லி இருந்தார், வேலை கஷ்டப்பட்டு வேலை செய்யற அதன்ற இதன்றான்னு சொல்லி கவலையே படாத இங்க வா, வந்து ஒன்றுமே செய்ய தேவையில்லை, இருந்து எல்லாத்தையும் விதண்டிட்டு போவோம்,
0: அனுபவிக்கலாம். ஆமா, கரெக்ட்.
3: பாப்ப கொஞ்ச காலம் மாட்டோம், எல்லாருமா போவோம்,
0: கிளம்பலாம் கிளம்பலாம் போயிட்டே இருக்கலாம், அவ்வளவுதான்.
3: போய் ஜாலி பண்ணிட்டு வரலாம்.
0: உங்க பதிலும் கைலாசா தான்.
3: இல்ல இல்ல இல்ல, பதில் வந்து இமேஜினேஷன்.
0: ஆட்டி போடு உடைச்சிட்டாரியா, சூப்பர். அது மிகச்சரியான பதில், இமேஜினேஷன்.
3: ஆமா, என்னண்டா அதுலதான் எல்லாம் கிடைக்கும். ஆனா நிஜ உலகத்துல ஒண்ணுமே கிடைக்காது.
0: சரி, நீங்க பட்டு நீங்க பதில போட்டு உடச்ச உடனே பட்டு பட்டு பட்டுன்னு புதுசா வந்த அத்தனை கலரும் போயிட்டாங்க. நன்றி, வாழ்த்துக்கள், நன்றி. அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம்.
2: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
0: வணக்கம் செல்வி, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பர் செல்வி, என்ன பதில் வச்சிருந்தீங்க? ஒரேடியா போட்டுலாம் பிளான் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு நீங்க இதுக்கு முன்னாடி சொர்க்கத்துக்கு போன யாராவது உங்களுக்கு ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்களா?
2: இல்ல, அந்த போனவே சொல்லியிருக்கிறேன். அது அந்த ஒரு இது இருக்கு தானே, சிலர் வந்து ஏமன் மாறி உயிரை எடுத்து திருப்பி அனுப்புறோம் எல்லாம் இருக்குதல்லோ.
0: அது சரி, நீங்க நீங்க இதுக்கும் பதில் கொண்டு வருவீங்க.
2: அப்படி
0: வந்தவங்க சொல்லிருக்காங்க. ஓகே,
2: வந்தவங்க சொல்லிருக்கிறேன். புண்ணியம் செய்தவே வந்து அந்த ஏழு கதவும் திறந்திருக்குமா, எந்த கேள்வியும் தான் உள்ளுக்க விடுவாங்களா.
0: சொர்க்கத்துக்கு போயிட்டு வந்தவங்க சொல்லிருக்காங்க, நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க.
2: ஏழு
0: கதவு இருக்கும், திறக்கும், ஒண்ணா நீங்க வந்து அப்படியே உள்ள போலாம். சொர்க்கத்துல அப்படியே புகை மண்டலத்துல மானு மயிலாம் மிதக்கும், அப்படியே ரொம்ப ஒரு சில வருவாங்க. இதெல்லாம் சும்மா அடிச்சு விடுற கதை தானே?
2: இல்ல, எங்கடி அம்மாக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்தது, உண்மையா நடந்தது, 100%. அது என்னன்னா, அம்மாக்கு அக்கா பிறந்த மூட்டம், அங்கே அம்மாவுக்கு உயிர் போனது.
0: சரி,
2: உயிர் போய் பேந்தங்கடி அம்மா உயிர் திரும்பி வந்தது.
0: தீர்மானிக்கிறது ஷிஃப்ட் போட்டு வேலை செய்யணும். சூப்பர், சிறப்பு, நன்றி செல்வி. அப்படியா, அவரு என்ன சொன்னாரு?
2: என்ன
0: சொல்றீங்க, எத்தனை நேரம் கழிச்சு?
2: அடுத்த நாள் அந்த உங்க ஊர்ல எல்லாம் அடுத்த உடனே எடுத்துடுவேன். இப்படி ஒரு ஒரு ஆறு ஏழு நாலஞ்சு ஆறு மணிக்கு அதுக்கு எடுத்துடுவேன்.
0: செல்வி, நான் வந்து ஊ கொட்டிட்டு கதை கேக்குறேன்றதுனால நீங்க இஷ்டத்துக்கு அடிச்சு
2: விடுறீங்களே.
0: ஒரு நாள் கழிச்சு உயிர் தெழுந்தாங்களா?
2: என்ன
0: பத்தாரமா
2: அப்ப அது வயது போனே, அம்மா நல்ல வயது
0: போனவா,
2: கட்டி தூக்குற நேரம் பார்த்தா
0: என்ன ஓகே, இன்ட்ரெஸ்டிங், சூப்பர், நல்லா இருந்தது கதை செல்வி. நினைக்கிற நேரத்தில் பொசுக்குன்னு உயிர் தெல்லாங்கன்னா நல்லா தான் இருக்கும். அந்த கேள்விக்கான பதில் வந்துருச்சு. அடுத்த கேள்விக்கு போயிடும். பாடலை தொடர்ந்து நேரில் சந்திப்போம்.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காக்கா கடி. அடுத்த கேள்வி உங்களுக்காக தயாராக இருக்குது. எல்லா பறவையும் இப்போ நீங்கள் பார்ப்பீங்க, ஸ்ப்ரிங்கில் வந்து அப்படியே க்யூட்டாக வந்து மறுபடியும் கத்தாரு, ஆ குருவி சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி. இந்த ஸ்னோ சீசன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ தான் பேர்ட் சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்குது. ஆசையாக இருக்குல்ல கேட்குறதுக்கே. உங்கள் இன்னொரு நெக்ஸ்ட் மந்த்லேருந்து பின்னாடி பேக்யார்டில் வந்து ஒரு கிண்ணம் நிறைய தண்ணி வைப்பீங்க, அதில் பறவைகள்லாம் வந்து முங்கி முங்கி குளிச்சு அதுக்கப்புறம் கத்தி ஜாலியாக இருக்கும். அந்த மாதிரி வந்து இங்கே வந்து காக்கா வந்து ஆற்றில் குளிக்க போச்சான், துண்டெல்லாம் எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் ஹமாம் சோப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு குளிக்க போச்சான். குளிக்க போன அந்த காக்கா திரும்பி வரவே இல்லையா, காணாமல் போயிருச்சான். ஏன், என்னாச்சு? ஆசை ஆசையாக வந்து சரி நம்மளும் வந்து குளிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க போன காக்கா திரும்ப வரலை. ஏன் அப்படின்றதான் கேள்வி. ஆத்துக்கு குளிக்க போன காக்காவை காணோம், என்ன ஆச்சு காக்காவுக்கு சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க.
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 52, தெரிந்து வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆமன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியும் ஆகும்.

0: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
1: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ நோ நோ.
2: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழலில் அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
3: புல்கிழகிழப்பான பாட்டு சுதானா கேட்ட பாட்டை இப்போ நீங்கள் எல்லாரும் கேட்டீங்க. இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் இந்த கேள்விக்கு என்ன பதில் வச்சிருக்காரு கேட்போம். வணக்கம்.
4: வணக்கம், நான் பேசுறேன்.
3: ஹலோ.
4: ஹலோ,
3: வணக்கம்.
4: வணக்கம், வினோ பேசுறேன்.
3: வினோ சொல்லுங்க. வினோ, என்ன பதில் இந்த கேள்விக்கு?
4: காக்கா கேள்வி தானே?
3: ஆமா, காக்கா கேள்வியே தான்.
4: அது நிறைய நேரம் நீராடி அது வெண்புறாவா மாறி இருக்கும்.
3: ஆஹா, ஏதோ பயங்கர விலை உயர்ந்த சோப்பு பயன்படுத்தி இருக்கு.
4: ஆமா ஆமா, பிரைட் பிரைட் ஆர் சோப்,
3: பிரைட் ஆர். ஓகே, சூப்பர். அப்ப ஃபேர் அண்ட் லவ்லி தடவிட்டு குளிச்சிருக்கு புறா, ஐ மீன் காக்கா. காக்கா வந்து வெள்ள வெள்ள வெள்ள காக்காவா மாறிடுச்சுன்றீங்க.
5: என்ன
3: ஒரு ஆச்சரியம், நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க மது?
5: நல்லா இருக்கேன்.
3: இந்த காக்கா குளிக்க போன காக்கா என்ன ஆச்சு?
5: அதான் அவர் அந்த சவுக்கரம் போட்டு குளிச்சாரு, அந்த சோப்பு போட்டு குளிச்சாரு, கரைஞ்சு போச்சு.
3: ஆஹா, சோப்பு கரைஞ்சிருச்சா?
5: காக்கா அதோட சேர்த்து கரைஞ்சு போச்சு.
3: ஐயோ, ஓ கரெக்ட். நீங்க ஏறக்குறைய பதில் பக்கத்துல வந்துட்டீங்க, கொஞ்சம் யோசிச்சா புடிச்சிடலாம்னு
5: நினைக்கிறேன்.
3: எப்படி எப்படி
5: காக்கா கருப்பு தானே?
3: ஆமா,
5: பிளீச்ச போட்டு குளிச்சிருக்கும் போல வெள்ளியா வரணும் போல சொக்கா இருக்கணும் போட்டு
3: சரி
5: குளிச்சு குளிச்சு போட்டு குளிச்சு வெள்ளியா
3: வரணும். நாட்டி பாய். நல்ல இன்ட்ரெஸ்டிங் பதில் தான், சிறப்பு, நன்றி.
6: முதலாவதுக்கு
3: என்ன கேட்டாலும் கிடைக்கும், ஆனா அதுக்கு வந்து வருமான வரி கிடையாது. டொனேஷன் சிறப்பான பதில், வாழ்த்துக்கள்.
6: ஒன்று பார்த்து சொல்றீங்க,
3: எனக்கு சேர்த்து பாத்துக்கிறேன். அப்ப சரியா, நன்றி. அவ்வளோதான், நானும் வந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இன்னும் நிறைய பதில்கள் இருக்குது, பட் இணைப்பில் காத்திருக்கிற நேர்கள் தயவுசெய்து விடுபட்டு கொள்ளுங்கள். மறுபடியும் இந்த கேள்வியை வந்து தொடரலாம் வெள்ளிக்கிழமை. சும்மா ஆரம்பத்திலே அதை சொல்லிவிட்டு கதை சொல்கிறதுக்கு முன்னாடி அதை வந்து முடிச்சு விட்டுறேன். ஏன்னா நல்ல பதில் ரெண்டு இருக்குது, அது வந்து போட்டு உடைக்க விரும்பலை. இன்றைக்கி கால் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணி சும்மா ஸ்வீட்டாக ரொம்ப ஜாலியாக அந்த நிகழ்ச்சியை கொண்டு போன எல்லா நேர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிட்டு, அதே மாதிரி இணைப்பில் எடுக்க முடியாத நேர்களுக்கு ஒரு சாரியும் சொல்லிவிட்டு விடைபெறேன். மீண்டும் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்ஜே ராஜ். நன்றி, வணக்கம் நேர்களே.
7: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா, சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
8: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
7: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
8: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383,
7: சுகந்தன், 416-540-6269.
8: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இண்டோர் ஸ்பேஸ். வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795, 416-837-7795.
9: 8377795. Call Naveen Allstate Insurance.
10: Asian Textiles in Maabiram Mega Sale. Store-wide discount up to 80% off. Sarees collections, half sarees, blouses, undergarments and essentials, shalwar and lehengas, leggings, nightwear, men's collection. Kurti $2 for $10, nighty $3 for $10. Silver items 50% off. Kriti Blue Leaf Mixer $139. Fancy jewelry 60 vidha kalivil. Markham and Lawrence 36 cipher 1 Lawrence Avenue East, Scarborough. Asians மெகா சேல்.
11: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
12: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர் டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
11: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
12: 416-489-2000 GTA கிரெடிட்
13: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD.
14: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
15: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
14: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
15: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
14: 416-271-5992.
15: Markham & Progress 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
16: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
17: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
18: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வா 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300.
19: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
20: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
21: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38-52 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03. 416-284-7000.
22: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462.
23: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்.
24: உங்களுக்கு உப்பவம் அண்ட் ஹாலிடே சீசன் வருது, வீட்டு காத்தா சாப்பிட வர போய் வந்து கோசலியும் மெலிவா மண்டலா வந்து பாக்குறேன். டீன்கலி
23: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
22: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
25: 905-270-8800.
22: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
26: என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
27: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
28: அதிகாரம் 52, தெரிந்து வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆமன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியும் ஆகும்.

0: இதுவும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
2: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 905-417-6069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாக அல்லது வோன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
2: 416-700-2222
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 52. தெரிந்த வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆமன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியும் ஆகும்.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing da, tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
6: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selutti kundurukkundirukkala. Ungal mortgage gilai vangikku maachavum. Call Prithi Selvam, 416-268-0155. 416-268-0155.
7: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
8: வொர்க்கிங் ஃபார் யூ.
7: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
8: Working for you.
9: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
10: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
11: நோ நோ நோ.
12: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677. 289-200-4677 vkrh.com.

0: இது வசந்தகாலம் மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆயில் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர் டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ் மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட் உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ் மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்கார்ப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் auto.ca புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன் மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044 416-888-8044.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: வாட்ஸ் ஹேப்பனிங்? சோ சேட்.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 52. தெரிந்து வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆம் அன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியுமாகும்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4761-4765-4661.
4: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HDயில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HDயில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காணத் தவறாதீர்கள். உங்கள் டிவிஐயில் மலரும் மொட்டுக்கள்.
5: கடந்த 20 மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
6: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
5: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
6: 416-489-2000 416-489-2000 GTA credit.

0: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD.
1: Nissan head-to-head event. இப்பொழுது Morningside Nissanil approval credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு zero finance இல் demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentra-வுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change. கனடாவுக்கு புதியவரா எந்த நிலையில் credit இருந்தாலும் approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
2: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
3: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
3: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383.
2: சுகந்தன் 416-540-6269.
3: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இண்டோர் ஸ்பேஸ். புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை. இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462
4: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர். AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
3: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
6: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 52. தெரிந்து வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆமன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியுமாகும்.

0: இயங்கும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: வாட்ஸ் ஹேப்பனிங் சூ சார்?
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 9054568433.
5: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
6: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். வாங்கவும் விற்கவும் உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும். தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைகோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸ் பெறுங்கள். மார்க் அண்ட் ஸ்டீல் செல் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262.
7: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் தேவக்கமே பாக்குறேன்.
8: உங்களுக்கு உப்பவம் அண்ட் ஹாலிடே சீசன் வருது. வீட்டு காத்தா சாப்பிட வர போய் வந்து கோசலியும் மெலிகா மண்டலா வந்து பாக்குறோம். டீன்கலி
7: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ. அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
9: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
10: 905-270-8800.
9: உதயம் சூப்பர் மார்க்கெட். புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டுக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 52. தெரிந்த வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆம் அன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியுமாகும்.

0: மாலை பொழுதில் சீமாட்டம் டிஸ்டில் உங்களுடன் இணைந்து சிறப்பிக்கும் ரஜி.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் எச்டி. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் எச்டி தமிழ் எச்டி தமிழ் எச்டி.
0: இன்று மே மாதம் 13 தேதி புதன்கிழமை நேரம் மாலை 5:01.
1: கனடாவின் முதல் முதல் முதல் எச்டி இது இது தமிழ் எச்டி.
0: உங்கள் எல்லோருக்கும் ஒரு ஆரோக்கியம் நிறைந்த ஒரு நாளாகவும் மகிழ்ச்சிகள் கூடிய ஒரு நாளாகவும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் சிஎம்ஆர் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் எச்டி. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் எச்டி தமிழ் எச்டி தமிழ் எச்டி.
0: சிஎம்ஆரின் மனத்தியால செய்திகள்.
2: மனத்தியால செய்திகள்
3: சிஎம்ஆர் தமிழ் எச்டி அவலி நியூஸ்.
4: கிழக்கு மாகாண அமைச்சரவையின் அங்கீகாரத்துடன் 2013 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு தற்போது பல மாவட்டங்களைச் சேர்ந்த நோயாளிகளின் நம்பிக்கைக்குரிய இடமாக விளங்கும் திருகோணமலை கிண்ணியா நடுத்தீவு மாவட்ட ஆயுர்வேத வைத்தியசாலை போதிய வளங்களின்றி பாரிய பின்னடைவை சந்தித்துக் உள்ளது. இந்த வைத்தியசாலையின் வெளிநோயாளர் பிரிவுக்கு நாளாந்தம் 100 மேற்பட்ட நோயாளிகள் வருகை தருகின்றனர். விடுதி வசதி, கிளினிக் மற்றும் சத்திர சிகிச்சை என 3 பிரிவுகளும் இயங்கி வரும் நிலையில் நோயாளிகள் தங்குவதற்கோ அல்லது அமர்ந்து இருப்பதற்கோ போதிய ஆசன வசதிகள் இல்லை. இதனால் முதியவர்கள் உட்பட நோயாளிகள் மரநிழல்களிலும் வீதியோரங்களிலும் பல மணி நேரம் காத்து கிடக்க வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது. வைத்தியசாலைக்கு குறைந்தது 6 வைத்தியர்கள் தேவைப்படும் நிலையில் தற்போது 2 மாத்திரமே பணியில் இருப்பதாக வைத்திய பொறுப்பதிகாரி வைத்தியர் AW மாசா தெரிவித்தார். பல்வேறு கஷ்டங்களுக்கு மத்தியிலேயே இந்த வைத்தியசாலையை கொண்டு செல்வதாக அவர் குறிப்பிட்டார். இந்த மாதம் மட்டும் 2 பித்தப்பை கல்லகற்றும் அறுவை சிகிச்சைகள் வெற்றிகரமாக செய்யப்பட்டுள்ளன. இன்னும் 10 நோயாளிகள் காத்திருக்கின்றனர். ஆனால் வைத்திய தட்டுப்பாடு காரணமாக உரிய காலத்தில் சிகிச்சைகளை வழங்க முடிவதில்லை. வாரத்தில் 5 நாட்களும் கிளினிக் சேவைகள் நடைபெறுகின்றன. ஆனால் மின்சார வசதியே இல்லாத ஒரு சிறிய இருண்ட பழைய கட்டிடத்திலேயே இந்த சேவைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இதன் கூரை இடிந்து விழும் நிலையில் காட்சியளிக்கின்றது என அவர் மேலும் கவலையுடன் தெரிவித்தார். இலங்கைக்கான ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் மேத்யூ டக்வர்த் அவர்களுக்கும் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் அவர்களுக்கும் இடையில் செவ்வாய்க்கிழமை சந்திப்பு இடம்பெற்றது. முல்லைத்தீவு கள்ளப்பாடு வடக்கு பகுதியில் அமைந்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் அவர்களது மக்கள் தொடர்பகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பில் முல்லைத்தீவு, வவனியா, மன்னார் உள்ளிட்ட வன்னி பிராந்தியத்தில் நிலவும் நில ஆக்கிரமிப்புகள், விவசாயிகள் மற்றும் மீனவ மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள், மக்களின் வாழ்வாதார நிலைமைகள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டன. மேலும் இதன்போது முள்ளிவாய்க்கால் கஞ்சி தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகருக்கு தெளிவுபடுத்தியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. சட்டமன்றத்தின் அனைத்து நிகழ்வையும் நேரடியாக ஒளிபரப்ப வேண்டுமென்று பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். சட்டப்பேரவையில் சபாநாயகரை வாழ்த்தி பேசிய அவர், தமிழ்நாட்டில் இனி நடக்கும் நிகழ்ச்சிகள் அனைத்திலும் தமிழ்தாய் வாழ்த்துக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். இதேவேளை சட்டப்பேரவை நிகழ்வுகளில் பங்கேற்றபின் செய்தியாளர்களிடம் பேசிய பாட்டாளி மக்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற குழு தலைவர் சௌமியா அன்புமணி, நம்பிக்கை வாக்கெடுப்பில் தங்களது நிலைப்பாடு குறித்து கட்சி தலைமையை முடிவெடுக்கும் என்று தெரிவித்தார். தமிழ்நாட்டில் 717 டாஸ்மாக் கடைகள் மூட முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டு இருப்பதற்கு சௌமியா அன்புமணி வரவேற்பு தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இன் செய்திகள். பிரிட்டிஷ் கொலம்பிய மாகாணத்தில் சமீப மாதங்களில் மிரட்டி பணம் பறித்தல் வழக்குகள் குறைந்து வருவதாக காவல்துறை தெரிவித்து இருந்தாலும் இந்த நெருக்கடியை எதிர்த்து போராடுவதே அரசாங்கத்தின் முதன்மையான பொது பாதுகாப்பு முன்னுரிமையாக உள்ளது என பிரிட்டிஷ் கொலம்பியாவின் பொது பாதுகாப்பு அமைச்சர் கூறினார். பல காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு இது தொடர்பான ஒரு வட்டமேசை கலந்துரையாடலில் நீனா ட்ரிகர் தொடக்க உரை ஆற்றினார். அப்போது அவர், கனடா எல்லை சேவைகள் முகாமையுடன் இணைந்து மிரட்டிப்பணம் பறிப்பவர்களை பொறுப்பேற்க வைப்பதில் நல்ல முன்னேற்றம் கண்டுள்ளதாக கூறினார். இதுகுறித்து கருத்து தெரிவித்த RCMP துணை ஆணையர் டுவன் மேக்டொனால்ட், மாகாணத்தில் மிரட்டி பணம் பறித்தல் தொடர்பான நடவடிக்கைகள் ஒட்டுமொத்தமாக குறைந்துள்ளன என்றும், இந்த குழு முன்னேற்றத்துக்கு மாகாணத்தின் தடுப்பு பணிக்குழு, அதன் கூட்டாளிகள் மற்றும் பிறரின் பணிகளே காரணம் என்றும் குறிப்பிட்டார். அத்துடன் மிரட்டி பணம் பறித்தல் சந்தேக நபர்கள் மீது குற்றச்சாட்டுகளை பதிவு செய்வதிலும் அவர்களை அகற்றுவதிலும் அதிகாரிகள் குறிப்பிடத்தக்க வெற்றியை பெற்றுக் கொண்டனர். மேலும் மிரட்டி பணம் பறித்ததால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் பரந்த சமூகத்தினரின் ஒத்துழைப்பும் அதிகரித்துள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பெரும்பாலான பணிகள் பொதுமக்களுக்கு தெரியாவிட்டாலும் மிரட்டி பணம் பறித்தலை கையாள்வதற்கு காவல்துறையின் வளங்கள் பெருமளவில் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் கூறினார். மாகாண பணிக்குழு தற்போது 36 விசாரணை கோப்புகளை பின்தொடர்ந்து வருவதாகவும், உயர்மட்ட சந்தேக நபர்கள் மீது கவனம் செலுத்துவதால் மேலும் பல தகவல்கள் வரவிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். போருக்கு பிறகு ஹோர்முஸ் நீரிணை வழியாக பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்ட ஒரு பன்னாட்டு பணித்திட்டம் குறித்து 40 மேற்பட்ட நாடுகளின் பாதுகாப்பு அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த நடவடிக்கைக்கு ஐக்கிய ராஜ்யமும் பிரான்சும் தலைமை தாங்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஜப்பானின் பாதுகாப்பு அமைச்சர் ஜின்ஜிரோ கொய்சுமி இந்த பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொண்டு ஹோர்முஸ் நீரிணை ஒரு சர்வதேச பொது சொத்து என்று குறிப்பிட்டார். மேலும் அந்த மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த நீர்வழியில் ஸ்திரத்தன்மை விரைவில் திரும்ப வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே ஒரு நீடித்த போர் நிறுத்தம், ஈரானுடைய தொடர்ச்சியான தொடர்பு மற்றும் செயல்பாட்டு மட்டத்தில் அச்சுறுத்தல்களை குறைத்தல் ஆகியவற்றை பொறுத்தே இந்த பணியின் வெற்றி அமையும் என்று கொய்சுமி கூறினார். மேலும் இந்த கூட்டத்தில் தனது பங்கேற்பு பன்னாட்டு பணியில் ஜப்பானின் பங்கேற்பை குறைக்காது என்றும் அவர் தெரிவித்தார்.
1: மனத்தியாள செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: சிஎம்ஆரின் மனத்தியான செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 11 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர்நிலையானது 8 பாகையிலும் காணப்படுகின்றது. மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகளும் தற்பொழுது 30% காணப்படுகின்றன. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 7 பாகையிலும், நாளைய காலை பொழுது வெப்பநிலையாக 8 பாகை செல்சியஸிலும், நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 13 பாகையிலும் காணப்படுகின்றது. நாளையும் மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகளும் மிக அதிகம் காணப்படுகின்றன. நாளைய மறுதினம் வெள்ளிக்கிழமை காலை பொழுது வெப்பநிலையாக 9 பாகையிலும், வெள்ளிக்கிழமை மதிய பொழுது வெப்பநிலையாக 15 பாகை செல்சியஸிலும் காணப்படுகின்றது. வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் சூரியன் மிகவும் பிரகாசமாக காணப்படுகின்றது.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
2: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
3: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
4: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000. 416-284-7000.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: அழகிய மாலை பொழுதில் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸில் நீங்கள் இணைந்து உங்களுக்கு ஒரு கேள்வி தரப்படும் ஒரு கதை, அதாவது அந்த கதைக்கான உங்களுடைய சுவாரஸ்யமான பதிலுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் 8 மணி வரை கேட்டு மகிழலாம். பாடல் மட்டும் கேட்டு மகிழ விரும்பும் நேயர்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். தொடர்ந்து 8 மணியிலிருந்து 9 மணி வரை கவிதை கதம்பம் நிகழ்ச்சியில் உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். அழைக்க மணி தொலைபேசி எண் 4164644222. 8 மணியிலிருந்து 9 மணி வரை கவிதை கதம்பம் நிகழ்ச்சி. நீங்கள் கவிதை சொல்பவர்களுக்குத்தான் முன்னுரிமை வழங்கப்படும். தொடர்ந்து மற்றவர்களுக்கு கொஞ்சம் லேட்டாகத்தான் பாடல்கள் தரப்படும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164644222.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு தரப்படும் கதை என்னவென்றால், ஒரு ஊரில் வந்து ஒரு அழகான, அதாவது ஒரு பூஞ்சோலைகளால் நிறைந்த ஒரு ஆச்சிரமம் இருந்ததா. அந்த ஆச்சிரமத்தில் வந்து ஒரு சீடன் வந்து மிகவும் கோபமாக தன்னுடைய குருவை நோக்கி வந்தானாம். வந்து சொன்னானாம், எனக்கு இங்கே நிம்மதியே இல்லை, இங்கே வந்து இருக்கிற எல்லாரும் வந்து வம்பு கிழக்கினம் என்ன, எனக்கு வந்து என்னை பற்றி தப்பு தப்பாக எல்லாரும் பேசுகிறார்கள், எனக்கு இங்கே இருக்கவே விருப்பம் இல்லை, நான் போக போகிறேன்னு சொன்னேன். அதற்கு அந்த குரு வந்து என்ன செய்திருப்பார், இந்த கதையை நீங்கள் தொடரலாம், அத்துடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களை நீங்கள் கேட்டு மகிழலாம். இல்லை, இதெல்லாம் எனக்கு சொல்ல விருப்பம் இல்லை, எனக்கு பாடல் மட்டும் தாங்க கொண்டாலும் பாடல் மட்டும் நீங்கள் கேட்டு மகிழலாம். அழைக்க முடிய தொலைபேசி 4164642 2

0: அழகிய மாலை பொழுதில் தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் முதலாவது நேயர் வணக்கம்.
1: வணக்கம். இந்த அழகிய மாலை பொழுதில் உங்கள் இதயன் எப்படி நலமா இருக்கீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கு. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நலமாக இருக்கின்றேன், நன்றி.
0: இப்ப ஒரு மணி தியாகமா வெயிட் பண்றீங்க. டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: கண்டிப்பாக
0: அந்த பாடலுடன் நாங்க சொன்ன கதையை நீங்க தொடருங்க.
1: நீங்க சொன்னதுக்கு அவர் கோபத்தோட வந்துதான் குரு விட்ட சொல்லி இருக்கிற தான் தனியாக்கள் சீண்டினம் கொல்லினம் தான் போக
0: போறேன்னு
1: நீ போவண்டி. அவரு போனாலும் எவ்வளவு தூரம் போக போற? கோபம் தனியும் மட்டும்தான்
0: போவாருன்னு.
1: கோபம் தனியா தனிஞ்சா பிறக்க திரும்பி அந்த குருவிட்ட தாம் வருவாரு. அவர்கிட்ட போக இடம் இல்லை.
0: இடம் இல்லை. தங்கண்ட கதை மாதிரி இருக்க அல்லது வித்தியாசமா இருக்கா? உங்கள்ட கதை மாதிரி இருக்க இல்ல வித்தியாசமா இருக்கா?
1: இல்ல, இந்த பாக்கெட்டுக்கு போன் பாஸ்போர்ட் இருக்கும் தானே? இப்ப வீட்டுல இருந்தாலும் இந்த பாக்கெட்டுக்குள்ள பாஸ்போர்ட் இருக்கும். எந்த நேரமும் கிளப்பிடும். எந்த நேரம்
0: வச்சிருக்கீங்க?
1: வெளியே தான் இருக்கிறோம். எந்த நேரமும் கிளப்பிடும் அந்த அவ்வளவு நம்பிக்கை இருக்கு எனக்கு. ஆனப்படியே அவர் கோபம் தனியா வருவார். சீடனுக்கு அப்படியும் பாஸ்போர்ட் இருக்காது. ஆனப்படியே அவர் கட்டாயத்துக்கு திரும்பிட்டதான் குரு விட்ட தான் போகணும்.
0: திரும்பி குரு விட்ட தான் வர வேணும். ஒண்ணும் செய்ய முடியாது.
1: நன்றி.
0: வரிகளில் டனிஷ் மற்றும் டி யினுடைய குரலில் அளிக்கும் நேரம் 5:14 நிமிடம்.

0: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
1: 16700222 தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: இனிய மாலை. வணக்கம் ராஜு. நலமா இருக்கிறீங்களா?
1: நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நானும் நலமா உற்சாகமா இருக்கிறேன். நன்றி.
1: அந்த உற்சாகத்துட்ட இன்றைக்கு என்ன பாடல் தெரிவு?
2: எனக்கு இன்றைக்கு காதல் கீதம் படத்துல இருந்து என் நெஞ்சில் தூங்கவா நிலாவே.
1: ஆமாம், ஹரிஹரன் சுஜாதா பாடிய ஒரு பாடல்.
2: ஆமாம்.

0: എന്നുണ്ട് ഇതിന്റെ പാടൽ തെരീവ്? നല്ല പാടലുണ്ടോ അല്ലത് ഏതാവത് കാരണങ്ങളാ?
1: എനിക്ക് മെലോഡി പാട്ട്, മെന്മയാന പാടലുകൾ എല്ലാം പിടിക്കും. കുത്തുപാട്ടാ കൊഞ്ചം കഷ്ടം, അതിനാല് മെലോഡിയാതെ ഇരിക്കുന്ന പാട്ടുകളെ തെരീവ് ചെയ്ത് വെച്ചിരിക്കാൻ അപ്പൊ കുഴപ്പ.
0: സൂപ്പർ സൂപ്പർ. ആമാം, ഇന്ന് പാടലുടൻ ഞങ്ങൾ ഒരു കഥയും സൊണ്ണം.
1: ஐம்புலன்களையும் அடக்க கத்துக்கொள்ள வேண்டும், தியானம் செய்ய பழக வேண்டும். உனக்கு இப்பதானே வந்திருக்கிறேன், எல்லாம் போக போக அதெல்லாம் சரியா விடும். மற்றவர்கள் சொல்வதும் கேட்காது, நீ பார்ப்பதும் உனக்கு தியானம் செய்யும் போது எதையும் உன் கண்ணுக்கோ காதுக்கோ
0: கேட்கக்கூடாது.
1: அது போக போக நீ பழகிடுவாய். ஆனபடியால் யோசிக்காமல் காலத்தை இங்கேயே கடத்தலாம். அப்படி விருப்பம் இல்லாட்டி நீ போவது எனக்கு ஆட்சேபனை ஒன்றும் இல்லை. ஆனா உனக்கு நான் இதை சொல்லிவிட்டேன்.
0: தியானம் இருந்தால் தங்களுடைய கோபங்கள், தங்களுடைய செயல்கள், நிறைய விஷயங்களை தாங்கள் மாற்றிக்கொள்ளலாம்.
1: ஆமா, ஆச்சிரமத்துக்கு கொண்டு வர்றது ஏதாவது பயிற்சிக்குத்தானே, தியானம் யோகா அது எதுனாலும். ஆனபடியா நிச்சயமா அவர் முதல் ஐம்புலன்களையும் அடக்க வேண்டும்.
0: அடக்க வேண்டும்.
1: மற்றவர் சொல்வதை கேட்காதே, தீயதை கேட்காதே, தீயதை பார்க்காதே, தீயதை பேசாதே.
0: குரு வந்து ஒரு அழகான அறிவுரை தான் கொடுத்திருக்கிறார் தன்னுடைய சீடனுக்கு.
1: அவருடைய பேர் என்ன?
0: சீடன். சீடன்,
1: சீடனா? சீடன். ஆமா,
0: அழகான பதில் தான். உங்களுடைய பாடலும் கேட்டு மகிழுங்கள். நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி. ஆமாம், ஹரிஹரன் மற்றும் சுஜாதா குரலில் ஒழிக்கும் இந்த நேரம் 5:22.

0: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
1: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
0: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
1: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
0: 416-271-5992.
1: Markham and Progress 885 Progress Avenue Scarborough 416-271-5992.
2: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: இனிய மாலை. வணக்கம் குயின்சன்.
2: வணக்கம் குயின்சன், எப்படி இருக்கிறீங்க?
3: நல்லமா மகிழ்ச்சியா இருக்கிறோம். நீங்க?
2: நானும் நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி.
3: சொல்லுங்க,
2: எப்படி இருக்கிறது?
3: என்ன
2: பாடல் தெரியுது?
3: பர்த்டேக்காரன் படத்துல நான் நடிச்சா தாங்க மாட்டேன்.
2: நான் நடிச்சா தாங்க மாட்டேன், அந்த பாடலுடன் யாருக்கு சொல்றீங்கன்னு தான் தெரியல. ஆமா, உங்களுக்கே சொல்றேன். அந்த பாடலுடன் நாங்கள் ஒரு கதையும் சொன்னோம், சொல்லுங்க.
3: சொல்றேன். அந்த குறை சொல்லி இருப்பார், மூச்சு பாய்ச்சி செய்ய சொல்லி. ஏனென்றால் ஒரு சிற்பம் செய்ய அது நாலு பக்கமும் அடிவா வேண்டும். ஒரு கல்லு சிற்பம் செய்து கேட்க கல் அடி படம் பட்டாதான் சிற்பம் ஆகணும். அதே மாதிரிதான் மனிதர்களும் நாலு பக்கமும் அடிபட்டால் தான் நல்ல ஒரு மனிதனாக வராது. அப்ப குறை சொல்லிருப்ப அது அதே ஒன்றும் பொருட்படுத்தாம நீங்க எதை சாதிக்க வேணுமோ அதை சாதிக்க வேணும்.
2: அதை சாதிக்கணும். ஆமாம், ஒரு சிற்பம் வந்து எவ்வளவு அடிபட்டா தான் அந்த அதனுடைய சிற்பம் வந்து அழகான ஒரு சிற்பமாக வரும். அது அடி வாங்கித்தான் சிற்பம் ஒரு அழகான சிலையாக வரும். இறுதியில் அதே மாதிரி தான் மனிதனும் நிறைய அடிகள் பட்டால் தான் அவன் வந்து ஒரு முழு மனிதனாக நிறைவு பெறுவான் சொல்றீங்க, அப்படியா?
3: கண்டிப்பா.
2: நல்ல பதில் தான். பார்க்கலாம், உங்களுடைய பாடலும் கேட்டு மகிழுங்கள். நன்றி,
3: நன்றி.
2: இந்த பாடல் வந்து சங்கர் மகாதேவன் மற்றும் அவர்களுடைய குரூப் இணைந்து பாடிய ஒரு பாடல். ஒழிக்கும் இந்த நேரம் 5:31 நிமிடம்.

0: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
0: 9054176069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. maplegroceries.ca 905-417-6069.
2: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம், நான் ஜெயநூறுலன். எப்படி, நல்லா இருக்கீங்களா?
2: நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நல்ல சுகமா கூட நினைச்சு.
2: எப்படி இருக்கு நோர்வே காலநிலை எல்லாம்?
3: நோர்வே இன்றைக்கு நல்லா அழகா இருக்கு. மூன்றரை இன்ச்சு மெல்ல மழை.
2: ஆஹா, நல்ல மழை. சொல்லுங்களே, என்ன பாடல் தெரியுது?
3: பாடல் எதனால எதனால அந்த பாட்டு கேட்போம்?
2: ஆமாம், ரத்னா திரைப்படத்திலிருந்து வருகிற பாடல்.
3: அந்த பாட்டு கேட்போம்.
2: அந்த பாடல் தெரிவுக்கு காரணம்?
3: எனக்கு அந்த பாடல் நல்லா பிடிக்கும். அந்த படமும் கொஞ்சம் நல்லா இருக்கும், கொஞ்சம் சண்டை இருக்கும். நல்ல நல்ல படம். விஷால் நடிச்சிருப்பார். அந்த அந்த ஹீரோயின் நல்ல நல்ல நடிப்பு நல்லா இருக்கும். அந்த பாடல் நல்ல வரி நல்லா இருக்கும். குரு சொல்லி இருப்பார் உதாரண எடுத்துக்காட்டுக்கு, அந்த பூஞ்சொலை இல்ல பூமரங்கள் மாதிரி அந்த மலர்கள் வந்து கோபம் வந்து கூடிச்சிருந்தா கோபம் வந்து அழிஞ்சு போயிருமா? என்ன கோபம் அப்படியாச்சும் அந்த அழிஞ்சு, அதே மாதிரி வந்து பூ மரத்திலேயும் இருக்க பூவல் வந்து வாடி போயிடும். அதே மாதிரி இருக்காமல் நீ வந்து நல்ல உயிர்ப்போட வளர்ற மாதிரி, நல்ல குறுத்து வந்து மொட்டு வர்ற மாதிரி நல்லபடியா பொறுமையோட இருக்கணும் என்று சொல்லியிருப்பார். ஆசிரமத்துக்கு வந்தா நிறைய என்ன சொல்றது, நல்ல தொண்டன்னு நினைச்சு பொறுமையா இருக்கணும் என்று சொல்லி கொடுத்திருப்பார்.
2: பொறுமையாக இருக்க
3: வாடி
2: போகக்கூடாது.
3: பூமாரி இருந்து வாடி போக கூடாது, நல்ல பொறுமையா இருக்கணும் சொல்லி கற்றுக் கொடுத்துருந்தேன்.
2: பொறுமையாக இருக்க கற்று
3: நினைக்கிறேன்.
2: குரு நல்ல பழக்கம் தான் சொல்லி கொடுப்பார்.
3: கண்டிப்பா கண்டிப்பா, குரு வந்து எப்பவுமே நல்லவர் தானே.
2: கண்டிப்பா. அழகான பதில் கொடுத்தீர்கள், பார்க்கலாம் உங்களுடைய பதில் சரியான்று. பாடல் கேட்டு மகிழுங்கள். நன்றி. இந்த பாடல் வந்து தேவிஸ்ரீ பிரசாத்தினுடைய இசையமைப்பில் விவகாவினுடைய வரிகளில் சிந்தூரி விஷால் அவர்கள் பாடிய பாடல். ஒழிக்கும் இந்த நேரம் 5:38.

0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன் .com.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம். இனிய மாலை நேரத்தில் அன்பு வணக்கம் கூறி சாரா வந்திருக்கிறேன்.
1: வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க?
2: நலம் நலமா இருக்கிறோம். நீங்கள் எப்படி?
1: நானே நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி. சொல்லுங்கள், என்ன பாடல் தெரிவு?
2: பாட்டு வந்து நல்லாய். என்ன பாட்டு சொன்னா?
1: நாங்கள் ஒரு கேள்வியும் கேட்டோம்.
2: அந்த கேள்விக்கு அவர் சொல்லியிருப்பார், அவங்கள் உன்னை சீண்டுவது, உன்னை கோபப்படுத்துவதற்கு நீ கோபப்படாமல் சுமித்தி கொண்டிருந்தால் அவர்களுடைய அந்த அந்த இது சரிவராது. என்ன அந்த நாட்டம், அது அவர் அந்த நாடுறது வந்து என்னன்னா அவனை கோபப்படுத்தணும். நீ கோபப்படாதே, அதுக்கு சிரிச்சு கொண்டு இருந்தா அவங்க தோல்வி அடைந்தவர்கள் ஆகிவிடுவார்கள், எல்லாம் சரியாகிவிடும் சொல்லிட்டு.
1: கோபத்தை விட சிரித்தாலே போதும், நாடு சரியாயிருக்கும். அப்படியா?
2: ஆமா
1: ஆமா.
2: நீங்க என்ன கேட்டீங்க? அவனைத்தானே சீண்டி கொண்டிருந்தேன்னு சொன்னீங்க.
1: ஆமாம். என்னென்றால் இப்போ அந்த குரு வந்து என்ன பதில் கூறியது பிறண்டு கேட்டேன்னு, அந்த சீடன் வந்து போய் கேட்குறாரு இல்லை குருகிட்ட, வந்து போய் சொல்கிறார், தான் போகிறேன், நீங்கள் இருக்க எனக்கு விருப்பம் இல்லை, தன்னை வந்து எல்லாரும் ஏதாவது
2: ஏளனப்படுத்துறார்கள், ஏளனப்படுத்துறது கோபப்படுத்துறதுக்காக. அதனால் நீ அப்படி அவங்களுடைய அந்த அவங்க கோபப்படுத்துவதை விட்டு நீ தவிர்த்துக்கொள், அதாவது நீ சிந்தி கொண்டு அதை சரளமாக ஏற்றுக்கொள், அப்பொழுது அவர்கள் அதை விட்டு விடுவார்கள், அவர்கள்
1: தோல்வி அடைந்துவிடுவார்கள். அழகான பதில் பார்க்கலாம். உங்களுடைய பாடலும் கேட்டு மாக்கலுங்கள். நன்றி
2: நன்றி நன்றி
1: நன்றி. இந்த பாடல் வைரமுத்தின் வாரிகளில் சத்யபிரகாஷ் மற்றும் சின்மையை குரலில் ஒழிக்கும். இந்த நேரம் 5:45.

0: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார். விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா, ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
3: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். நல்ல சுகமா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: நானும் நல்ல சுகமா உற்சாகமா இருக்கிறேன்.
3: அந்த உற்சாகத்துடன் இன்றைக்கு என்ன பாடல் தெரிவு?
4: இன்னைக்கு ஜோலி அஜிம்கான் அவரத்திலிருந்து
3: அதாவது ஒரு ஊர்ல வந்து ஒரு அழகான, அதாவது பூஞ்சோலைகளால நிரம்பின ஒரு ஆச்சிரமம் ஒன்று இருக்குமா. அந்த ஆச்சிரமத்தில் இருக்கிற ஒரு சீடன் வந்து குருவிட்ட மிகவும் சரியான கோபமாக ஓடி வருவானாம். வந்து சொல்லுவாராம், எனக்கு இங்கே இருக்க நிம்மதியே இல்லை, எனக்கு இங்கே இருந்து எல்லாருமே இங்கே இருக்கிறார்கள் வந்து என்ன வம்பு கிழிக்கணும், என்னை பற்றி தப்பு தப்பா எல்லாம் பேசினோம், எனக்கு இங்கே இருக்க விருப்பம் இல்லை, நான் போக போகிறேன்னு சொல்லுவாராம். அந்த குரு வந்து என்ன செய்திருப்பார்? இந்த கதையை நீங்கள் தொடரலாம். இந்த கதையை
4: குரு சொல்ற நீ கவலைப்படக்கூடாது, நீ உனக்கு நல்லவனாக இருந்தா மத்திய சொல்ற பற்றி நீ ஒன்னையும் தண்டா, எல்லோருக்கும் நீ நல்லவனா இருக்க முடியாது. நீ உண்டமனாச்சாச்சிக்கு உடுத்தவனா இருந்தி என்றால் அது சரி, நீ ஏன் கோவப்படுவான்? ஒன்னுல எதுவும் பிரச்சனை இருந்தா தான் நீ
3: கோவப்படுவான்.
4: அதே நீ கோவப்படாத நீ இங்க இருந்து பூகண்டில தண்ணிய விட்டு அதனோட நின்று உல்லாசமா இரு, வளர்ற வளர்ச்சிய பார்த்தா சந்தோஷம் வந்துடும். அதுக்கப்புறம் கோபம் பெறாதுண்டு,
3: கோபம் பெறாது. நீங்கள் அதனால
4: சொல்லுங்க,
3: நீங்கள் அதனாலதான் இப்ப சமருக்கு எல்லாம் கோபம் பெறக்கூடாது தோட்டம் செய்றீங்களா?
4: வேற என்னதுக்கு, அது குழந்தை பிள்ளைமாயித்தான் தோட்டம் செய்யலாம். ஒரு நாளும் பார்க்க ஒரு வளர்ச்சி இருக்கு, குழந்தை பிள்ளையில பார்க்க ஒரு வளர்ச்சி இருக்குதானே?
3: உண்மைதான், அது அதுல இருந்துக்கிற ஒரு மரக்கறி எப்படிங்கனாலும் ஒரு மனதுக்கு அவ்வளவு ஒரு பூரிப்பா இருக்கு. மனதுக்கு அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். உண்மையில் அது காலையில் ஒரு கோஃபியோட போய் வழியில நின்று அந்த மரங்கள் அந்த கண்டுகளெல்லாம் பார்க்கும் பொழுது அவ்வளவு ஒரு ஆனந்தமாக இருக்கும். அந்த மனதுல அந்த காலை பொழுது வந்து அவ்வளவு அற்புதமாக விடியும் பொழுது அந்த நாளே ஒரு அழகான நாளாக மாறும். உண்மையில்
4: கோபமே
3: வராது அப்படி சொல்ல வரீங்க?
4: கோபம் வரும், ஆனா வராம இருக்க கூடாது. கோபம் வரணும், ஆனா அதுக்காண்டி கோவிச்சு கொண்டு நாங்க அந்த இடத்தை விட்டு போவோம் கேட்பார்.
3: அற்புதமான ஒரு பதில் கொடுத்தீர்கள், பார்க்கலாம். உங்களுடைய பாடலும் கேட்டு மகிழுங்கள். நன்றி,
4: நன்றி,
3: நன்றி, தொடர்ந்து சந்திப்போம். இந்த பாடல் வந்து அஸ்வின் விநாயக மூர்த்தியினுடைய இசையமைப்பில் சக்தியினுடைய வரிகளில் ஆண்ட்ரியா அவர்கள் பாடிய பாடல் ஒலிக்கும். இந்த நேரம் 5:53.

0: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 டாலர் வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் சிவானந்தன்.
1: வணக்கம் சிவானந்தன், எப்படி இருக்கிறீங்கள்?
2: உற்சாகமா இருக்கேன்.
1: டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
2: ஓ
1: சொல்லுங்களே, என்ன பாடல் தெரிவு?
2: படம் ஆசைமுகம். பாடல் நல்ல பாடல்
1: கண்டிப்பாக. உங்களுடைய பாடல் வருகிறது. நன்றி.
2: நன்றி.
1: MSV-யினுடைய இசையமைப்பில் வாளியினுடைய வரிகளில் TMS மற்றும் சுசீலா குரலில் ஒலிக்கும் நேரம் 5:58.

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
2: CMRின் மனத்தியால செய்திகள்.
3: மனத்தியால செய்திகள்
4: CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
5: கிழக்கு மாகாண அமைச்சரவையின் அங்கீகாரத்துடன் 2013 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு தற்போது பல மாவட்டங்களைச் சேர்ந்த நோயாளிகளின் நம்பிக்கைக்குரிய இடமாக விளங்கும் திருகோணமலை கிண்ணியா நடுத்தீவு மாவட்ட ஆயுர்வேத வைத்தியசாலை போதிய வளங்களின்றி பாரிய பின்னடைவை சந்தித்துக் உள்ளது. இந்த வைத்தியசாலையின் வெளிநோயாளர் பிரிவுக்கு நாளாந்தம் 100 மேற்பட்ட நோயாளிகள் வருகை தருகின்றனர். விடுதி வசதி, கிளினிக் மற்றும் சத்திர சிகிச்சை என 3 பிரிவுகளும் இயங்கி வரும் நிலையில் நோயாளிகள் தங்குவதற்கோ அல்லது அமர்ந்து இருப்பதற்கோ போதிய ஆசன வசதிகள் இல்லை. இதனால் முதியவர்கள் உட்பட நோயாளிகள் மரநிழல்களிலும் வீதியோரங்களிலும் பல மணி நேரம் காத்துக்கிடக்க வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது. வைத்தியசாலைக்கு குறைந்தது 6 வைத்தியர்கள் தேவைப்படும் நிலையில் தற்போது 2 மாத்திரமே பணியில் இருப்பதாக வைத்திய பொறுப்பதிகாரி வைத்தியர் AW மாசா தெரிவித்தார். பல்வேறு கஷ்டங்களுக்கு மத்தியிலேயே இந்த வைத்தியசாலையை கொண்டு செல்வதாக அவர் குறிப்பிட்டார். இந்த மாதம் மட்டும் 2 பித்தப்பை கல்லகற்றும் அறுவை சிகிச்சைகள் வெற்றிகரமாக செய்யப்பட்டுள்ளன. இன்னும் 10 நோயாளிகள் காத்திருக்கின்றனர். ஆனால் வைத்திய தட்டுப்பாடு காரணமாக உரிய காலத்தில் சிகிச்சைகளை வழங்க முடிவதில்லை. வாரத்தில் 5 நாட்களும் கிளினிக் சேவைகள் நடைபெறுகின்றன. ஆனால் மின்சார வசதியே இல்லாத ஒரு சிறிய இருண்ட பழைய கட்டிடத்திலேயே இந்த சேவைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இதன் கூரை இடிந்து விழும் நிலையில் காட்சியளிக்கின்றது என அவர் மேலும் கவலையுடன் தெரிவித்தார். இலங்கைக்கான ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் மேத்யூ டக்வர்த் அவர்களுக்கும் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் அவர்களுக்கும் இடையில் செவ்வாய்க்கிழமை சந்திப்பு இடம்பெற்றது. முல்லைத்தீவு கள்ளப்பாடு வடக்கு பகுதியில் அமைந்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் அவர்களது மக்கள் தொடர்பகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பில் முல்லைத்தீவு, வவனியா, மன்னார் உள்ளிட்ட வன்னி பிராந்தியத்தில் நிலவும் நில ஆக்கிரமிப்புகள், விவசாயிகள் மற்றும் மீனவ மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள், மக்களின் வாழ்வாதார நிலைமைகள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டன. மேலும் இதன்போது முள்ளிவாய்க்கால் கஞ்சி தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகருக்கு தெளிவுபடுத்தியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. சட்டமன்றத்தின் அனைத்து நிகழ்வையும் நேரடியாக ஒளிபரப்ப வேண்டுமென்று பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். சட்டப்பேரவையில் சபாநாயகரை வாழ்த்தி பேசிய அவர், தமிழ்நாட்டில் இனி நடக்கும் நிகழ்ச்சிகள் அனைத்திலும் தமிழ்தாய் வாழ்த்துக்கு முன்னுரிமை வழங்க வேண்டுமென்றும் கேட்டுக் கொண்டார். இதேவேளை சட்டப்பேரவை நிகழ்வுகளில் பங்கேற்றபின் செய்தியாளர்களிடம் பேசிய பாட்டாளி மக்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற குழு தலைவர் சௌமியா அன்புமணி, நம்பிக்கை வாக்கெடுப்பில் தங்களது நிலைப்பாடு குறித்து கட்சி தலைமையை முடிவெடுக்கும் என்று தெரிவித்தார். தமிழ்நாட்டில் 717 டாஸ்மாக் கடைகள் மூட முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டிருப்பதற்கு சௌமியா அன்புமணி வரவேற்பு தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் FM-இன் செய்திகள். பிரிட்டிஷ் கொலம்பிய மாகாணத்தில் சமீப மாதங்களில் மிரட்டி பணம் பறித்தல் வழக்குகள் குறைந்து வருவதாக காவல்துறை தெரிவித்து இருந்தாலும் இந்த நெருக்கடியை எதிர்த்து போராடுவதே அரசாங்கத்தின் முதன்மையான பொது பாதுகாப்பு முன்னுரிமையாக உள்ளது என பிரிட்டிஷ் கொலம்பியாவின் பொது பாதுகாப்பு அமைச்சர் கூறினார். பல காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு இது தொடர்பான ஒரு வட்டமேசை கலந்துரையாடலில் நீனா ட்ரிகர் தொடக்க உரை ஆற்றினார். அப்போது அவர், கனடா எல்லை சேவைகள் முகாமையுடன் இணைந்து மிரட்டிப்பணம் பறிப்பவர்களை பொறுப்பேற்க வைப்பதில் நல்ல முன்னேற்றம் கண்டுள்ளதாக கூறினார். இதுகுறித்து கருத்து தெரிவித்த RCMP துணை ஆணையர் டுவன் மேக்டொனால்ட், மாகாணத்தில் மிரட்டிப்பணம் பறித்தல் தொடர்பான நடவடிக்கைகள் ஒட்டுமொத்தமாக குறைந்துள்ளன என்றும், இந்த குழு முன்னேற்றத்துக்கு மாகாணத்தின் தடுப்பு பணிக்குழு, அதன் கூட்டாளிகள் மற்றும் பிறரின் பணிகளே காரணம் என்றும் குறிப்பிட்டார். அத்துடன் மிரட்டி பணம் பறித்தல், சந்தேக நபர்கள் மீது குற்றச்சாட்டுகளை பதிவு செய்வதிலும் அவர்களை அகற்றுவதிலும் அதிகாரிகள் குறிப்பிடத்தக்க வெற்றியை பெற்றுக் உள்ளனர். மேலும் மிரட்டி பணம் பறித்ததால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் பரந்த சமூகத்தினரின் ஒத்துழைப்பும் அதிகரித்துள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பெரும்பாலான பணிகள் பொதுமக்களுக்கு தெரியாவிட்டாலும் மிரட்டி பணம் பறித்தலை கையாள்வதற்கு காவல்துறையின் வளங்கள் பெருமளவில் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் கூறினார். மாகாண பணிக்குழு தற்போது 36 விசாரணை கோப்புகளை பின்தொடர்ந்து வருவதாகவும், உயர்மட்ட சந்தேக நபர்கள் மீது கவனம் செலுத்துவதால் மேலும் பல தகவல்கள் வரவிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். போருக்கு பிறகு ஹோர்முஸ் நீரிணை வழியாக பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்ட ஒரு பன்னாட்டு பணித்திட்டம் குறித்து 40 மேற்பட்ட நாடுகளின் பாதுகாப்பு அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த நடவடிக்கைக்கு ஐக்கிய ராஜ்யமும் பிரான்சும் தலைமை தாங்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஜப்பானின் பாதுகாப்பு அமைச்சர் ஜின்ஜிரோ கொய்சுமி இந்த பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொண்டு ஹோர்முஸ் நீரிணை ஒரு சர்வதேச பொது சொத்து என்று குறிப்பிட்டார். மேலும் அந்த மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த நீர்வழியில் ஸ்திரத்தன்மை விரைவில் திரும்ப வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே ஒரு நீடித்த போர் நிறுத்தம், ஈரானுடைய தொடர்ச்சியான தொடர்பு மற்றும் செயல்பாட்டு மட்டத்தில் அச்சுறுத்தல்களை குறைத்தல் ஆகியவற்றை பொறுத்தே இந்த பணியின் வெற்றி அமையும் என்று கொய்சுமி கூறினார். மேலும் இந்த கூட்டத்தில் தனது பங்கேற்பு பன்னாட்டு பணியில் ஜப்பானின் பங்கேற்பை குறைக்காது என்றும் அவர் தெரிவித்தார்.
3: மனத்தியால செய்திகள் CMR தமிழ் HD 101.3.
2: செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தெற்புழுதிய காலநிலையானது 11 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தெற்புழுது உணர்நிலையானது 8 பாகையிலும் காணப்படுகின்றது. மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகளும் இன்று காணப்படுகின்றன. நாளைய காலை பொழுது வெப்பநிலையாக 8 பாகையிலும், நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 13 பாகை செல்சியஸிலும் காணப்படுகின்றது. நாளை மறுதினம் வெள்ளிக்கிழமை மதிய பொழுது வெப்பநிலையாக 15 பாகையிலும், சனிக்கிழமை வரும் மதிய பொழுது வெப்பநிலையாக 19 பாகையிலும் காணப்படுகின்றது. நாளையும் மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம் காணப்படுகின்றன. வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமைகளில் சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 52. தெரிந்து வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆம் அன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியுமாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு ஒரு கதை தேரப்படும். அந்த கதைக்கான உங்களுடைய சுவாரஸ்யமான பாடலுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களும் நீங்கள் 8 மணி வரை கேட்டு மகிழலாம். பாடல் மட்டும் கேட்டு மகிழ விரும்பும் நேயர்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். தொடர்ந்து 8 மணியிலிருந்து 9 மணி வரை கவிதை கதமம் நிகழ்ச்சியில் உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-6442-22.

கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD. தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு தரப்படும் கதை என்னவென்றால், ஒரு ஊரில் வந்து ஒரு அழகான ஒரு பூஞ்சோலைகளால் நிரம்பின ஒரு ஆச்சிரமம் ஒன்று இருக்குமா. அந்த ஆச்சிரமத்தில் வந்து ஒரு சீடன் வந்து தன்னுடைய குருவை நோக்கி பயங்கர கோபமாக வருவாராம். கோபமாக வந்து சொல்லுவாராம், எனக்கு இங்கே இருக்கவே எனக்கு இங்கே நிம்மதியே இல்லை, எனக்கு இங்கே இருக்க ஏனென்றால் இங்கே இருந்து எல்லாரும் வந்து தன்னை வம்பு கிழிக்கிறார்கள், என்னை பற்றி தப்பு தப்பாக எல்லாம் பேசுகிறார்கள், எனக்கு இங்கே இருக்க விருப்பம் இல்லை, நான் போக போகிறேன்னு சொல்லுவாராம். அதற்கு அந்த குரு வந்து என்ன செய்திருப்பார், அவர் சொல்லும் பொழுது அந்த குரு என்ன செய்திருப்பார், இந்த கதையை நீங்கள் உங்களோட பாணியில் வந்து நீங்கள் நிறைவு செய்யலாம், அதுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களும் நீங்கள் கேட்டு மகிழலாம், அல்லது எனக்கு இதெல்லாம் சொல்ல விருப்பம் இல்லை, பாடல் மட்டும் தாங்கொண்டாலும் நீங்கள் பாடல் மட்டும் கேட்டு மகிழலாம். அழைக்க முடியத்தோட பேசிய 4162 6642.

0: இணைய ஒளிகின்ற சம்மா சிஎம்ஆர் தமிழ் எச்டி
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் பண்பா.
1: வணக்கம் பண்பா, எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா இருக்கேன்.
1: நானும் நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி.
2: எனக்கு அரவிந்தன் படம் படம்.
1: என்ன படம்?
2: அரவிந்தன். ஈரநிலா.
1: ஈரநிலா எஸ்பிபி சோபனா பாடிய பாடல்.
2: ஆமாம்.
1: நாங்கள் ஒரு கதையும்
2: சொன்னோம். ஆமாம். அதை கோபத்திலிருந்த
1: மகிழ்ச்சியானிட்டு
2: அங்க ரோசா செடிய காட்டு வேற காட்டி இதுல முள்ளு கிடக்குது, அந்த முள்ளு குத்தும், முள்ளு குத்தும் அந்த காண்டி ரோசா மலராம இருக்குதோ, அதனால வடிவான இதெல்லாம் பெருகுதானே பூவெல்லாம், அது மாதிரி மற்றவெல்லாம் அப்படின்னு சொன்னாலும் நீங்க அதை பற்றி ஒன்றும் கவலைப்படாம நீ வடிவாய் ரெண்டு பிரகாசிக்கணும்னு
1: சொல்லியிருக்கேன்.
2: மற்றவை என்ன பகுதி பண்ணினாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் நீ நல்ல வடிவா பிரகாசிக்கணும். வடிவா நீ எல்லாம் ரோஜா பூ மாதிரி நீயும் வடிவா மலரணும் பிரகாசிக்கணும்னு சொல்லியிருக்கேன்.
1: அது முள் இருந்தாலும் அது அழகான பூ கொடுக்குது, அதே மாதிரி நீயும் உன் வாழ்க்கையில் மலர வேண்டும்.
2: முள்ளு குத்துமன்னு அதை யோசிச்சு மலராம விடையில தானே, அப்ப மற்றவன் எப்படி சொல்லினமுன்னு நீ அதை பற்றி யோசிக்காதேன்னு சொல்லியிருக்கேன்.
1: ஆமாம், வித்தியாசமான அழகான பதில் கொடுத்தீர்கள், பார்க்கலாம். உங்களுடைய பாடலும் கேட்டு மாக்கிலுங்கள். நன்றி
2: நன்றி
1: நன்றி. இந்த பாடலை எஸ்பிபி சோபனாவின் குரலில் ஒலிக்கும். இந்த நேரம் 6:15.

0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் தாஜி. தாரணி கதைக்கிறேன், எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க தாரணி?
3: என்ன
2: பாடல் தெரியும்?
3: பாட்டு எனக்கு வந்து சக்திவேல் படத்திலிருந்து மல்லிகை மட்டும் மனசு தொட்டும்.

0: இந்த பாட்டுக்கு
1: மனச தொட்டு. ஆமா, இளையராஜாண்ட இசையமைப்பில் வந்த பாடு.
0: நல்ல பாட்டு, கேட்டு பாப்பேன்.
1: ஆமா, அந்த பாடலோட நாங்க கதையும்
0: சொன்னோம். அந்த கதை வந்து நீங்க பூஞ்சோலைன்னு சொன்னீங்க தானே?
1: ஆமா.
0: அப்ப அவர் அந்த பூஞ்சோலைக்கு அந்த சீடனை கூட்டிட்டு போயிட்டு அப்ப அவர் சொல்லிருப்பாருன்னா, இந்த பூஞ்சோலையில பார், நீ வடிவான பூ இருக்குது, அதே பூவோட முள்ளும் சேர்ந்து இருக்குது. அப்ப அந்த முள் இருக்கின்றதுக்காக நாங்க அந்த பூஞ்சோலையில இருக்கிற அந்த பூச்செடியை வெட்டி எறிய மாட்டோம் தானே. அப்ப அதே மாதிரிதான் இந்த உலகத்திலையும் முள்ளு மாறி ஆக்கலம் இருக்கலாம், பூ மாறி ஆக்கலம் இருக்கலாம். அப்ப முள்ளு மாறி இருக்கிற ஆக்கலங்களை குப்பீனம் வந்து போட்டு நாங்க எங்களோட வாழ்க்கையை அழிக்கலாம் தானே. அப்ப அதுக்கேற்ற பக்குவத்தோட நீ வாழ பழகணும். அப்ப இப்படியான சிச்சுவேஷன்ல நீ இருந்து பழகினாத்தான் அதுக்கேற்ற மாதிரி மெருகூட்டி வருவான்னு சொல்லி சொல்லியிருப்பாரு.
1: அற்புதமான ஒரு பதில், அழகான பதில். ஒரு குட்டி கதையே சொல்லி முடித்து
0: விட்டீர்கள்.
1: கண்டிப்பாக நல்ல பதில் தான், பார்க்கலாம். உங்களுடைய பாடலும் கேட்டு மகிழுங்கள். நன்றி.
0: நன்றி, வணக்கம்.
1: நன்றி. இந்த பாடல் வந்து அரண்மொழி மற்றும் ஸ்வர்ணலதா குரலில் ஒலிக்கும். இந்த நேரம் 6:22.

0: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: இனிய மாலை வணக்கம் ராஜி, நான் சத்யா பேசுறேன். எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நலமாக இருக்கிறோம். கொஞ்சம்
1: குரல்ல தெரியுது. சொல்லுங்கள், என்ன பாடல் தெரியுது?
2: எனக்கு உளியில் ஓசை படத்துல இருந்து கல்லா இருந்தேன் சிலையாயே மடித்தா என்ன பாடல் கேட்கிறேன்.
1: வீட்டுல சமையல் நடக்குது போல இருக்கு, அப்படியா?
2: இல்ல, சமையல் முடிஞ்சு கிளீன் பண்ணி முடிஞ்சு.
1: ஆமா, இந்த பாடலுடன் நாங்கள் ஒரு கதையும் சொன்னோம்.
2: ஓ, நான் இப்பதான் கதையும் கேட்டேன். அப்ப அவர் வந்து கூப்பிட்டு இருப்ப அவர் வந்து சொன்ன உடனே, சீடன் அப்படி சொன்ன உடனே ஓகே, அதுக்கு ஒரு பதிலும் சொல்லாமலுக்கு அவர் சொல்லி இருப்பார் ஓகே, அதை விட அதை பிறகு பார்க்கலாம். இப்ப எனக்கு நாளைக்கு நிறைய குரு மேகத் அறியணும், கொஞ்சம் பெரிய பூசைக்கு இந்த முத்தத்துல ஒரு பெரிய கல்லு கிடக்கு, இது வந்து ஒரு இடைஞ்சலா இருக்க போது, இது என்ன செய்யலாமோ தெரியா, இதை நீ அப்புறப்படுத்து இதாவது செய்யன்னு சொல்லி போடுவேன். அப்ப அவன் மேல் நல்ல ஒரு சீடன், ஆனா அந்த மெத்தாக்கள் தார தோச்சலாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண வந்தவன். அப்ப அவன் அதை யோசிச்சு போட்டு அதை உளி எடுத்து அதை இது செய்து சிற்பமா செய்து ஒரு சரஸ்வதி சில மாதிரி முன்னுக்கு வச்சிருப்பான். அப்படியே செய்து அப்ப என்ன குருவும் வந்து பார்த்துட்டு எல்லாருக்கும் நல்ல சந்தோஷம். அப்ப அவருக்கு பெருந்தா இல்ல, இது கல்லுத்தானே, இதை நான் உளியால தட்டி தட்டி சிற்பமா சரஸ்வதியா வச்சுனான், அப்ப பூசைக்கு நல்லா இருக்கு தானே ஒண்ணுதான் சொல்லிட்டு. அப்ப அவர் சொன்னார், பாத்தியா நீ இவ்வளவு இந்த சும்மா இருந்த கல்லுக்கு இந்த உளியால இவ்வளவு தரம் குத்தி குத்தி குத்தி தட்டி வந்த போல அந்த கல்லு ஏதாவது சொன்னதா இல்ல தானே, அது பொறுமையாக இருந்த நடத்தன அது அளவு வடிவான ஒரு தர சிலையாக இப்ப வந்திருக்குது. அது மாதிரி தான் நீயும் உண்மையாரு என்ன சொன்னாலும் உனக்கு என்ன கெடுதல் செய்தாலும் நீ அதை பொறுமையாக ஏற்றுக்கொண்டு அதை ஒரு படிப்பு நீ எடுத்துக்கொண்டு அதுல இருந்து நீ என்னத்த கற்றுக்கொள்ளணும் என்று கற்றுக்கொண்டு உன்னோட வாழ்க்கைக்கு முன்னேற்றி கொண்டு போவான்னு சொல்லி
1: இருக்க.
2: போனா இந்த சரஸ்வதி மாதிரி உன்னுடைய வாழ்க்கையும் நல்ல சிறப்பாக இருக்கும் சொல்லி இருப்பேன்.
1: சிறப்பாக இருக்கும். ஆகா, ஒரு குட்டி கதையை சொல்லி முடித்து விட்டீர்கள், அதுவும் அழகான ஒரு கதை. வாழ்த்துக்கள். உங்களுடைய பாடலும் கேட்டு மகிழுங்கள். நன்றி. ஆமாம், இன்று தான் எனக்கு உண்மையில் ஹாப்பியாக இருக்கிறது. ஏனென்றால் வளமையாக நான் ஒரு கேள்வி கேட்கும் பொழுது எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரே பதிலோடு வருவீர்கள், அது எனக்குமே ஒரு சங்கடமாக இருக்கும். ஆனால் இன்று வந்து அந்த ஒவ்வொருவரும் உங்களுக்கான ஒரு கதைகளோடு வரும் பொழுது நிஜமாகவே எனக்கும் ஒரு ஹாப்பியாக இருக்கிறது. ஏனென்றால் எல்லாரும் ஒரே கதையோட ஒரு நீங்கள் ஒரு தலைப்பு ஒரு சின்ன விஷயம் தந்தால் அதை நீங்கள் நிறைய கதைகளை நீங்களே கிரியேட் பண்ணலாம். அதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம். அப்போ நீங்களே நிறைய கதைகளோடு வரலாம். இன்று அப்படித்தான் இருக்கிறது. எனக்கு பார்க்கும் பொழுது எல்லோரும் விதவிதமான கதைகளோட வாரீர்கள், கேட்கும் பொழுது எனக்கும் ஹாப்பியாக இருக்கிறது. இணைந்து சிறப்பித்தமைக்கு எல்லோருக்கும் நன்றி. இனி வருபவர்களுக்கும் நன்றி. இந்த பாடல் வந்து ஸ்ரீராம் பார்த்தசாரதி மற்றும் தர்ஷினி அவர்கள் இணைந்து பாடிய பாடல். ஒலிக்கு வந்த நேரம் 6:31.

0: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கேரட் ஒரு கிராம் நகைக்கு 100 இருந்து 150 டாலர் வரையும், 22 கேரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலி விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில் ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் GTS ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266
1: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நானும் நல்ல சுகமா இருக்கிறேன். எனக்கு அந்த 1001 படத்துல இருந்து உண்மையிலே ஆசுதான் அந்த பாட்டை கேட்கிறேன்.
0: அந்த பாடல் இது பவிதான கதைக்கிறீங்க?
3: ஓமாமா, பவிதான் கதை. என் குரல் வித்தியாசமா இருக்கு, வேற ஒரு மாதிரி.
0: இல்ல இல்ல, இந்த பாடல் வந்து, இந்த பாடல் தெரிவுக்கு ஏதாவது காரணங்கள் இருக்கா?
3: காரணம் கன நாள் கேட்டு அப்ப கேட்ப
0: பண்ணிட்டு
3: நீங்கள் கேட்டீங்களே அந்த கேள்விக்கு ஆன்சர் எல்லாம் ரெண்டு மூன்று தடவை அதை பிரித்து பண்ணி வச்சிருந்தா இல்ல நேர்களும் சொல்லிட்டோம். அப்ப நெக்ஸ்ட் டைம் நீங்க கேட்க சொல்லுவோம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த ஆன்சர் தான் நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்களா?
3: ஆமா ஆமா ஆமா. அப்ப அதை சொல்லி தானே, அப்ப அத நெக்ஸ்ட் டைம் கேட்டு சொல்லுவோம்.
0: கண்டிப்பா கண்டிப்பாக. இந்த பாடல் கேட்டு மக்களுங்கள், நன்றி
3: நன்றி நன்றி நன்றி. மீண்டும்
0: இந்த பாடல் ஜிவி பிரகாஷனுடைய இசையமைப்பில் செல்வராகவனுடைய வரிகளில் வந்த பாடல். டைனஸ் மெட்டுமேட்ரியா ஐஸ்வர்யானி இந்த பாடிய பாடல் ஒழிக்கும். இந்த நேரம் 6:38 நிமிடம்.

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: What's happening? So sad.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 9054568433.
4: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
5: வணக்கம், காசிநாதன் கிடைக்கும்.
4: எப்படி இருக்கிறீங்க?
5: வேலை செய்யணும்னா நல்ல சந்தோஷமா இருக்கணும்மா.
4: சொல்லுங்களேன், என்ன பாடல் தெரியுது?
5: இன்றைக்கு நீங்க கேட்ட கேள்வி எனக்கு குரு சொன்ன பதில் தான். நானும் ஒரு குரு தான் படிச்சேன். கோபத்தை முதல் விடணும் அதான் நான் கோபிக்கிறேன். யார் என்ன?
4: நல்லது, நல்ல பழக்கம்.
5: நாங்கள் நினைக்கிறது உண்டு, செய்வோம் நினைக்கிறது உண்டு, அது எனக்கு தெரியும். அதை நான் பேசா கைக்கிறாத இந்த பாட்டு, நான் அஜித்தும் மீனாவும் சோடியான பாட்டு, நல்ல பாட்டு. அதுக்காக தான் இந்த பாட்டை விரும்பி கேட்கலாம். தேவாவத்தான் நிச்சயம் வச்சது.
4: இந்த பாடல் வந்து செம்மீனா வெண்மீனா பாடல். பாடிய பாடல் பார்த்து
5: சொல்கின்றேன். அதிகார குரல் எத்தனையாவது அதிகாரம்?
4: அதிகார குரலா?
5: இந்த குரல் சொல்றீங்கல்ல திருக்குறள், எத்தனையாவது அத்தியாசத்துல?
4: நாங்கள் திருக்குறள் சொல்லல, இது திருக்குறள் நிகழ்ச்சி இல்ல.
5: நன்றி தாய். ஒவ்வொரு நாளும் ஒரு குரல் கேட்க கொடுத்து வச்சிருக்கோம். நன்றி.
4: அவளுக்கு 6:45 நிமிடம்.

0: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
1: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
0: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
1: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200, 9056677200.
2: கனடாவின் முதல் HD, இது தமிழ் HD.
0: தமிழ் எக்ஸ்பிரஸ் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம், நான் பிரசோதமங்க, எப்படி இருங்க?
0: நல்ல சுகமா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நான் இல்ல மாச்சி ஆகிறேன், நன்றி. நான் கேட்க போற பாடல் வந்து அன்பே கண்களாலி என்ற பாடல். மற்றது நீங்க கேட்ட கேள்விக்கு நிறைய பேர் நிறைய நல்ல பதில்கள் சொல்லிருந்தோம். சத்யாக சொன்ன பதிலும் நல்ல பதிலா இருந்தது. நான் சுருக்கமா கேள்விக்கு படுந்துவதில் இந்த பதில சொல்றேன்.
0: சொல்லுங்க.
3: இப்ப ரோஜால முள்ளி இருக்கண்டா போல அல்ல பூவை நாங்க ரசிக்கிறோம் தானே, அதே போல இப்ப எல்லாருக்கும் எல்லாரும் பிடிக்குமென்று இல்ல. இப்ப எங்களை யாரும் வெறுத்தாலும் நாங்கள் அன்பை கொடுத்தால் சினயங்கள்ல அந்த அன்புகள் தேடி அன்புகள் கூட சேர என்ன தேடி வரும். அதே போல இப்ப ரோஜா முள்ளு காண நாங்கள் இப்ப ரோஜாவை ரசிக்காம முடியல, ரோஜா பூ. அதே போல கோவப்படாமல் எல்லாருடைய அன்பு, எனக்கு எனக்கு எத்தனை விமர்சனம் எத்தனை பூவமான வார்த்தை வந்தாலும் நான் அதை திருப்பி அதுக்கு பதில் கொடுப்பேன். அதை பொது வழியில் நேர்மையா நடக்காட்டி கோவப்படுவேன், யாருக்கும் பக்க சார்பு நடந்தா. மற்றபடி நான் எந்த வேலை அன்பையே கொடுத்து கொண்டு போறோம், போனால் அது ஒரு மாற்றம் பெறும் என்று அதைத்தான் சொல்ல வரேன். பொருந்து இது கவிதைக்கு பொருந்து கலைக்கு பொருந்து வருகிறல்ல இந்த கருத்து.
0: நன்றி. இந்த பாடல் உன்னிகிருஷ்ணன் மற்றும் ஸ்வர்ணா குரலில் ஒலிக்கும். இந்த நேரம் 6:52.

0: Asian textiles in Maverum Mega Sale. Worldwide discount up to 80% off. Saris collections, half saris, blouses, undergarments and essentials, shalwar and lehengas, leggings, nightwear. Men's collection, kurti $2 for $10, nighty $3 for $10. Silver items 50% off. Preeti blue leaf mixer $139. Fancy jewelry 60 vidha kalivil. Markham and Lawrence 36 cipher 1 Lawrence Avenue East, Scarborough. Asians Mega Sale.
1: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம், நான் கலிகோவர்தன் கேக்குறோம் தங்கஜி.
1: எப்படி இருக்கிறீங்க?
2: நான் நல்ல சுகமா சந்தோஷமா இருக்கிறேன். கூட நிகழ்ச்சி எல்லாம் கேட்டு போட மற்றது அந்த அந்த சரஸ்வதி சிலை செய்த மாதிரி ஒரு ஒரு நேயர் சொன்னார் அருமையான கருத்து. நீங்கள் கேட்ட கேள்விக்கு அதுல எனக்கு நல்ல சந்தோஷம். அந்த நாங்கள் ஜோசியர்கள் அவர் சொன்ன சரியா இருந்தது. மற்றது என்ன மட்டும் மற்ற அந்த நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து கருத்து வந்து படைப்பு ஒவ்வொருத்தருக்கும் நீங்க சொல்றது எனக்கு பிடிக்காது, நான் சொல்றது உங்களுக்கு இது எல்லாருக்கும் பொருந்தும். அதே மாதிரிதான் நான் பாக்குற பார்வையில எனக்கு சந்தோஷம் கவலையெல்லாம் நான் பாக்குற பார்வையிலான் இருக்குது. அதே மாதிரி உலகத்தை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அப்படிதான், சில பேருக்கு உயிர்வில கொள்றதுல ஒரு சந்தோஷம், சில பேருக்கு இப்படி ஆக்களோட சந்தோஷமா கலைக்கிறது சந்தோஷம். அப்படி வந்து ஒரு ஆள் இந்த கருத்து ஒரு ஆளுக்கு பொருந்தாதுன்றதான் எந்த அனுபவம். மற்றது எல்லா நேர்களும் இதுக்கு மேல நான் தெரியாது, எல்லா நேர்களும் நல்லா சொல்லலாம். எனக்கு பிடிச்சது நல்லா பிடிச்சது அந்த கண்ணை வந்து சரஸ்வதியா செய்தது அந்த அவ சொன்னது எனக்கு நல்ல அழகா பிடிச்சது. மற்றது நான் கேட்ட பாட்டை கொடுங்க. இந்த பாட்டு வந்து நான் பழைய பாட்டு தான் சொன்னேன். இப்ப நான் கதை கும்பி அதை இதாண்டு போனேன். பாலோடு தேன் தேர்ந்து அந்த பாட்டை போடுங்க. பாட்டுக்கு நன்றி தாங்கஜி.
1: நன்றி. இந்த பாடல் வந்து ரஹீப் அலாம் மற்றும் ராஜலட்சுமி குரலில் ஒலிக்கும். நேரம் 6:59.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: CMRின் மனத்தியால செய்திகள்.
2: மனத்தியால செய்திகள்
3: CMR தமிழ் HD hourly news.
4: கிழக்கு மாகாண அமைச்சரவையின் அங்கீகாரத்துடன் 2013 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு தற்போது பல மாவட்டங்களைச் சேர்ந்த நோயாளிகளின் நம்பிக்கைக்குரிய இடமாக விளங்கும் திருகோணமலை கிண்ணியா நடுத்தீவு மாவட்ட ஆயுர்வேத வைத்தியசாலை போதிய வளங்களின்றி பாரிய பின்னடைவை சந்தித்துள்ளது. இந்த வைத்தியசாலையின் வெளிநோயாளர் பிரிவுக்கு நாளாந்தம் 100 மேற்பட்ட நோயாளிகள் வருகை தருகின்றனர். விடுதி வசதி, கிளினிக் மற்றும் சத்திர சிகிச்சை என 3 பிரிவுகளும் இயங்கி வரும் நிலையில் நோயாளிகள் தங்குவதற்கோ அல்லது அமர்ந்து இருப்பதற்கோ போதிய ஆசன வசதிகள் இல்லை. இதனால் முதியவர்கள் உட்பட நோயாளிகள் மரநிழல்களிலும் வீதியோரங்களிலும் பல மணி நேரம் காத்துக்கிடக்க வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது. வைத்தியசாலைக்கு குறைந்தது 6 வைத்தியர்கள் தேவைப்படும் நிலையில் தற்போது 2 மாத்திரமே பணியில் இருப்பதாக வைத்திய பொறுப்பதிகாரி வைத்தியர் AW மாசா தெரிவித்தார். பல்வேறு கஷ்டங்களுக்கு மத்தியிலேயே இந்த வைத்தியசாலையை கொண்டு செல்வதாக அவர் குறிப்பிட்டார். இந்த மாதம் மட்டும் 2 பித்தப்பை கல்லகற்றும் அறுவை சிகிச்சைகள் வெற்றிகரமாக செய்யப்பட்டுள்ளன. இன்னும் 10 நோயாளிகள் காத்திருக்கின்றனர். ஆனால் வைத்திய தட்டுப்பாடு காரணமாக உரிய காலத்தில் சிகிச்சைகளை வழங்க முடிவதில்லை. வாரத்தில் 5 நாட்களும் கிளினிக் சேவைகள் நடைபெறுகின்றன. ஆனால் மின்சார வசதியே இல்லாத ஒரு சிறிய இருண்ட பழைய கட்டிடத்திலேயே இந்த சேவைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இதன் கூரை இடிந்து விழும் நிலையில் காட்சியளிக்கின்றது என அவர் மேலும் கவலையுடன் தெரிவித்தார். இலங்கைக்கான ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் மேத்யூ டக்வர்த் அவர்களுக்கும் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் அவர்களுக்கும் இடையில் செவ்வாய்க்கிழமை சந்திப்பு இடம்பெற்றது. முல்லைத்தீவு கள்ளப்பாடு வடக்கு பகுதியில் அமைந்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் அவர்களது மக்கள் தொடர்பகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பில் முல்லைத்தீவு, வவனியா, மன்னார் உள்ளிட்ட வன்னி பிராந்தியத்தில் நிலவும் நில ஆக்கிரமிப்புகள், விவசாயிகள் மற்றும் மீனவ மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள், மக்களின் வாழ்வாதார நிலைமைகள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டன. மேலும் இதன்போது முள்ளிவாய்க்கால் கஞ்சி தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகருக்கு தெளிவுபடுத்தியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. சட்டமன்றத்தின் அனைத்து நிகழ்வையும் நேரடியாக ஒளிபரப்ப வேண்டுமென்று பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். சட்டப்பேரவையில் சபாநாயகரை வாழ்த்தி பேசிய அவர், தமிழ்நாட்டில் இனி நடக்கும் நிகழ்ச்சிகள் அனைத்திலும் தமிழ்தாய் வாழ்த்துக்கு முன்னுரிமை வழங்க வேண்டுமென்றும் கேட்டுக்கொண்டார். இதேவேளை சட்டப்பேரவை நிகழ்வுகளில் பங்கேற்றபின் செய்தியாளர்களிடம் பேசிய பாட்டாளி மக்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற குழு தலைவர் சௌமியா அன்புமணி, நம்பிக்கை வாக்கெடுப்பில் தங்களது நிலைப்பாடு குறித்து கட்சி தலைமையை முடிவெடுக்கும் என்று தெரிவித்தார். தமிழ்நாட்டில் 717 டாஸ்மாக் கடைகள் மூட முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டு இருப்பதற்கு சௌமியா அன்புமணி வரவேற்பு தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் FM-இன் செய்திகள். பிரிட்டிஷ் கொலம்பிய மாகாணத்தில் சமீப மாதங்களில் மிரட்டி பணம் பறித்தல் வழக்குகள் குறைந்து வருவதாக காவல்துறை தெரிவித்து இருந்தாலும் இந்த நெருக்கடியை எதிர்த்து போராடுவதே அரசாங்கத்தின் முதன்மையான பொது பாதுகாப்பு முன்னுரிமையாக உள்ளது என பிரிட்டிஷ் கொலம்பியாவின் பொது பாதுகாப்பு அமைச்சர் கூறினார். பல காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு இது தொடர்பான ஒரு வட்டமேசை கலந்துரையாடலில் நீனா ட்ரிகர் தொடக்க உரை ஆற்றினார். அப்போது அவர், கனடா எல்லை சேவைகள் முகாமையுடன் இணைந்து மிரட்டிப்பணம் பறிப்பவர்களை பொறுப்பேற்க வைப்பதில் நல்ல முன்னேற்றம் கண்டுள்ளதாக கூறினார். இதுகுறித்து கருத்து தெரிவித்த RCMP துணை ஆணையர் டுவன் மேக்டொனால்ட், மாகாணத்தில் மிரட்டிப்பணம் பறித்தல் தொடர்பான நடவடிக்கைகள் ஒட்டுமொத்தமாக குறைந்துள்ளன என்றும், இந்த குழு முன்னேற்றத்துக்கு மாகாணத்தின் தடுப்பு பணிக்குழு, அதன் கூட்டாளிகள் மற்றும் பிறரின் பணிகளே காரணம் என்றும் குறிப்பிட்டார். அத்துடன் மிரட்டிப்பணம் பறித்தல் சந்தேக நபர்கள் மீது குற்றச்சாட்டுகளை பதிவு செய்வதிலும் அவர்களை அகற்றுவதிலும் அதிகாரிகள் குறிப்பிடத்தக்க வெற்றியை பெற்றுக்கொண்டனர். மேலும் மிரட்டிப்பணம் பறித்ததால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் பரந்த சமூகத்தினரின் ஒத்துழைப்பும் அதிகரித்துள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பெரும்பாலான பணிகள் பொதுமக்களுக்கு தெரியாவிட்டாலும் மிரட்டிப்பணம் பறித்தலை கையாள்வதற்கு காவல்துறையின் வளங்கள் பெருமளவில் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் கூறினார். மாகாண பணிக்குழு தற்போது 36 விசாரணை கோப்புகளை பின்தொடர்ந்து வருவதாகவும், உயர்மட்ட சந்தேக நபர்கள் மீது கவனம் செலுத்துவதால் மேலும் பல தகவல்கள் வரவிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். போருக்கு பிறகு ஹோர்முஸ் நீரிணை வழியாக பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்ட ஒரு பன்னாட்டு பணித்திட்டம் குறித்து 40க்கும் மேற்பட்ட நாடுகளின் பாதுகாப்பு அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த நடவடிக்கைக்கு ஐக்கிய ராஜ்யமும் பிரான்சும் தலைமை தாங்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஜப்பானின் பாதுகாப்பு அமைச்சர் ஜின்ஜிரோ கொய்சுமி இந்த பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொண்டு ஹோர்முஸ் நீரிணை ஒரு சர்வதேச பொது சொத்து என்று குறிப்பிட்டார். மேலும் அந்த மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த நீர்வழியில் ஸ்திரத்தன்மை விரைவில் திரும்ப வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே ஒரு நீடித்த போர் நிறுத்தம், ஈரானுடைய தொடர்ச்சியான தொடர்பு மற்றும் செயல்பாட்டு மட்டத்தில் அச்சுறுத்தல்களை குறைத்தல் ஆகியவற்றை பொறுத்தே இந்த பணியின் வெற்றி அமையும் என்று கொய்சுமி கூறினார். மேலும் இந்த கூட்டத்தில் தனது பங்கேற்பு பன்னாட்டு பணியில் ஜப்பானின் பங்கேற்பை குறைக்காது என்றும் அவர் தெரிவித்தார்.
0: தமிழக மணத்தியால செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் எச்டி 101.3.
1: செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 10 செல்சியஸில் காணப்படுகின்றது. மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகளும் இன்று காணப்படுகின்றன. நாளைய காலை பொழுது வெப்பநிலையாக 8 நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 13 செல்சியஸிலும் காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் வெள்ளிக்கிழமை மதிய பொழுது வெப்பநிலையாக 15 செல்சியஸில் காணப்படுகின்றது. நாளையும் மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம் காணப்படுகின்றன.
0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் எச்டி, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் எச்டி தமிழ் எச்டி தமிழ் எச்டி. திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 52. தெரிந்து வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆமன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியும் ஆகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் எச்டி.
1: சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு ஒரு கதை தேரப்படும். அந்த கதைக்கான உங்களுடைய சுவாரஸ்யமான பாடலுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் 8 மணி வரை கேட்டு மகிழலாம். பாடல் மட்டும் கேட்டு மகிழ விரும்பும் நேயர்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். தொடர்ந்து 8 மணியிலிருந்து 9 மணி வரை கவிதை கதம்பம் நிகழ்ச்சியில் உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164446422.

0: கொண்டிருப்பது தமிழ் HD.
1: தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு தரப்படும் கதை என்னவென்றால், ஒரு ஊரில் ஒரு அழகான ஆச்சிரமம். அந்த ஆச்சிரமத்தை சுற்றி நிறைய பூந்தோட்டங்களோட நிரம்பின ஒரு ஆச்சிரமமாக இருந்ததாம். ஒரு அழகான ஒரு ஆச்சிரமம். அந்த ஆச்சிரமத்தில் வந்து ஒரு சீடன் வந்து மிகவும் கோபமாக தன்னுடைய குருவை நோக்கி வந்தாராம். வந்து சொன்னாராம், எனக்கு இங்கே இருக்க எனக்கு நிம்மதியே இல்லை. இங்கே இருக்கிறவர்கள் எல்லாரும் வந்து என்ன வம்பு கிழிக்கிறார்கள், என்னை பற்றி தவறாக இங்கே கதைக்கிறார்கள். எனக்கு இங்கே இருக்க விருப்பம் இல்லை, நான் இங்கே இருந்து போக போகிறேன் சொன்னாராம். அதற்கு அந்த குரு வந்து என்ன சொல்லியிருப்பார், அந்த குரு அதற்கு என்ன செய்திருப்பார், இந்த கதையை நீங்கள் உங்கள் பாணியில் நிறைவு செய்யலாம். அத்துடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களையும் நீங்கள் கேட்டு மகிழலாம். இதுக்கெல்லாம் எனக்கு பதில் சொல்ல விருப்பமில்லை, எனக்கு பாடல் மட்டும் தாங்க கொண்டாலும் நீங்கள் பாடல் மட்டும் கேட்டு மகிழலாம். அழைக்க முடிய தொலைபேசி 4664 4642 2 2 24
2: மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்,
3: நான் கமல்.
1: எப்படி இருக்கிறீங்க கமல்? நல்ல சுகமாக
3: இருக்கின்றேன்.
1: நன்றி. சொல்லுங்க
3: படத்தில்
1: என்ன பாடல்?
3: காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா?
1: ஒரு வாழ்க்கையாகுமா? ஆமா, அந்த பாடல் SPB சித்ரா பாடிய பாடல்.
3: ஆமா.
1: ஏதாவது ஸ்பெஷலா இந்த பாடலுக்கு?
3: இல்ல நல்ல பாடல். கன்னடா கேட்கல தான் இருக்காக்கு, ரீஃப்ரெஷ் பண்றதுக்கு.
1: கண்டிப்பா கண்டிப்பா, சூப்பர். கேட்டு மக்களுங்க, நன்றி.
3: ஆமா, நன்றி, வணக்கம்.
1: அழைக்கும் இந்த நேரம் 7:15.

0: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
1: அப்ப வயசு போன உங்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
2: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 vkrh.com.
0: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் ரஜினா, எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுகமா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: சுகமா இருக்கும். வீட்டுல முடிஞ்சு ஓட வீட்டு வைக்கிறது பாட்டு வைப்போம்.
0: என்ன வென்கூவர்ல மழையாம அப்படியா?
3: கிளவுடி மழை இன்னும் பெய்துறாங்க, கிளவுடியா இருக்கு. 18ல நிக்குது. ஓகே,
0: நல்லது. சொல்லுங்கள், இந்த பாடல் தெரியுது
3: எனக்கு. வந்து படம் வந்து பிரியா படம், பாட்டு வந்து என் உயிர் நீதானே.
0: பிரியா திரைப்படத்திலிருந்து கே ஜி ஜேசுதாசும் உமாரம்மனன் பாடிய பாடல் கேட்டு மக்களுங்கள். நன்றி
3: நல்லி
0: நன்றி. அவளுக்கு இந்த நேரம் 7:21 நிமிடம்.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
1: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். சொல்லுங்களேன், என்ன பாட தெரியும்?
2: ஆசை பேராசை எப்பொழுது ஆசை தீரும் காலம் எப்பொழுது? இப்ப ஸ்பிரிங் வர போதிலோ எனக்கு மழை என்று மழை தெரிஞ்சால்தான் மரங்கள் எல்லாம் செழிக்கும், பார்க்க சந்தோஷமா இருக்கும், பூக்கள் எல்லாம் பூக்கும்,
1: பூத்து குலுங்கும்,
2: பூத்து குலுங்கும்.
1: பாடல் வந்து தூள் திரைப்படத்தில் இருந்து வருகிற பாடல். சங்கர் மகாதேவன் சுஜாதா பாடிய பாடல் கேட்டு மகிழுங்கள். நன்றி. ஆமாம், ஒரு கேள்வி கேட்டேன். நன்றி. வணக்கம். இந்த நேரம் 7:27.

0: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661 416-475-4661
2: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். நல்ல சுகமா இருக்கிறேன் ஐயா, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நலமாக உற்சாகமா சந்தோஷமா உங்க கேட்டு சந்தோஷமா இருக்கும்.
2: வழியில நடக்க போனீங்களா?
3: குளிர்
2: குளிர்
3: குளிர் போகலையே.
2: ஆமா,
3: கொஞ்சம் கஷ்டமா இருக்கு.
2: அடுத்து வரும் கிழமைகளில் சரியாகிவிடும்.
3: நன்றி வாய்ப்புக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம் வணக்கம்.
2: நன்றி. இந்த பாடல் விஜய் மற்றும் மானசியின் குரலில் ஒழிக்கும். இந்த நேரம் 7:34 நிமிடம்.

0: என்ன மாமா, உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுவேன், அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம்
1: அப்படின்ற.

0: எவ்ரிதிங் ஓகே, நோ ப்ராப்ளம் அடிச்சு நாம்
1: பார் கிளம்ப க்ளோசிங் டேட் அடிக்கிற நடிக்க
2: பிரதி செல்வம் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ் ரீஃபைனான்ஸ் ஃபர்ஸ்ட் ஹோம் பயர்ஸ் டெட் கன்சலிடேஷன் அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம்
3: 6,000 வாரத்துக்கு $67 மட்டுமே, மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம் ரமேஷ், எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கிறேன் ரமேஷ், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: நான் அதே சமயம் மச்சாம இருக்கீங்க.
1: நடக்க போயிட்டு வந்துட்டீங்களா?
4: அதெல்லாம் நீ தான் சமாளிச்சு போகணும், இதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் போகக்கூடாது, வாழ்க்கையில எல்லாம் கஷ்டம் நஷ்டம் தான் வரும், கோவிச்சு கூடாது, சண்டை போடணும், சமாளிச்சுதான் போகணும் அப்படின்னு, இல்ல இல்ல முடியாது அப்படின்னு சொல்லிடுவா. சரி நீ போய் படுத்துங்க அப்படின்றவர். உடனே நாலு நைட்ல வந்து நல்ல மழை உடனே அவனுக்கு வந்து உங்க அம்மா உடம்பு சரியில்லைன்னு போன் வந்தது. இப்ப என்ன பண்ண போறேன் உடனே போய் பாத்துட்டு ஓடுவாப்ல, உனக்கு தண்ணியில மழையில நினைஞ்சா ஜலதோஷம் காய்ச்சல் சளி எல்லாம் வரும், ஆனா பாக்குறேன் தொழிச்சு போறேன், எது வந்தாலும் சமாளிச்சுக்கலாம் தானே போறேன், அதே மாதிரிதான் இங்கேயும் இந்த மாதிரி கஷ்டம் வந்தா சமாளிச்சு வந்தா வாழ்க்கை முன்னேறலாம் அப்படின்னு சொல்லிப்பேன்.
1: சமாளித்து கொண்டு போனால் வாழ்க்கை நன்றாக இருக்கும்,
4: நன்றாக இருக்கும்,
1: நன்றாக இருக்கும். ஒரு கதை தானா இல்லாட்டி
4: இன்னைக்கு
1: ஒரு கதை தான், ஏனென்றால் நாங்கள் பிஸி. நன்றி. ஆமாம், இந்த பாடல் வந்து

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
4: பொன்னின் மதிப்பை காலத்தால் மாறாதே. மே 2 முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட்கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர் பெறுங்கள். மார்க்கமன் ஸ்டீல் செல், எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. LIGO.

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: வாட்ஸ் ஹேப்பனிங் சூ சார்.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 9054568433.

0: என்ன பபடிய கத்தல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்
1: உங்களுக்கு வருது வீட்டுக்கு சாப்பிட வர போய் மெலிவா மண்டலாம் பாக்குறேன்
0: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன் மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்
2: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள் கடல் உணவுகள் இறைச்சி வகைகள் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்
3: 905-270-8800 905-270-8800
2: உதயம் சூப்பர் மார்க்கெட்
4: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்
5: வணக்கம் ரஜி இனிய மாலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நீங்க நன்றியமா பேசுறேன்
4: நல்ல சகமா இருக்கிறேன் நீங்க எப்படி இருக்கிறீங்க
5: ரொம்ப நல்லா இருக்கேன் நன்றி ரஜி
4: என்ன பாடல் தெரியுது
5: எனக்கு 99 சாங்ஸ்ல ஆகாய நீலங்களில் அந்த பாட்டு வைக்கிறீங்களா
4: ஆமாம் ஸ்ரேயா கோஷல் பாடிய பாடல்
5: ஸ்ரேயா கோஷல் ஆமாம்
4: உங்களுக்கு ஸ்ரேயா கோஷலோட பாடல்கள் பிடிக்கும்
5: எல்லாரோட பாட்டி பிடிக்கும்
4: நல்லது கேட்டு மக்களுங்கள் நன்றி
5: ரொம்ப நன்றி ரஜி வணக்கம்
4: நன்றி ரஹ்மானுடைய சிம்பிள் வந்த பாடல் வலிக்கும் இந்த நேரம் 7:57 நிமிடம்